0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மாளிகையை கட்ட முடியும். நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. நம்பிக்கையோ ஆர்வமோ பிரிக்க முடியாதவைகள், அதாவது நாணயத்தின் இரு பக்கங்கள்னு சொல்லலாம். நம்பிக்கை ஆர்வம் இதை யாரும் விலைக்கு வாங்க முடியாது, யார்கிட்ட இருந்தும் கேட்டு பெறவும் முடியாது. தன்னுடைய சொந்த உழைப்பை கொண்டு தனது உள்ளத்தில் உற்பத்தி செய்யக்கூடியவைன்னு சொல்லலாம். இந்த உலகத்துல ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய புகழ், செல்வம், சொத்து, பதவி, இது எல்லாமே தன்னுடைய திறமையின் மேல் ஒரு நபர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் அளவை பொறுத்துதான் அமைது. ஆர்வம் இல்லாத நபர்கள் நத்தை வேகத்துல உருந்துட்டு இருப்பாங்க. ஆர்வத்தோட யாரெல்லாம் செயல்படுறாங்களோ ராக்கெட் வேகத்துல முன்னேறிட்டு இருப்பாங்க. இந்த ஆர்வம் என்ன பண்ணுதுன்னா, கற்பனைய வளர்க்குது. ஆர்வம் ஊக்கத்தை உருவாக்குது. ஆர்வம் நமக்குள்ள இருக்கக்கூடிய கலைப்பை விரட்டி அடிக்குது. இந்த ஆர்வம் தான் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையை வளர்க்குது. ஆக தோல்வி மனப்பான்மையோட செயல்படக்கூடிய நிறைய படித்த ஒரு மாபெரும் அறிஞர் வாழ்க்கையில எதையும் சாதிக்காதவரா வாழ்ந்து மறைஞ்சிடுவாரு. அதற்கு மாறாக வெற்றி மனப்பான்மையை வளர்த்து கொண்டு அதிகம் படிக்காத ஒரு சராசரி மனிதனா இருந்தாலும் அவங்க நிறைய சாதனைகளை செஞ்சு முடிப்பாங்க. வெற்றி மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டவருடைய வாழ்க்கை பலாச்சுளை மாதிரி இனிப்பானதா இருக்கும். தோல்வி மனப்பான்மை இருக்கிறவங்க வேப்பங்காய போல கசக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இந்த உலகத்துல உங்களை மாதிரியான உருவத்திலயும் சரி குணத்திலயும் சரி இதுவரைக்கும் யாருமே பிறக்கல, பிறக்க போறதும் இல்ல. இந்த ஒரு அரிய தனித்துவத்தை பாதுகாத்து நீங்கள் நீங்களாகவே வாழ முயற்சி செய்யணும். மத்தவங்கள மாதிரி வேஷம் போட்டு நடிக்க முயற்சி செய்ய வேணாம். உங்களுடைய செய்கைகள் அனைத்திலும் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முத்திரை இருக்கிற மாதிரியா பாத்துக்கோங்க. பாராட்டுதல்களை மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க வேணாம். ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கக்கூடிய முதல் நபரா நீங்களே இருக்கணும். நான் எடுத்துக்கிட்ட முடிவுகளையும் நான் செஞ்சு முடிச்ச விஷயங்களையும் முதல்ல நானே மெச்சிக்கொள்ளுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததும் தன்னை தானே மதிக்கக்கூடிய ஒரு குணம் வந்துடும். மத்தவங்க செஞ்சு முடிச்ச நல்ல காரியங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு நாம செஞ்சு முடிச்ச நல்ல காரியங்களை நாம பாராட்டுறதே இல்லை. நம்மளுடைய சாதனைகளுக்காக நம்மளை நினைச்சு நாம பெருமைப்படணும், ஆனா அதுவே தலைக்கணமாவும் மாறிடக்கூடாது. நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கக்கூடிய வியாபாரங்களை செஞ்சு வரக்கூடிய எல்லாருமே தோல்வி தரக்கூடிய எண்ணங்களை நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. முன்கூட்டியே தகுந்த நடவடிக்கைகள் எடுத்து நஷ்டத்தை தடுக்க செய்யக்கூடிய தூர பார்வை அவங்க கிட்ட இருக்காது. பயத்தோட இந்த உலகத்தை நாம பார்க்கும்போது இந்த உலகம் முழுவதுமே பிரச்சனைகள், அநியாயங்கள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கிறத தான் பார்க்க முடியும். ஆனா சிரிச்சுக்கிட்டே ஒரு மன மகிழ்வோட இந்த உலகத்தை பார்க்கும் போது எல்லா இடங்கள்லயும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நடனம் ஆடிட்டு இருக்கிறத உணர முடியும். வெற்றி நோக்கு மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டாதான் ஒரு நீர் வீழ்ச்சியுடைய சுறுசுறுப்பும் காலை நேரத்தில் பாடக்கூடிய அந்த பறவைகளுடைய குதூகலமும் நமக்குள்ள உருவாகும். ஒரு நல்ல மனிதனா பிறந்ததுடைய முழு பயனை பெறணும்னா நல்ல குணங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கத்துக்கணும். அப்படி கத்துக்க வேண்டிய விஷயங்கள்ல முதன்மையானது முக்கியமானது வெற்றி நோக்கோடு செயல்படக்கூடிய மனநிலை. இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: முன்னேற்றத்திற்கான
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
3: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி அமைச்சு, அதிகாரம் 64, குறள் எண் 634. தெரிதலும் தேர்ந்த செயலும் ஒரு தலையா சொல்லலும் வல்லதமைச்சு. ஆராய்ந்து அறிதல், வெற்றிக்கான வழிகளை கையாளுதல், செய்ய வேண்டியவற்றை திட்டவட்டமாக சொல்லுதல் ஆகியவற்றில் வல்லவரே மிகச்சிறந்த அமைச்சர். இந்த திருக்குறள் மூன்று வகையான செய்தி குறிப்புகளை நமக்கு உணர்த்துது. ஒரு நபருடைய உள்ளத்தில் ஆராய்ந்து பார்த்து எடுக்கப்பட்ட முடிவுகள், சிந்தனை தெளிவு மிக்க ஒரு முடிவோடு ஒரு வேலையை செய்வதற்கான மன உறுதி. தலைமைக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அந்த அரசனுக்கு அறிவுரை கூறக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். தேர்ந்த தெளிதலில் வல்லவராக இருக்க வேண்டும். இதுதான் முதல் செய்தி. இரண்டாவது, ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அடிப்படையில் ஒரு செயலை முன்னெடுக்க வேண்டும். உறுதியான முறையில் நன்மையான விஷயங்களை செய்ய வேண்டும், தீமையானவற்றை செய்யாமல் விட்டுவிட வேண்டும். அதற்கான அறிவுரைகளை வழங்கக்கூடிய நபராக இருத்தல் வேண்டும். இதுதான் இரண்டாவது செய்தி. ஒரு தலையா சுழல் அப்படின்ற வார்த்தை குழப்பமற்ற, இதுவா அதுவா அப்படின்னு தெளிவற்ற ஒரு தன்மையை விடுத்து இதுதான் என தீர்க்கமாக முடிவெடுத்தல். அப்படிப்பட்ட திட்டவட்டமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நபரா அமைச்சர் இருக்கணும். இப்போ அமைச்சர் அப்படின்றவர் யாரு? ஒரு நாட்டுக்கு, ஒரு அரசனுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நபர். ஒரு நிறுவனத்தின் தலைமைக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அமைச்சர் தான். இப்போ குடும்பத்துல குடும்ப தலைவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் அமைச்சர். குடும்பத்தில் கணவன் ஒரு தளத்தில் தலைவராக இருக்கிறார் என்றால் மனைவி அமைச்சராக இருக்க வேண்டும். இன்னொரு தளத்தில் மனைவி தலைவியாக இருக்கிறார் என்றால் கணவர் அங்கு அமைச்சராக செயல்பட வேண்டும். ஆக ஒரு அமைச்சர்கிட்ட இருக்க வேண்டிய மூன்று குணங்களை தான் இந்த திருக்குறள் நமக்கு உணர்த்தது. சிந்தனை, சொல், செயல். இந்த மூன்று தளங்களையும் தெளிவுபடைத்த நபராயிருந்து தலைவருக்கு உதவியாக உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த மூன்று செய்தி தொகுப்புகளையும் மனதில் கொண்டு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் தலைமைக்கும் உறுதுணையாக இருக்க உறுதியேற்றுக் கொள்ளுவோம். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: உலகத்துல இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளோட கனவு கண்டிப்பா எப்படியாவது ஒலிம்பிக் கேம்ஸ்ல தங்க பதக்கம் ஜெயிக்கணுங்கிறதா தான் இருக்கும். ஆனா ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருக்கிற தங்க பதக்கம் முழுசும் தங்கத்தினால செய்யப்பட்டதுதானா? தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலோட வெயிட் 556 கிராம். இதுல 550 கிராம் வெள்ளினாலையும் 6 கிராம் தங்கத்தால முலாம் பூசப்பட்டு கோல்டு மெடல் தயாரிக்கப்படுது. இது மூலமா ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல 2% தங்கம் மட்டும்தான் இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு காலத்துல ஒரு நாட்டை நல்ல உள்ளம் கொண்ட அரசர் ஒருத்தர் ஆட்சி செஞ்சாராம். தன்னுடைய நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எல்லாரையும் ஒரே குடும்பமா நினைச்சாராம். அன்புள்ளம் கொண்டவர். ஒரு நாள் அந்த அரசருக்கு பெரிய ஆசை ஒண்ணு, இந்நாட்டில் வாழக்கூடிய அனைவருக்காகவும் ஒரு மிகப்பெரிய விருந்து ஒண்ணு வைக்கணும். பணக்காரர், ஏழை, செல்வந்தர், பெரியவர், சிறியவர் அப்படின்னு எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரே இடத்துல சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். ஆக அரசருடைய கட்டளைப்படி அரண்மனை முழுவதும் விழா கோலம் பூண்டது. பெரிய மண்டபம் அலங்கரிக்கப்பட்டது. விதவிதமான உணவுகள் தயாரிக்கப்பட்டது. இனிப்புகள், பழங்கள், சுவையான உணவுகள் அப்படின்னு விருந்து தடபுடலா ரெடி ஆயிட்டு இருக்குது. அரசருக்கு ரொம்பவே சந்தோஷம். விருந்தினர்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாராம். ஆனால் நேரம் கடந்ததே தவிர விருந்தினர்கள் யாரும் வரவே இல்லை. ஒருத்தர் கூட வரல. அரசருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், வருத்தமும் கூட. நான் இவ்வளவு அன்போட கூட்டும், ஏன் யாருமே வரல அப்படின்னு வருத்தப்பட்டவரு அவர் மனசுக்குள்ள நினைச்சு பார்த்தாராம். நான் தகுதியானவர்கள் என நினைத்து அழைத்த பலரும் இந்த விருந்தில் கலந்து கொள்ள உண்மையில் தகுதியானவர்கள் இல்லை போல இருக்கிறதே அப்படின்னு நினைச்சிட்டு உடனே தன்னுடைய வீரர்களை யார் அங்கே அப்படின்னு கூப்பிட்டாராம். நீங்கள் உடனே நகரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் செல்லுங்கள். சாலையில் யார் தென்பட்டாலும் அவர்களை அழைத்து வாருங்கள். ஏழைகளாக இருந்தாலும் சரி, செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாரையும் பாகுபாடு பார்க்காமல் அனைவரையும் அழைத்து வாருங்கள். இந்த விருந்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு கட்டளை கொடுத்து அனுப்பிட்டாரு. கொஞ்ச நேரம்தான் மக்கள் கூட்டம் கூட்டமா அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஏழைகள், செல்வந்தர், முதியவர், இளைஞர், குழந்தைகள்னு அந்த அரண்மனை நிரம்பி வழிய ஆரம்பிச்சது. அதை பார்த்த அரசருடைய முகத்துல அவ்வளோ சந்தோஷம். இதுதான் எதிர்பார்த்த விருந்து. எல்லாரும் ஒன்னா உட்காந்து மகிழ்ச்சியோட சாப்பிடணும், இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறமா அந்த விருந்து முடியவும் எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொன்னாராம். அழைக்கப்பட்டவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் அப்படின்னு. இந்த கதைக்குள்ள நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடமே இருக்குது. நம்ம வாழ்க்கையில வாய்ப்புகள் பல நேரங்கள்ல நம்மளை தேடி வருது. போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு, புதிய விஷயங்களை கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு, நம்ம திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு, மற்றவங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்பு, இப்படி எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனால் அதை கவனித்து சரியாக பயன்படுத்தி முன்னேறக்கூடிய நபர்கள் ஒரு சிலர் மட்டும்தான். ஆக வாய்ப்பு கிடைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, கிடைச்ச வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். நம்ம வாழ்க்கையில வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்தணும். ஒருவேளை தோல்விகள் ஏற்பட்டா அதுல இருந்து கத்துக்கணும். துன்பங்களும் சிரமங்களும் ஒருவேளை அதுல ஏற்பட்டுச்சுன்னா முயற்சி செய்யணும். ஒருவேளை வெற்றி கிடைச்சதுன்னா அதை பணிவோட ஏத்துக்கணும். ஏன்னா இந்த உலகம் எல்லாருக்குமே சமமான வாய்ப்புகளை வழங்குகிறது. அந்த வாய்ப்பை அறிந்து ஏற்றுக்கொண்டு முழு முயற்சியோடு பயன்படுத்துபவர்களே சாதனையாளர்களாக உள்ளிருக்கிறார்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: எனக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க. அதானே,
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையர்தான் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாம் அரியமஸ்மா. ஒரு நாள் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு அபூர்வ முத்துமணிகள் கிடைத்தது. அந்த முத்துமணிகளை மாலையாக கூர்த்து கழுத்தில் ஆபரணமாக அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஆசை அவருக்கு இருந்தது. ஆனா அந்த முத்துமணிகள் கோர்ப்பதற்கு எளிமையானதா இல்ல. அரண்மனையில் இருக்கக்கூடிய நகை செய்யக்கூடிய நபர்கள் கிட்ட எல்லாம் கொடுக்கறாரு, யாராலே முடியல, இவங்களாலேய முடியலையே, அப்ப யார் செஞ்சு தர முடியும் அப்படின்னு நினைச்சவரு உடனே எல்லாருக்கும் ஒரு தண்டோரா போடுறாரு. அரசரிடம் இருக்கக்கூடிய முத்துமணிகளை கோர்த்து மாலையாக செய்து தருபவருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும். இதுதான் அந்த அறிவிப்பு. அதை கேட்டதும் நிறைய பேர் முன்வர்றாங்க, யாராலே முடியல. ஒரு முதியவர், அதாவது பரம்பரை பரம்பரையாக அந்த தொழில் செய்யக்கூடிய கை தேர்ந்த அந்த முதியவர் வர்றாரு. அவரும் வாங்கி அரண்மனையில ரொம்ப நேரமா முயற்சி பண்றாரு, அவராலே முடியல. மன்னருக்கு முகம் வாடிருச்சு. அதை கவனிச்ச முதியவர், ஐயா எனக்கு கால அவகாசம் கொடுங்கள், எனது வீட்டிற்கு சென்று இதை கோர்த்து வர அனுமதி தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. மன்னரும் இதை எப்படியாவது கோர்த்து மாலையா கொண்டு வந்தாலே போதும் அப்படின்ற நம்பிக்கையோடு அவரை அனுப்பி வச்சிட்டாரு. வீட்டுக்கு போய் முயற்சி பண்ணிட்டே இருக்காரு, அவரால் முடியல. அவருடைய முகம் வாடிருச்சு. அதை கவனிச்சுட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கக்கூடிய பேத்தி. என்ன தாத்தா இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, இன்னும் வேலை முடியலையா அப்படின்னு கேட்கும்போது தாத்தா தன்னுடைய பேத்தி கிட்ட விவரத்தை எல்லாம் சொல்றாங்க. கொடுங்க தாத்தா, நான் முயற்சி பண்றேன், நீங்க நல்லபடியா தூங்குங்க, காலையில இது மாலையா தயாராயிரும் அப்படின்னு நம்பிக்கை வாக்குறுதி கொடுக்கறாங்க. சின்ன பொண்ணு ஏதோ சொல்றா, சரி காலையில நம்மளால முடியல அப்படின்னு மன்னர் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற நம்பிக்கையிலையும், பேத்தியோடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடக்கூடாது அப்படின்ற எண்ணத்திலையும் அவளுடைய கைகளில் கொடுத்துட்டு அவர் தூங்க போயிட்டாரு. மறுநாள் காலையில மாலையா கோர்த்து கொண்டு வந்து கொடுத்துட்டா. தாத்தாக்கு அவ்வளோ ஆச்சரியம், என்னால முடியாதது, கை தேர்ந்த இவ்வளவு நகை தொழிலாளர்களிடம் முடியாதது, உன்னால எப்படி முடிஞ்சது அப்படின்னு கேட்டாரு தாத்தா. உடனே பேத்தி என்ன சொன்னா தெரியுமா, நானும் முயற்சி செஞ்சேன் முடியல, ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னா, இந்த முத்துக்களை கோர்க்கக்கூடிய நூலில் இரு முனைகளிலும் நன்கு இனிப்பை தடவி வழக்கமாக நமது வீட்டில் எறும்புகள் ஊர்ந்து செல்லக்கூடிய இடத்தில் வைத்தேன். முத்துக்களை வரிசையாக அடுக்கி வைத்தேன். எறும்புகள் இனிப்பிற்காக நூலின் ஒரு முனையை மறுமுனைக்கு கொண்டு சென்றது. இறுதியாக மாலை தயாராகிவிட்டது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொன்னாலாம். இந்த கதையை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, வெற்றி அடைறதுக்கு திறமை மட்டும் பத்தாது, தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய மனமும் விடாமல் உழைக்கக்கூடிய ஒரு உற்சாகமும் நமக்குள்ள அவசியம். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டாலும் அது அந்த இருளை நினைத்து ஒரு நாளும் சோர்ந்து போகாது. தனக்குள் இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி மண்ணை துளைத்து கொண்டு வெளியில் வந்து மரமாக வளர்கிறது. அதே போல நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் ஒரு நாளும் உற்சாகத்தை இழந்துடாம நிச்சயமா உயர முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட முன்னேறணும். வசதிகள் வெற்றியை தருவதில்லை, விடாமுயற்சியுடன் கூடிய உற்சாகமே வெற்றியை தருகிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: சங்கு கொண்ட தர மங்களங்கள் தரும்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கியாச்சு. அப்படியே இந்த மாதமும் இந்த வாரமும் ரொம்ப பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. ஒரு நாள் வந்து காற்று அடிக்குது, இன்னொரு நாள் காற்று அடிக்க மாட்டேங்குது, காற்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, கடலுக்கு போக வேணாம் அப்படின்னு பார்த்தா காற்று வந்து குறைஞ்சிருது. சரி, காற்று குறைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா திடீர்னு காற்று வந்து கிளம்பு. இந்த மாதிரி நம்ம மீனவர்களை போட்டு ஒரு பலா படுத்திட்டுருக்கு இந்த காற்றுக்கு நடுவில். அப்படியே இன்னொரு நாள் வந்து தொடங்கியிருக்கு. அப்படியே இந்த நாளை நம்ம தொடங்கிடலாம். நீங்கள் கேட்டு நினச்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டும் லைன் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அப்படியே நம்ம நிகழ்ச்சி தொடங்கி இன்றைக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு திசையிலேருந்து காற்று அடிச்சிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 19 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக அப்படியே 2 மடங்காக 38

கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வந்து வீசிட்டு இருக்கு. மழைக்கான வாய்ப்பு பெரியளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ். இதுதான் இன்றைக்கான வானிலை நிலவரம். இப்படி இந்த காற்றோட வேகம் நேற்று இருந்ததோட டக்குன்னு நேற்று ஒரு சாயங்கால நேரம் போல் வந்து கூடிருச்சு. இது நம்ம மீனவர்களுக்கு எப்போவுமே ஒரு இடையூறாகவே வந்திருக்கு. கடலுக்கு வந்து போகிறது போமா மாட்டோமா, இன்றைக்காச்சும் போமா, இன்றைக்கி காலையில் போகலாம், நேற்று காலையில் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் போமா மாட்டோமாங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்துக்குள்ளே வந்து போயிட்டாங்க. இப்படி காற்று பல பிரச்சனைகள் ஏற்படுத்திட்டு இருக்கு. எல்லாம் வந்து சீராகும் சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அடுத்து இப்போ ஒரு அருமையான ஒரு பாடல் நீ வருவாயன திரைப்படத்திலேருந்து வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசி FM 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திறப்பு விழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
2: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
3: பெண்களின்
4: நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
5: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
4: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 9 5.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேரு சகாயம், நாட்டுப்படகு மீனவர் சங்கத்தினுடைய கணக்கு பிள்ளை. 2001 ஆகஸ்ட் மாசம் 2001 வந்து கடலுக்கு போயிட்டோம். போனா ஒரு 5 பேர் போயிருக்கோம். போனா இங்கிருந்து செவ்வாய்க்கிழமை போறோம். அப்ப வந்து இந்தியன் பாய் 2001 கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கச்சதீவில் நம்ம பிடிச்சி தாராளமாக சுற்றி வள விடலாம். அப்போ கச்சதீவுக்கும் நெடுந்தீவுக்கும் ஊட வந்து நல்ல திருக்கைகள் கிடைக்கும். சல்லி இப்போ சல்லி எடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஊட உள்ள இடங்களில் நல்ல திருக்க வரும். திருக்க விலைகள் தான் அந்த நேரங்களில் நிறைய அந்த இடத்துல விட்டு வாங்குவாங்க, பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் நாங்கள் போன சில்வஸ்டியானவருடைய வளத்தில் தான் போனேன். அப்போ நாங்கள் போன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முத நாள் விட்றோம் வாங்குகிறோம், ஒன்றுமே ஒரு திருக்க கூட வரல. ரெண்டாவது நாளும் அதே மாதிரி தான், ஏதோ 1-2 மீன் வருது, அவ்வளோதான். கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் வலை வாங்குற டைம் அந்த நேரத்தில். இப்போ நாட்டிக்கல் இன்னைக்கு GPSலாம் இருக்கு, அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ கொடி தான், அப்போ கொடியை போட்டு அந்த கொடியை தேடி எடுக்கிறதுல நம்ம படுற பாடு. அந்த கொடி எங்கே போட்டோம்னு அதை கொடியை கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு தேடல் ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கே தெரியுதுன்னு சொல்லுவாங்க, எங்கிட்ட தெரியுதுன்னு சொல்லுவாங்க. கடைசியில் 1/2 மணி நேரமாக தேடிக்கிட்டு அங்கே இருக்குப்பா அந்த தெரியுதுப்பான்னு சொல்லி கொடியை பிடிச்சி வலை எடுத்தால் வலையில் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது நாளும் 3வது நாளும் அதே மாதிரி தான். நம்ம ஏதோ சரி, ஏதோ 10-50 கிலோ சேர்ந்துருக்கு மொத்தத்தில் 3 நாள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். ஒன்றும் பாடலை, நீவாடு சரியில்லை, சரியில்லை, மீன் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுபவம் வாய்ந்த ஆளுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. கரைக்காக போய் சேர்ந்துடும்னா. ஆனால் அந்த சம்மாட்டி செல்வஸ்டியானுங்கிறவர் மட்டும், அந்த மண்டாடி மட்டும் அந்த தன்மைக்கு வரல. அவர் எப்படினாலும் கரையை போகும்போது மீன் பிடிச்சி போனால் தான் ஒரு மீனவனுக்கு வந்து ஒரு சேட்டிஸ்ஃபை திருப்தி இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அந்த கச்சதீவில் அந்த அந்தோனியார் கோயிலில் அப்படியே கடலை பார்த்துக்கிட்டே அந்த நெடுந்தீவு நோக்கியே பார்த்துக்கிட்டே இருக்காப்புல அந்த செல்வஸ்டியான் சொல்கிறார். எனக்கு எரிச்சலாக போச்சு. இதனால என்னடா, வந்ததுலேருந்து சாப்பிடவும் மாட்டேங்கிறான், தூங்கவும் மாட்டேங்கிறான், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. அப்போ நாங்கள் ஒரு இடத்துல வலை விட்டுட்டு தான் வந்து கரையை கடந்தோம். அந்த நேரத்தில் டக்குனு அவன் என்ன ஒன்னா இருந்தாலும் டக்குனு வலையை பிடிங்க, நம்ம இந்த அங்கிட்டு விடுவோம் சொன்னார். டக்குனு விட்ட வலையை பிடிச்சிட்டு போய் அவன் சொன்ன இடத்துல கொண்டு போய் அவன் ஒரு தோது மாதிரி காமிச்சார். இங்கிட்டு பிடிச்சி அவர் தானே கானாக்கம்பில் இருக்கார், ஓட்டியாக இருக்கார். அவன் வலையை விட்டுட்டு வந்தாச்சு. வந்த அவர் மனிதனுடைய அனுபவம், அந்த காத்திருப்பு, 4 நாளாக எதுவுமே இல்லாமல் காத்திருந்தது, இந்த விஷயங்கள்லாம் வந்து அன்றைக்கி எனக்கு ரொம்ப பிரமிப்பாக தெரிஞ்சிச்சு. உண்மையிலே வலையை பிடிக்க பிடிக்க திருக்க, நான் வெப்பலாக தான் கடல் காற்று அதிகமாக இல்லை, வெப்பலாக இருந்துச்சு. வலையை பிடிக்க பிடிக்க திருக்க அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அந்த டைம்லேயே ஒரு 2 டன் இருக்கும். 2 டன்ங்கிறது பெருசு, விலையெல்லாம் கம்மி தான். ஒன்றுமே இல்லாமல் வந்ததுக்கு ஒரே 2 டன்னோடு தான் கரையை வந்தோம். இது என்ன கதைனா, மீனும் தேனும் கண்டனைக்குத்தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது ஒரு அனுபவ ரீதியாக அன்றைக்கி நமக்கு அமைஞ்சிச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நம்ம ஊரில் அதிகப்படியான காற்று வந்து வருது, அதிகப்படியான மழை வருது அப்படின்னு சொல்லிட்டா அது எப்படியும் வந்து கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். சரியானாலும் கூட நம்ம அதை பார்த்துன ஒரு கலக்கம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும், என்ன இப்படி வந்து வந்துட்டுருக்கு, ஒரு மாதிரி சங்கட்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு காற்றோ மழையோ நிலநடுக்கமோ இந்த மாதிரியான சின்ன ஒரு விஷயம் ஏதாச்சும் ஏற்பட்டால் கூட ஒரு ஊரே வந்து பாதிக்கப்படும், மொத்த ஒரு நாடே வந்து பாதிக்கப்படும்னா அதுனால் அந்த நம்ம வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளில் வந்து சொல்லலாம். அங்கே தான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ நேரம் சரியாக 7:23 ஆகிடுச்சு. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நேபாளத்தில் நடந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாட்டாலும் தெரிஞ்சுக்குங்க. நேபாளத்தில் ஒரு பெரிய வெள்ளம், அதுவும் ஒரு வெள்ளம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஊருக்குள்ளே ஒரு மாவட்டத்துக்குள்ளே வந்து முடிஞ்சிடும், அந்த மாதிரியான சில நேரத்தில் வந்திருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு வெள்ளம் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து பாதிக்கப்படுந்திருக்கு. இது முதல்ல ஆரம்பித்தது அப்படிங்கிறது வந்து திபெத், சீனாவில் இருக்கக்கூடிய திபெத் அந்த பகுதி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆறு, அங்கேருந்து உருவாகி இப்படி வரக்கூடிய ஒரு ஆறு, அது நேபாளத்தில் இருக்கக்கூடிய ரசுவாகடி அப்படின்ற ஒரு பகுதியில் வெள்ளமாக வந்து மாறுது. அது காரணம் இமயமலையில் ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த நிலநடுக்கத்தின் காரணமாக அந்த ரசுவாகடி அப்படின்ற பகுதியில் ஒரு வெள்ளம் ஏற்படுது. அங்கே அப்படியே ஆரம்பித்தது பாதி நேபாளத்தில், அந்த நேபாளத்தில் அந்த ஆறு எங்கெங்கன்னா போகுமோ எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய வெள்ளமாக வந்து போகுது. அந்த மாதிரியான ஒரு தண்ணீரை நம்ம பார்க்கவே முடியாது. நீங்கள் வேணால் நீங்கள் ஏதாச்சும் உங்களோட கையில் இருக்கக்கூட ஃபோனில் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம், அது எந்த அளவுக்கு வெள்ளமாக இருக்குன்னா நம்ம அவ்வளோ தண்ணியை நம்ம வந்து பார்த்துருக்க முடியாது. ஒரு கிட்டத்தட்ட நம்ம பயிர் இருக்கக்கூடிய கடல் தண்ணியெல்லாம் ஒரு ஊருக்குள்ள அப்படியே வந்து புகுந்து போனால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு வந்து புகுந்து போயிட்டுருக்கு. அதில் எக்கச்சக்கமான மக்கள் வந்து காண, இது வரைக்கும் காண அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய தமிழர்கள் வந்திருக்காங்க, நிறைய இந்தியர்கள் வந்திருக்காங்க. எதுக்காக அவங்க அங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்டால், அது ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமான இடம், கோயிலுக்கு வந்து ஒரு சாமி கும்பிட்றதுக்காக போனாங்க. அங்கே நிறைய கோயில்கள் வந்து இருக்கும், அதை பார்க்குறதுக்காக போனவங்க, அப்படி போனவங்க நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் உயிரிழந்தது இவ்வளோ பேர் தான் அப்படின்ற கணக்கு கூட இல்லையா, அவ்வளோ பேரை வந்து காணாமல் 500க்கும் அதிகமான மக்கள் வந்து எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத தெரியல, அவங்கள தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி மீட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேரை வந்து தேடிட்டே இருக்காங்க. நிறைய பேரோட உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது, ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சுருக்காங்க, சிகிச்சை போயிட்டே இருக்குது, அவங்களையும் வந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் வந்து போயிட்டுருக்கு. அந்த நேபாளம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதுக்கப்புறமும் எந்த உயிரிழப்பும் இல்லாமல் அப்படியே வந்து சரியாயிட்டும், எல்லோரும் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதான் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம இங்கேருந்து கொடுப்போம். இப்போ எடுத்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நாளைக்கு நம்மளுடைய மீனவர்களுக்கான குறைதீர் கூட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குறைதீர் கூட்டாரங்களை வந்து நடைபெறுறது. இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு உங்களோட மனதில் வந்து எழுதுகிற கேள்வியாக இருக்கட்டும் சரி, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் சரி, நமக்கு அதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் வந்து வேணுமா இருக்கட்டும் சரி, இல்லை மீனவர்களுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும், என்ன மாதிரியான திட்டங்களை வந்து கொண்டு வரணும், இல்லை அரசு என்ன மாதிரியான திட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க, அதை எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே வந்து வரலாம். அங்கே நிறைய வந்து பேசுவாங்க, நிறைய வந்து சொல்லுவாங்க, நீங்களும் நிறைய சொல்லலாம், இல்லை உங்களுடைய கோரிக்கைகளை வந்து மனுவாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னே பல விஷயங்கள் வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அங்கே போய் கலந்துக்கணும். அதனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மீனவர்களாக இருக்கட்டும் சரி, மீனவ சங்க பிரதிநிதிகளாக இருக்கட்டும் சரி, நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு வந்து வேலையில் ரெஸ்ட்டில் வந்து இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக தயங்காமல் போயிட்டு நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கூட்டாரங்களை மீனவர்களுக்கான இந்த குறைதீர் கூட்டத்தில் போய் கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை வந்து கலெக்டர்கிட்ட தெரிவிங்க, அவங்க உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை வந்து பண்ணி கொடுப்பாங்க. இல்லை சில விஷயங்களில் வந்து ஒரு பேச்சுக்காச்சும் வரும், நம்ம இந்த மாதிரியாச்சும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவாச்சும் நம்ம அரசு அதிகாரிகளுக்கு வந்து எழும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், கிடச்சிச்சின்னா சந்தோஷம். இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகள் அது அரசுக்காச்சும் ஒரு பக்கம் தெரியவாச்சும் செய்யும், அந்த அளவுக்காச்சும் இது வந்து உதவியாக இருக்கும். அதனால் நாளைக்கு போய் இந்த கூட்டத்தில் கலந்துக்குங்க. காலையில் 10 மேலே வந்து ஆரம்பிக்கும். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: துபாய் உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: ஓசை எஃப்எம் 90.4
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4

நேரம் சரியாக 7:44 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா பொனிடா ஸ்கின்னர் கேர் பற்றின ஒரு சின்ன ஒரு தகவல். என்ன அப்படின்னா, நம்மளுடைய ராம் நாட்டில் நம்ம மக்களுக்காகவே திறக்கப்பட்டிருக்க ஒரு புதிய ஒரு ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் சென்டர் தான் அந்த பொனிட்டா. அங்கே நீங்கள் போனீங்க மூலமாக, அங்கே போகிறது மூலமாக என்ன மாதிரியான பெனிஃபிட் நம்மளுக்கு வந்து இருக்கும் அப்படின்னா, இப்போ தொடக்க விழா சலுகையாக 30% தள்ளுபடியிலே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான, இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய இதெல்லாம் நமக்கு வந்து பண்ணணும். ஆனால் எங்கே பண்ணணும் தெரியல, எங்கிட்டு போய் பண்ணணும் தெரியல, யார் கரெக்டாக பண்ணுவா, இதெல்லாம் வந்து சேஃபாக இருக்குமா அப்படின்ற பல குழப்பங்கள் வந்திருக்கும். அதுவும் நம்மளோட ஆனால் முகத்தில் இருக்கக்கூடிய தோள்கள் வந்து கொடுக்க போகிறோம், நம்ம தலையில் இருக்கக்கூடிய இந்த கூந்தல் அது வந்து சரி பண்ணுறதுக்காக வந்து போக போகிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரான வகையில் வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டு, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப குறைந்த விலையிலே வந்து பண்ணிக்கலாம், அதுவும் எல்லாம் ஒரே இடத்துல வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படி போகணும்னு நினச்சி அப்படின்னா பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் நம்ம ராம்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதி நகர் ஆர்ஆர் பிரியாணி செகண்ட் ஃப்ளோரில் வந்து இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, அடுத்து இன்றைக்கான விளை நிலவரங்களுக்குள்ள வந்து போயிட்டோம் அப்படின்னா, விளை நிலவரம் தங்கம் வந்து பெரிய அளவுக்கு மாற்றம்லாம் இல்லை, அந்த தங்கத்தோட விலை அப்படிங்கிறது உயர்ந்து தான் இருக்குது, அதே உயர்ந்த நிலையிலேயே இருக்குது. 18 கேரட் 1 கிராம் தங்கம் 12,281 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 15,010 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 15,761 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் நிலை 22 கேரட் 120,080 ரூபாய். பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்ததா இப்போ புதிய பாடல்கள், மூணு பாடலுமே நல்லாயிருக்கும், இனிமையாக இருக்கும், கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இன்னும் சிரிக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஏரிகளை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான தினமாக இன்றைக்கி தினத்தை வந்து வச்சுருக்காங்க. ஒரு ஏரிகளுக்கு ஏன் இந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஏரிகளுக்குன்னு ஏன் ஒரு தினம் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டால், ஏரிகள் அப்படிங்கிறதோட நம்மளுக்கு வந்து எந்தளவுக்கு ஒரு முக்கிய தேவை இருக்குது, ஏரிகள் வந்து நமக்கு என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஒரு ஏரியால் என்ன ஒரு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு ஊருக்கு, அந்த மாவட்டத்துக்கு, அந்த நாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்ல தண்ணீர் அப்படிங்கிறத ஒன்று சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஏரியை தவிர

ஒரு கரெக்டான அமைப்பில் வந்து இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊர்களில் பெரிய ஏரி இல்லை, ஆனால் கண்மாய்கள் வந்து நிறைய இருக்குது. ஆர்எஸ் மங்களா கண்மாய்ங்கிறது ஒரு பெரிய ஒரு கண்மாய், நம்ம தமிழ்நாட்டே ரெண்டாவது பெரிய கண்மாயே ஆர்எஸ் மங்களா கண்மாய் தான். அதுவே வத்தி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பிழையை நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். அவ்வளோ பெரிய கண்மாய், அதில் வந்து தண்ணியே இல்லாமல் வற்றி போய் கருவமரம் வந்து முளைச்சிருக்கு அப்படிங்கிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீர்நிலைகளை வந்து பாதுகாக்க எல்லோரும் முயற்சி பண்ணணும். நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து யோசிக்க வேணாம், நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். முடிஞ்சளவுக்கு நம்ம ஊரில் இருக்கிற சின்ன சின்ன குளங்களையாச்சும் நம்ம வந்து பாதுகாக்க முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரியான சின்ன சின்ன குளங்களை பாதுகாக்கிற மூலயமாச்சும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தண்ணீர் தேவைகளை நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம இளையராஜா ஐயா வந்து இசையமைச்சு அவங்களே எழுதின ஒரு பாடல் டோரோத்தி அப்படின்ற ஒரு படத்துல இருந்து வந்துட்டு, அந்த பாடலை கேட்டு தொட நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசி எஃப்எம் 90.4.

0: என் பேர் ராணி. எனக்கு வயசு வந்து இப்போ 48 ஆகுது. சின்ன பிள்ளைகளில் உள்ள ஒரு காலகட்டத்து ஒரு வாழ்ந்த வாழ்க்கை. குந்துகாலில் இருந்தோம் நாங்கள். அப்போ அங்கே வீடு கட்டி கடலோரமாக வீடு கட்டியிருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த சின்ன ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னாலே ஒரு ஜாலி தானே. அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியான டைப்புக தான். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் எங்கேயுமே போக மாட்டாளுங்க. ஒரு குளிக்க போனாலும் சரி, தண்ணி எடுக்க போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, அப்படி உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஜாலியாக இருந்தது, நல்லா விளையாண்டோம். எங்கே போனாலும் ஒன்றா போவோம். இருந்து கடல் நல்லா ஜாலியாக கடல் குளிப்போம். தண்ணி எடுக்க போவாளுங்க. தண்ணி எடுக்க போனால் எங்கள் வீட்டிலலாம் தண்ணி நிறையா இருக்கும். இருந்தாலும் எங்கள் அம்மா விடமாட்டாங்க, தண்ணி இருக்கு போவேணா அப்படிம்பாங்க. அவளுக்கு வந்து நிற்பாளுங்க, ஏ வா ராணி போவோம் அப்படின்னு. அதோட தண்ணி நைஸாக போய் குடத்தை தண்ணியை கொட்டி விட்டுட்டு, அம்மா தண்ணி வருங்கடம் கிடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியான வாழ்க்கை தான். இங்கே மஞ்சக்கட்டு திருவிழா வரும். மஞ்சக்கட்டு திருவிழா வந்தாலே திருவிழா மாதிரி தான். மச்சான் மச்சான் மாமா அத்தாச்சி நாத்தனமார்களுக்கு இப்படி ஊற்றி அது ஒரு ஜாலியாக விளையாடுவோம். அது வந்து நம்ம கருநாள் வர்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சக்கட்டு திருவிழாங்கிறது ஒரு விழா மாதிரியே வரும். இங்கிட்டு பார்த்தாலும் மஞ்சள் முட்டையுமா தான் இருக்கும். அது நல்லா ஜாலியாக இருக்கும். அப்புறம் வந்து நாங்கள் விளையாடுறதுன்னு சொன்னால் கோவஞ்சி பிடிச்சி கோவஞ்சி தேரி மாதிரி செஞ்சு கோவஞ்சி விட்டு விளையாடுவோம். நீச்சல்லாம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பா எங்களுக்கு நல்லா சொல்லித்தருவாங்க. எங்கள் அப்பா கூப்பிட்டு போவாங்க, கடற்கொழிக்க போகணும், வலைகளிக்க கூட்டிகிட்டு போவாங்க. வெள்ளத்துக்கு டீசல் வெள்ளம் வந்துடும். அப்புறம் அவன் அண்ணன் அப்பாலாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க டீசல் பிடிச்சிட்டு அரிசி சாமான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டயத்துக்குள்ள நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டுகளோட அவளுகளும் இங்கே வருவாளுங்க. அங்கேருந்து இங்கே பாமன் வருவோம். பாமன் பாலத்துக்கு வந்து டீசல் பிடிச்சிட்டு பாலத்துக்கிட்டே இருந்தது அந்த டீசல் பழுக்கு, அதை எடுத்துட்டு தான் இப்போ பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்தது அங்கே வந்து டீசல் பிடிக்க வருவோம். நல்லா ஜாலியாக பேசி பேசி எப்படியும் 2-3-4 மணி நேரம் ஆக்கிடுவோம். வந்து வாங்கிட்டு போகிறதுக்குள்ள பையன் பையன் நடந்து நடந்து பேசி விளையாண்டு. இப்போ எங்கே கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கே. அப்போ வந்து குந்துகால்லேருந்து குந்துகால் முனை முனை இருக்கல விவேகானந்தர் மடம் கட்டியிருக்காங்களே அங்கே இருந்து நாங்கள் நடந்து வருவோம். வந்து வாங்கிட்டு அரிசி வாங்குறதுனால இங்கே தான் வரணும், பாமன் தான் வரணும். அந்த டைமத்தில் நாங்கள் நடந்தே வந்து எல்லாம் வாங்கிட்டு போவோம். நன்றிய.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அப்படி போடு.
1: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
2: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
1: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திறப்பு விழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
3: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
4: எதுக்கியா?
3: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட் ஓஸ் ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
6: பெண்கள் மற்றும் மகப்பேறில் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
5: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 9 5.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
8: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:14 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பு பாட்டு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கான விளையாட்டு தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய இந்திய அணி ரொம்ப சூப்பராக வந்து டெஸ்ட்டில் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டெஸ்ட்டு அந்த அதுக்கான உலகக்கோப்பை அப்படிங்கிறது ஒன்று நடக்கும், அது வந்து அந்த அடுத்த வருஷம் நடக்க இருக்கு. அதற்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து போகணும்னா அடுத்த வர போட்டிகள்னால் வந்து ஜெயிச்சா தான் ஃபைனலுக்கு வந்து போக முடியும். ஃபைனலுக்கு போகிறதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு கஷ்டம் தான். இப்போதைக்கும் இந்தியா இருக்க சூழலில் 5வது இடத்துல இருக்காங்க. நமக்கு முன்னாடி வங்கதேச அணி 4வது இடத்துல வந்திருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம நடுவில் நிறைய போட்டிகள் வந்து தோத்துட்டு வந்ததுனால ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்காதனால நம்ம இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் வந்து போயிடுச்சு. இப்போ 5வது இடத்துலேருந்து முன்னேறி போகிறதுக்காச்சும் இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய போட்டியில் ஜெயிக்கணும். அந்த மாதிரி நேற்று நடந்த இலங்கைக்கு எதிரான போட்டியில் நம்ம இந்திய அணி வந்து சூப்பராக வந்து விளையாண்டுருக்காங்க. இன்னும் வந்து ஜெயிக்கல, இருந்தாலும் முதல்ல பேட்டிங் பண்ண இந்திய அணி 500 மேலே ரன் அடிக்க, அடுத்து 2 இன்னிங்ஸில் சேர்த்து இப்போ தான் 500 ரன்னே வந்து இலங்கை அணி அடிச்சிருக்காங்க. இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மேட்சாக இருக்கும். மழை வந்துருச்சு அப்படின்னா இந்த மேட்ச் வந்து டே ஆகிடும். அதனால் மழை வரலை அப்படின்னாவே இந்தியாவுக்கு ஒரு வெற்றி தான். அதனால் இந்திய அணிக்கு ஒரு வாழ்த்துக்கள். இப்போ அடுத்ததான் வந்து பார்க்கும்போது டிஎன்பிஎல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இதில் ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா 10வது சீசனாக நடந்துட்டு இருக்கிறதுல ஃபைனலுக்கு வந்து வந்தாச்சு. ஃபைனல் வந்து நடக்க போது எந்தெந்த அணிகள் வந்து விளையாட போகிறாங்க அப்படின்னா மதுரை மற்றும் கோவை 2 அணிகள் வந்து ஃபைனல் மேட்ச் வந்து விளையாட இருக்காங்க. அவங்க வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய ஃபைனலில் வந்து விளையாட இருக்காங்க. அது நாளைக்கு நடக்கிற போட்டியில் யார் வந்து இந்த வருஷம் இந்த தமிழ்நாட்டுக்கான ஒரு சிறந்த கிரிக்கெட் அணி அப்படின்னு வந்து செலக்ட் ஆகும்னு தெரியும். டிஎன்பிஎல்லோட இந்த வருஷத்தோட சாம்பியன் யாருன்னு தெரிஞ்சிடும். கோவையா மதுரையா அப்படின்னு சொல்லிட்டு 2 அணிகளுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த பாடல்கள் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து நினைச்சிருங்க, இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்டை கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை பிரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:27 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கு நம்ம நிறைய வேலைவாய்ப்புகளை வந்து இப்போ தெரிஞ்சிட்ருக்கோம். அதில் ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு வங்கிகளில் என்ன மாதிரியான வேலைகள் வந்துருக்கு, நம்ம ரயில்வேஸில் வந்து என்ன மாதிரியான வேலைகள் இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம இராணுவத்தில் ஒரு வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. யாருக்காக அப்படின்னா, 10 முடிச்சிருந்தால் போதும் நம்மளுக்கு இராணுவத்தில் வந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு

தான் வந்து முடிச்சதுலேருந்து பட்டப்படிப்பு முடிச்சது வரைக்கும் வந்து யாராக வேணால் வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஸ்கில் தேர்வு மற்றும் எழுத்து தேர்வு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இராணுவத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்டர், கேட்ரிங், ட்ரேட்ஸ்மேன், ஃபயர்மேன் இந்த மாதிரியான இடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ பயிற்சி மையத்தில் வந்து இந்த வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கான். அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இராணுவத்தில் போய் ஏதாச்சும் வேலைகள் வந்து பார்க்கணும், இராணுவம் சார்ந்த ஏதாச்சும் வேலைகள் வந்து பார்க்கணுங்கிற ஆசை இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு indianarmy.nic.in அப்படின்ற இணையதள முகவரியில் இது பற்றின தகவல்கள் வந்துருக்கு. நீங்கள் அதை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். விண்ணப்பிக்க அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் டைம் இருந்திருக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் இராணுவத்தில் வந்து சேரணுங்கிற ஒரு ஆசை இருந்தால் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு இது இந்த மாதிரி இராணுவத்துக்கு வந்து போகிறதுக்கு விரும்புகிறவங்க இந்த indianarmy.nic.in அப்படின்ற இணையதள முகவரியை நாம வச்சுங்க. அதுக்குள்ளே நிறைய வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும். ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அதில் ஒரு தலைமை வச்சுட்டு இருப்பாங்க. அதன் மூலமாக நீங்கள் இராணுவத்துக்கு போகிறத பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அதனால் இராணுவத்துக்கு போக ஆசைப்படுறவங்க இந்த தகவலை தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: ஓசை எஃப்எம் 90.4
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:42 ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் நம்ம ஏற்கனவே நம்ம நேற்று ஒரு அழகான ஒரு பண்டிகையை வந்து நம்ம ஊர் ஃபுல்லாக வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்லேயுமே நான் நிறைய பேரை பார்த்தேன், கல்லூரிக்கு போகிற மாணவ மாணவிகள் அவங்களும் அந்த ஓணத்துக்காக ரெடியாக இருந்து போட்டிருந்தாங்க. வேறு வேறு கல்லூரியில் படிக்கிறவங்க போல் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் இந்த ஓணத்திற்காக அந்த வெள்ளை கலர் சேலைகள்லாம் வந்து கட்டிட்டு காலேஜ் வந்து போயிட்டு இருந்தாங்க. நல்லபடியாக வந்து கொண்டாடிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய கொண்டாட்டங்கள்லாம் இன்னும் வந்திருக்கும், தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருந்திருக்க போகுது. எல்லா கொண்டாட்டத்தையும் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுவோம். அப்படியே நடுவில் வந்து படிக்கிற வேலைகள் அதுவும் ரொம்ப முக்கியம், அதுவும் வந்து மறக்காமல் பண்ணிடுங்க. இதோட இன்றைக்கால நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் நேரம் நீந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின்னு கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்பப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பாய் பாய், சி யூ மக்களே.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுந்தும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. டேய் சாப்பிட வாடா.
2: என்னம்மா சாப்பாடு?
1: ஆமக்கறி.
2: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசையில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
1: டேய் பெரியாள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
2: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாற்ற அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
1: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள். நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி

0: நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ்ஸும் அனுப்புங்க. இன்றைக்கி வந்து முழு பௌர்ணமி, இந்த ஆவணி மாதம் வந்து ஆவணி வட்டம் அப்படிங்கிறது இந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமி கழிச்ச கரெக்டாக 8 நாள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை குறிப்பிட்டு, அடுத்து யாசிகா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு முழுமதி அவள் அது முகமாகும் அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் வந்து ஜெய்கணேஷ் முத்துப்பிரியா இவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை அவங்க அப்பா அம்மா எல்லாரும் தெரிவிச்சுட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஜோடி நல்ல ஜோடி அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. வணக்கம்
1: அண்ணே. வணக்கம். தங்கமான தங்கமானனுக்கு இனிய காலை வணக்கம். நான் கடலாடி வட்டம் சௌரியாவனத்திலிருந்து ராபர்ட் பேசுகிறேன்.
0: அண்ணா நலமாக இருக்கின்றீர்களா? இன்னைக்கு என்ன வாழ்த்து, யாருக்கு பாடல்?
1: இன்று என்னுடைய நண்பர், அவருக்கு 1st திருமண நாள், ஜெரோம் திவேனா.
0: ஜெரோம்
1: திவேனா.
0: திவேனா,
1: இவர்களுக்கு 1st திருமண நாள்.
0: ஜெரோ விவேனா அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை நம்ம ராபர்ட் அண்ணன் குடும்பத்தின் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவிச்சுட்டு,
1: காதலர் தினம் இந்த படத்துல இருந்து நினைச்சபடி மாப்பிள்ள அமைஞ்சதடி
0: அழகான பாடல். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா கொடுத்துடலாம்.
1: நன்றி அண்ணா. நன்றி.
0: கடலாடி வட்டம் சவரியார் பட்டணத்திலிருந்து ராபர்ட் அண்ணா தான் பேசினாங்க. அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பாடல் கேட்டிருக்காங்க. பாடல்கள் விழுது தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் வசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ராயப்பன். வயசு வந்து கரெக்டாக 91 வயசு ஆயிடுச்சு. நான் கடலுக்கு போச்சல மீன் வந்து நிலத்துக்கள் ஓடி போய்கிட்டு இருக்கும். நிலத்தில் நான் ஒசக்கை இருப்பேன், வெள்ளத்தில் தோணியில் இருப்பேன். இந்த மீன் போகுதுன்னு எங்கள் அண்ணன் தெரிஞ்சுவோம். அது இந்த மூச்சு விட்டு முறை விட்டுக்கிட்டே போகும். மூச்சு முறை முறை மீன் தான் போகுது. ஆனால் எண்ணத்தில் என்ன எண்ணிக்கிறணும். மீன் தெரிஞ்சு வச்சு நான் அப்படி போய் மறித்து அது மீனை நடுவை வச்சு சுற்றி வர வலையை வச்சு மீனை பிடிச்சிடுவேன். மீன் கொஞ்சம் கண்டு இருக்காது, 7 மடங்கு 8 மடங்கு இருக்கும். மீன் பிடிச்சி வெள்ளத்தில் ஏற்றிடுவேன். அந்த உப்பு வைக்க இடம் இருக்காது, கரை வந்துடும். ஒரு தடவை நைட்டு இலங்கை கடை வில விட்ருக்கேன், ஒன்றும் கிடையாது. தண்ணி பச்சை நேரத்துக்கு வருது, ஒன்றும் கிடையாது. பாய் அடித்து ஓடியாரோம். 3 ஏறி நல்லா படுத்து உறங்குறேன். நான் காணவில் ரொம்ப ரொம்ப இதாக இருப்பேன். அங்கேருந்து ஓடியாரோம், பெரிய கள்ளக்கடுத்து வருது, மண்டி மாதிரி வருது. இது மீன் தான் அப்படின்னு சொல்லி எண்ணத்தை எண்ணிக்கிட்டேன். 3 ஏறி நல்லா உறங்குறாங்க. எந்திங்கப்பா வலை விடுங்கடா அப்படின்னு அவன் சொல்கிறான். 3 ஏறி 3 ஏறி எங்கே பார்த்தாலும் வலை வெறு வழியாக தானே வருது. இதில் வலை விடப்பட வலை விட்றான், விட்றான். வாயை பிடிச்சி வலையை படுத்தாச்சு. 20-25 வலை விட்டாச்சு. வலை விட்டு 2 மணி தேரத்துக்கில் வலையை பிடிச்சி மீனை கழிக்கிறேன். அவ்வளவுக்கு கொஞ்சத்துக்கு 4-5 வருது. ஒரு கூரல், ஒரு கூரல் தான் வலையை பிடிச்ச. 2-3 மடங்கு இருக்கும். 3 டன் இருக்கும். 3 டன் கொஞ்ச நேரம் தான் இப்படி இப்படி கூறல். அதை ஏற்றிக்கிட்டு வலையை பிடிச்சி பண்ணு. இவ்வளோ மீன் காணாதா? அதை எவ்வளோ மீன் பிடிச்சாலும் அந்த தொழிலாளருக்கு காணாது. மறுபடியும் பாய் அடித்து ஓடும். மறுபடியும் பாய் அடித்து அங்கே வலை வச்சு அங்கே 2 டன் மீன் பிடிச்சி அங்கே ஒரு 5 டன் வள்ள லோடு. அவளை மீன் பிடிச்சி கரையை வந்தோம். நன்றி நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உயிர்களின் நலம் தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
2: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
3: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
2: ஹேர் டிரான்ஸ்பிளான், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூரா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
4: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani Upstairs, Bharati Nagar Bus Stop, Ramanathapuram. For appointment, 915-00-8065.
5: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை FM 90.4.
2: எழுந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. இன்றைக்கி வந்து உலக ஏரிகள் தினம். ஏரிகள் வந்து நிறையா இருக்குது, அதாவது குற்றாலத்தில் இருக்குது, செம்பரப்பாக்கம் இருக்குது, புலிக்காட்டு ஏரி இருக்குது, காஸ்பியன் ஏரி. இதுதான் வந்து உலகத்திலேயே வந்து பெரிய ஏரியாம். ஓ, ஏரிகள் இருக்கிறதுனால நம்ம தண்ணிகளை வந்து சுத்தமாக வச்சுக்கிறோம். ஒரு வெள்ளை தண்ணி வந்து அந்த ஒரு இதையெல்லாம் எடுத்து அந்த நீரை வந்து ரொம்ப அழகாவே வச்சுக்கிறோமா பூமியில. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கீங்களா?
2: வணக்கம் சகோதரி. யாரு, எங்க இருந்து உங்க பேரு? யாசின் சகோதரி, சொல்லுங்க யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
3: எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லிருங்க.
2: ரைட்டு.
3: என்ன சரி அண்ணா, நல்லா இருக்கல? எப்பவும் எல்லோரும் நல்லா இருக்கலாம்.
2: அனைவரும் நலம் சகோதரி.
3: எனக்கு பாட்டு வேணுமே.
2: என்ன பாட்டு வேணும்?
3: பெரோடும் வைகையிலே சென்றாலும்
2: என்ன சகோதரி?
3: பாருமகளை பாடல.
2: பாருமகள் பாடல இருந்து நீரோடும் கானகத்தில் கை காட்டும் அழகான பாடல் கேட்டிருக்கிய சகோதரி.
3: ரொம்ப சந்தோஷம்.
2: டிஎம் சௌந்தரராஜன் சுசீலா அம்மா வாய்ஸ்ல ஒரு அழகான பாடல் பாமன்ல இருந்து யாசின் சகோதரி தான் கேட்டிருக்காங்க. அடுத்து இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருக்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்னி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: இணைந்திருக்கீங்க இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தாங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் இருக்கு.
1: எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் சித்தார்கோட்டிலிருந்து தௌஃபிக் ரஹ்மான். இன்னைக்கு தங்கமான நிகழ்ச்சி வழங்கும் தங்கமான அண்ணன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் காலை வணக்கத்துடன். எனக்காக வேலைக்காரன் படத்துலேருந்து வா வா வா கண்ணா வா இந்த பாட்டை போடவும். வணக்கம். சித்தார்கோட்டை தௌஃபிக் ரஹ்மான்.
0: சித்தார் கோட்டையிலிருந்து தௌபிக் ரஹ்மான் அவங்க தான் பேசியிருக்காங்க. ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கோ குழந்தைகளுக்கோ சளி தொண்டை வலி இப்படிலாம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம டாக்டர்களை பார்க்க முன்னாடி ஒரு அழகான வைத்தியம் இருக்குது. அதாவது நம்ம எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அதை எடுத்து லைட்டாக அந்த தலப்பை நறுக்கி விட்டுட்டு ஒரு 5-6 காம்பை அதில் ஆழமாக சொருகிடணும். சொருகி விட்டுட்டு வெளிப்புறத்தில் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு அதை வெளிப்புறத்தில் காட்டணும். நல்லா கருக விடாமல் காட்டிட்டு திருப்பி வந்து அதை எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு கிளாஸில் அப்படியே புழிஞ்சு கொஞ்சோன்னு மிளகுத்தூள் கொஞ்சோன்னு ஆண்டி இருக்கிற ஒரு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியாக இருந்தால் இப்படிக்கான தேன் லைட்டாக ஊற்றி குடித்தோம்னா வந்து சளி இருமல் புகைச்சல் தொண்டவலி இதெல்லாம் இருக்காது. இந்த தொண்டவலி உள்ளவங்க ஒரு நாளைக்கு 2-3 குடிக்கணும். அதனால் எலுமிச்சம்பழம் தானே அப்படின்னு புல்லாவும் குடிச்சிடக்கூடாது. ஏன்னா அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. கடல் ஓசை பண்பலை 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில். தாங்க ஆர்எஸ் மங்கலத்தில் இருந்து பிரவீனா அவங்களுக்கு வந்து இப்போ ஆர்எஸ் மங்கலத்தில் இருக்காங்களாம். அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை அவங்க உடன்பிறப்புகள் நண்பர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. பிரவீனா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவிச்சுட்டு, ஜெனிபர் அவங்களும் அவங்க சகோதரிக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. 1000 ஜன்னல் வீடு அப்படின்னு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து குயில், அது எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லியிருக்காங்க. கவிக்குயில் அவங்க பேர். காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. பாதி நீலா இன்று பௌர்ணமி ஆச்சு அப்படின்னு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் படம் ஜெயிலர் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு பார்ப்போம். இணைஞ்சிருங்க, இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அமலியக்கா அவங்க வந்திருக்காங்க. பதில சொல்லுங்க, பாடலை அல்லுங்க. உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் தங்கம். இணைஞ்சிருங்க, இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:01 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். அடுத்த 2 மணி நேரமும் பேச போறதும் நான் தான். எல்லாருக்குமே அழகான காலை வணக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று. அதாவது நம்ம பாக்கெட்ல இருக்கிற, நம்ம பாக்கெட்டையே காலி பண்ற, ஆனா நம்ம கிட்ட இவங்க இல்லைன்னா நமக்கு புத்தி பேதலிச்சு போயிருன்னு கூட சொல்லலாம். ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாத நம்ம ஆளு, அதான் நம்ம பணம். நம்ம பணம் இல்லை, அது எப்போ யார் கையில் இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு மாயாஜாலம் பண்ணுறவங்க தான் இந்த பணம். காலையில் நம்ம கண்ணு முழிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த பணம் ஒரு முக்கியமான அங்கமாக வந்து நிற்கிதுன்னு சொல்லலாம். காலையில் நம்ம டீ குடிக்கிறதுல ஆரம்பித்து நம்ம நைட்டு யூஸ் பண்ணுற லைட்டு வரைக்கும் பில்லு கட்ட வேண்டியது இந்த அச்சடித்த காகிதம்தான். நம்மளையும் நம்ம இஷ்டம் இல்லாமல் ஆட்டி வைக்கிறது இந்த பணம் தான். ஆனால் ஒன்று தெரியுமா, பணங்கிறது ஒரு வேலைக்காரன், ஆனால் ரொம்ப மோசமான முதலாளி. அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்கிறத அது கேட்கும். நம்ம ராஜா மாதிரி வாழலாம், நாம் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டோம்னா அப்புறம் நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிரும். நம்மளோட மரியாதையை நம்மளோட குணத்தை வச்சு அளக்கிறத விட நம்மளோட பேங்க் பேலன்ஸ் வச்சு அளக்கிற காலமாக மாறிடுச்சு. ஆனால் நிதர்சனமான உண்மையும் இது தான். இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறது, பணம் எவ்வளோ வந்தாலும் நல்ல குணம் நம்மளை விட்டு போகாமல் இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க. உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. பணத்தால் நிம்மதியை வாங்க முடியும்னு நம்ம முடியாதுன்னு நம்ம தாத்தா பாட்டி அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த விலைவாசி உயர்வில் பணம் இருந்தாதான் நிம்மதியாகவே தூங்க முடியும். நம்மளோட மருத்துவ செலவில் இருந்து நம்ம பிள்ளைங்களோட படிப்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த காசு தானே வேணும். ஸோ நம்மள்கிட்ட பணம் எவ்வளவு இருந்தாலும் குணம் அவ்வளோ முக்கியம்.

0: குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எவ்வளோ முக்கியம்?
1: அது ரொம்ப முக்கியம் இல்லை, நம்ம பழகிறதை பொறுத்தான் இருக்கு. ஒருத்தன் நம்ம எப்படி பழகிறோமோ அவன் நம்மள்கிட்ட வந்து பழகுவான், அவ்வளோதான்.
0: இப்போ உங்களோட நட்புவட்டாரம் இந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழகிற மாதிரி இருக்காங்களா?
1: இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளோட விசுவாசம் நம்மளுக்காக என்னென்னு பண்ணுவாங்க. காசு போனா தேவையில்லை, நம்மளோட பழக்கம், அந்த ஒரு பழக்கம் இருந்தால் போதும். எக்ஸாம்பிள், இப்போயே ஃபோன் அடிச்சுட்டு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னாலும் வந்து நிற்பாங்க, அவ்வளோதான். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, எவ்வளோ நைட்டாக இருந்தாலும் சரி, எத்தனை மணியானாலும் சரி, ஒரு பிரச்சனை வாங்கடா அப்படின்னா ஃபோன் அடித்தா வருவாங்க. அவங்கள்ட்ட அதே மாதிரி தான் நானும், அவங்க ஃபோன் அடித்தாங்கன்னா நான் போவேன்.
0: ரொம்ப ஒரு அருமையாக சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? நண்பர்களுக்காக ஒரு பாட்டு வைக்கணும்.
1: ஃப்ரெண்ட்ஸுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் சாங் என்ன போட்டாலும் ஓகே தான்.
0: ரொம்ப நன்றி.
2: நம்ம பெஸ்கே என்ன சொன்ன மாதிரியே உண்மைக்குமே எவ்வளவுதான் பணம் வந்தாலுமே குணம் அவ்வளவு முக்கியம். அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம நண்பர்களையே சொல்லலாம். ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க, நமக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னு ஒரு ஃபோன் கால் தான், மச்சி இப்படி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் பணம்னு கூட நம்ம வாய் திறந்து கேட்க மாட்டோம், இருடா மாப்பிள்ள இந்த அனுப்பிவிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம கஷ்டத்தை வாய் திறந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து நிற்பாங்க. அதுதான் நல்ல குணத்துக்குமே அழகு அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா பெஸ்கி அண்ணா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 to 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072805795.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: மரிய மகிழ்ச்சிப்பா, எனக்கு 63 வயசு ஆயிட்டு. அப்ப நான் என்ன செய்யற, என் பிள்ளைய சின்னஞ்சிறுசா இருக்கும்போது நாங்க குந்துகால்ல போய் இருப்போம். குந்துகால்ல இருந்தா ரால் வலை ஓட்டு போயிருப்போம். ரால் வலையில 6 மாசம் அங்க இருக்கும் போது அங்க இருந்து பாலத்தை கழிச்சு தான் இங்க வருவோம். அந்த ராலை சமத்துக்கிட்டு வந்து கம்பெனியில போட்டுட்டு டீசல புடிச்சிட்டு போவோம். அப்ப கொண்டு போய் கொடுத்துட்டு அதே 4 மணிக்கு அந்த கருவாடு காய்மா கருவாட்டை பூரா காய போட்டு உணர்த்தி அள்ளி வச்சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட 2 மணி 2:30 ஆயிரும். அதுக்கப்புறம் வெள்ள வந்துடும். அப்போ சோறாக்கணும், காய்க்கி வச்சுட்டு காட்டுத்தில் போய் தண்ணி எழுதிட்டு வரணும். கடை அங்கே குந்தால இன்னொரு இடம் இருக்குது, தண்ணியில் போகிறது அங்கே இடுப்பில் இந்த அலைகளையும் போட்டு கடை கொண்டு வந்து தண்ணி இறக்கணும் வீட்டுக்கு. 6 மாதம் கழித்து தன்ஸ்கோடி போகிறோம். தன்ஸ்கோடி போனால் அங்கே என்ன செய்யணும், கடற்கரையில் இறங்கி இடுப்பில் சேலை வரைஞ்சி கட்டிக்கிட்டு சூடையை தட்டி, வலையில் வர சூடையை தட்டி அள்ளி காயப்படணும். தரவையில் கொண்டு போய் அந்த கழிச்சு முடிஞ்ச பிறகு இந்த வளையப்புறம் ஏற்றணும். அங்கே சூடையை கிண்டணும். இதை கிண்டி விட்டுட்டு வந்து பிள்ளைகளுக்கு இங்கே சாப்பாடு வைக்கணும். சாப்பாட்டை வச்சுட்டு திருப்பி அந்த சரக்கை எடுத்து கும்மல் போடணும். போட்டு அதை மறுபடி சூட வெள்ளை வறுக்கும்னால அதை விரித்து காய போட்டுட்டு மறுபடி சூட தட்டை போகும். இப்படி எங்கள் வாழ்க்கை பச்சைப்பட்டியில் ஓடுச்சு. இங்கே எல்லாம் முடிச்சுட்டு திருச்செந்தூர் வீரவாண்டியம்பட்டினம் இருக்கா, வீரவாண்டியம்பட்டினம் போய் அங்கே 6 மாதம் இருப்போம். அங்கே பார்த்து நான் அடிக்கிற அலையில் அந்த பிள்ளைய வறுக்கும்னா படுற பாடு அந்த பாடுபட்டு தான் பிள்ளைய கரைய வரும். அங்கே 6 மாதம் இருப்போம். சிலுவையார் திருவிழா முடிய இங்கே வருவோம். அது முடிஞ்சு மல்லிவட்டினம் போவோம். மல்லிவட்டினம் போய் அங்கே 3 மாதம் இருப்போம். 2 நம்பர் கொண்டு போய் கலை இதுக்கு இந்த மீனுக்கு போய் கும்பலாவுக்கு போய் அங்கே போய் இருக்கிறது. அது முடிய சகதாவட்டணம் போவேன். எத்தனை ஊர் போயிருக்கேன் பாரு, சகதாவட்டணம் போவேன் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு. சகதாவட்டணத்துல இருந்து காரங்காடு அங்கே 6 மாதம். காரங்கட்டையெல்லாம் தண்ணி கிடைக்காது, இடுப்புல இருந்து அலையிலையும் போட்டு கொண்டு வரணுங்க, ரொம்ப தூரம் போய் கொண்டு வரணும். இப்படி ஓடி எங்கள் பொழப்பு இன்னைக்கு பாமன் தீவுல ஒரு உட்கார்ந்துருக்கோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 10:18 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பணம் எவ்வளவு வந்தாலும் நல்ல குணம் நம்ம

0: விட்டு போகாம இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் முக்கியமான விஷயம்னா அதுதான் பணம். பணம்ன்றது வெறும் காகிதம் இல்லை, அது நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ற ஒரு கருவி. இந்த காலத்துல நம்ம வாழ்றதுக்கும் முன்னேறதுக்கும் நம்ம குடும்பத்தை கவனிச்சுக்கிறதுக்கும் பணம் ரொம்ப அவசியமா இருக்கு. பல நேரங்கள்ல நமக்கு கிடைக்கிற மரியாதையும் மதிப்பும் நம்மளோட பொருளாதார நிலையை பொறுத்து தான் அமையுது. அதனால பணத்தோட முக்கியத்துவத்தை நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. ஆனா அதுக்காக பணமே வாழ்க்கைன்னு கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதோட நோக்கமே நல்ல வாழ்க்கையவா நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கும் நம்மளோட தேவைகளையும் நம்ம குடும்பங்களோட தேவையும் பூர்த்தி செய்யறதுக்காக தான் இருக்கணுமே தவிர, நம்ம உழைச்சு முன்னேறணும், நம்ம கனவுகளை அடையணும், நம்ம வாழ்க்கையை நாமே தான் உருவாக்கணும். ஒரு கட்டத்தில் நம்ம தேவை எல்லாமே பூர்த்தியாகி நிம்மதியாக வாழ்ற சூழல் வந்தாச்சு அப்படின்னா நாம நம்மளை பற்றி மட்டும் யோசிக்காம மற்றவங்களை பற்றியும் யோசிக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற பணம் மற்றவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவளிக்கலாம், படிக்க முடியாமல் இருக்கிற குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்யலாம், உதவி தேவைப்படுற மக்களுக்கு நம்மளாலான ஆதரவை வழங்கலாம். நம்ம சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் நம்ம சம்பாதிச்சதில் ஒரு பகுதியை மற்றவங்களுக்கு செலவிடும் போது தான் நம்மளோட மனித நேயமே வெளிப்படுதுன்னு சொல்லலாம். நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போது என்னத்தை கொண்டு வந்தோம், ஆனால் போகும்போது நம்ம செஞ்ச நற்செயலும் உதவியும் தான் நம்மளை ஞாபகம் வச்சுருக்கோம். பணம் என்ன செஞ்சாலும் அந்த பணத்தை வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்கிற நல்ல குணம்தான் எங்கேயுமே பேசும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா பாஸ்கலா ராணி அவங்க களத்துல இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து, அவங்க கருத்துக்களை கேட்கலாம், வாங்க.
1: வணக்கம் அம்மா, உங்க பேரு அப்புறம் அவங்கள பத்தி சொல்லுங்க.
2: வணக்கம், என் பேர் பாஸ்கலா, நான் பிரான்சிலிருக்கேன்.
1: ஆமா, இப்ப இந்த காலகட்டத்துல எல்லாருமே இந்த பணத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், பணத்தை தேடி ஓடணும் அப்படின்றது ஒரு சூழல்ல, ஒரு குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழகிறதுங்கிறது எவ்வளவு முக்கியம்?
2: குணத்துக்கு முக்கியத்துவம்னா ஒரு மனுஷன் மதிச்சு ஒரு பாசம், குணம் சொல்றது ஒரு பாசத்தை குறிக்கிறது. நம்ம பாசமா அப்ப இருந்தோம், இப்ப பணம் சொல்றதுனால இந்த பாசமே இல்லாத மாதிரி ஆயிப்போச்சு.
1: அது என்ன மாதிரி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது இப்ப ஒரு குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எவ்வளவு முக்கியம்?
2: குணத்துக்கு முக்கியத்துவம்னா அந்த ஒரு மனுஷர் வந்து நம்ம வசதியானவர்களாக இருந்தாலும் சரி, தாழ்மைப்பட்டவர்களாலும் சரி, அவங்க மேல ஒரு பாசம் வச்சு அவங்க நல்லா இயல்பாவே எல்லா நம்மள மாதிரி அவங்கள்ட்டையும் பேசுறதுதான் ஒரு நல்ல குணம். இப்ப அப்படி அதெல்லாம் இப்ப மாறி, இப்ப காசு வந்த உடனே நிறைய பேர் மாறிட்டாங்க. தன் வசதியானவனா அவங்க வசதியான ஆள் பார்த்து பேசுறாங்க. எல்லாரும் பார்த்தோம்னா அவங்களுக்கு சொந்தமா இருந்தா கூட பேசுறதுக்கு மனசு வரவங்களுக்கு ஏதோ கடமைக்கா என்ன அப்படின்ற மாதிரி போயிருக்கு. அதுக்கு எல்லாமே இப்ப காரணம் தான், வசதியதான் இப்ப கௌரவம் ஆயிடுச்சு. முதலாம் எல்லா வீட்டுமே கூரை வீடாதான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இருக்காது, யார் வீட்லயும் கேட்டு இருக்காது, எல்லாரும் வெளியே உட்காந்து ஒன்னு ஒரு முத்தத்துல உட்காந்து சாப்பிடுவோம், எல்லாமே செய்வோம். இப்ப அப்படி இல்ல, இப்ப வீடுங்கிறது பெரிய கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு. கடை வாங்கியாட்டி வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்ற மாதிரி, வீடுதான் ஒரு கௌரவமே அப்படின்னு, வீட்டுலதான் கௌரவமே இருக்குன்னு சொல்ற மாதிரி எல்லாரும் எல்லாரும் நிலைமையும் படத்துனால அப்படி ஆயிப்பிச்சு.
1: இது நீங்க எப்பாச்சும் உணர்ந்துருக்கீங்களா? இந்த மாதிரி நம்ம எவ்வளவுதான் நல்லா நடந்துகிட்டாலும் நம்மள்ட இருக்க ஒரு பொருளாதார நிலையை வந்து பாத்து நம்ம பழகுறாங்களே, இப்படி இது எந்த அளவுக்கு தப்பு அப்படிங்கிற மாதிரி உணர்ந்துருக்கீங்களா?
2: நான் நிறைய பேர் அப்படி இருக்காங்க, நிறைய பேர் நல்லாவும் இருக்காங்க, வசதியாக நம்மள நல்லாவும் பேசுறாங்க. நிறைய பேரு குணம் காப்பானா வந்த உடனே என்ன அப்படிங்கிற ஒரு திடீர் படக்காரன திடீர் நம்மளேதான் பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி கடமை சொல்றோம், அதை நம்மளே புரிஞ்சுக்கிறோம். சரி, இவங்க நம்ம பேச விரும்ப முடக்காந்து இருக்கா, நம்ம அப்படியே கட் பண்ணி வந்துருக்கோம்.
1: ரொம்ப ஒரு அருமையா சொன்னீங்க. நீங்க எப்பவுமே உங்க கூட மாறாம இதே குணத்தோட நல்ல குணத்தோட எல்லாரையும் சந்தோஷமா வந்து போலாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல சொல்லுங்க.
2: எஜமால இருந்து ஒரு நாள் ஒரு மாதிரி பாட்டு
1: நல்ல ஒரு பாடல். நன்றி,
2: நன்றி.
0: நம்ம பாஸ்கலா ராணி அக்கா சொன்ன மாதிரி உண்மைக்குமே பணம் வந்தது ஒரு சிலரோட குணம் உண்மைக்குமே மாறிடுங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கை ஒரு சக்கரம் தான், மேலே உள்ளவங்க கீழே வருவோம், கீழே உள்ளவங்க மேலே வருவோம். அதனால நம்மளோட குணத்தை எந்த சூழ்நிலையிலும் பணம் கூடலாம் குறையலாம். நம்மளுக்கு எந்த காலத்துலையும் உதவி செஞ்சவங்களையும் மறக்கக்கூடாது. ஒருவேளை நமக்கு யாருமே உதவி செய்யாமையும் நம்ம ஒரு வேளை முன்னுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலும் நம்ம குணத்தை மட்டும் எப்பயுமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் அக்கா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:01. 10:34 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பணம் எவ்வளவு வந்தாலும் நல்ல குணம் நம்மளை விட்டு போகாம இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆரம்பத்தில் அவங்க ரொம்ப அவங்களோட குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான். வீட்டில் எந்த ஒரு சின்ன தேவையாக இருந்தாலும் இப்போ செலவு பண்ணலாமா வேண்டாமான்னு பல தடவை யோசிச்சு தான் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் அவங்க கையில் பணமே இல்லாமல் அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தவங்க. ஆனால் அந்த கஷ்டத்தில் கூட அவங்க யார்கிட்டையும் திமிராக நடந்துக்கிட்டதே கிடையாது. எல்லார்கிட்டையும் அன்பாக மரியாதையாக பழகிட்டு தான் இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாறிச்சு. அவங்க கடினமாக உழைச்சாங்க. அவங்க உழைப்புக்கு நல்ல பலனும் கிடைச்சிச்சு. முதல்ல கொஞ்சம் பணம் வந்துச்சு, அப்புறம் இன்னுமே நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக வசதியாக மாற ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி அவங்க கஷ்டப்பட்டு வாங்க யோசித்த பொருள் எல்லாமே யோசிக்காமல் வாங்குற அளவுக்கு அவ்வளோ வசதியும் வந்துச்சு. ஆனால் ஒன்று மட்டும் அவங்க கிட்ட மாறவே இல்லை. அதுதான் அவங்க குணம். பணம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் பணம் வந்த பிறகும் பேசிட்டு இருந்தாங்க. முன்னாடி அவங்களோட கஷ்டத்தில் இருந்தவங்களை மறக்காம யாராவது கஷ்டப்பட்டு உதவி வந்து கேட்டால் கூட நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணுவோன்னு சொல்லி மற்றவங்களுக்கு உதவியுமே பண்ணினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னா கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் தான் உதவி பண்ணிட்டும் வந்தாங்க. ஒரு நாள் அவங்க கிட்ட ரொம்ப பழக்கமான ஒருத்தவங்க கேட்டாங்க, உங்களுக்கு இவ்வளவு வசதி வந்துருச்சு, முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் எவ்வளவோ வித்தியாசம், ஆனால் உங்கள் குணம் மட்டும் கொஞ்சம் கூட மாறவே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. இதை தொடர்ந்து நம்ம பேசலாம். அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியாக அக்தர் அண்ணா மும்பையிலிருந்து ஒரு மெசேஜுமே அனுப்பியிருக்காங்க திருக்குறள் மூலமாக. அருள் என்னும் அன்பின் குலவி, பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு அப்படின்னா அன்பால் தான் கருணை வரும். அந்த கருணையை மற்றவர்களுக்கு உதவியாக செஞ்சு காட்ட நமக்கு பணம் ரொம்ப முக்கியம். அதாவது மனசில் அன்பு இருந்தால் மட்டும் போதாது, பிறருக்கு உதவி செய்ய பொருளாதார வசதியும் இருந்தால் அந்த அன்பை செயலில் காட்ட முடியும் அப்படிங்கிறது தெளிவாக ஒரு திருக்குறள் மூலமாக அக்தர் அண்ணா சொல்லியிருக்காங்க. அக்தர் அண்ணாவுக்கு ஒரு பெரிய நன்றி. உண்மைக்குமே இங்கே நம்மளுக்கு மனசு என்னதான் இருந்தாலுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நமக்கு மனசு இருந்தாலுமே நம்மக்கிட்ட காசுன்னு ஒன்று வேணும் இல்லை, காசை வச்சு தான் நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறதும் கிடையாது. அவங்க கஷ்டப்படும் போது ஆறுதலாக ஒரு வார்த்தை சொன்னாலும் அதுவுமே பெரிய உதவி தான். பணத்தை வச்சு தான் உதவி செய்யணும் அப்படிங்கிறதும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:47 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பணம் எவ்வளவு வந்தாலும் நல்ல குணம் நம்மளை விட்டு போகாம இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க வாழ்க்கையில முன்னேறும் போது அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதை தொடர்ந்துமே பேசலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்க்கலாம். அதுக்கு அவங்க ரொம்ப அமைதியாக ஒரு பதில் சொன்னாங்க. காசு நம்ம வாழ்க்கையை மாற்றலாம், நம்ம வீடு மாற்றலாம், நம்ம வசதியை மாற்றலாம், ஆனால் நம்ம குணத்தை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்ட காலத்தில் நம்மளை மனுஷனாக மதித்தவங்க யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த காலத்தில் நம்ம கூட இருந்தவங்களை நாம் எப்படி மறக்க முடியும்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த வார்த்தை நம்மளை யோசிக்க வைக்கிது. பணம் வந்ததும் நம்மளை ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா, முன்னாடி நம்மளோட சமமாக இருந்தவங்களையே தள்ளி வைக்க ஆரம்பிச்சிருவோம். முன்னாடி உதவி செஞ்சவங்க இப்போ நம்ம கூட நம்மக்கிட்ட வந்து ஏதாவது உதவி கேட்க வந்தால் கூட அவங்கள பார்க்க கூட நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலாம். காசு வந்துருச்சுன்னு நம்ம மனசில் ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். ஆனால் இந்த அந்த ஒரு நபர் மட்டும் மாறவே இல்லை. அதனால தான் எனக்கு அவங்கள பார்த்தா ஒரு விஷயம் தோணுச்சு. பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, பணம் வந்த பிறகும் நம்ம குணத்தை சம்பாதிக்கிறது தான் காப்பாற்றிக்கிறது தான் பெரிய விஷயம். காசு இருந்தால் நல்லா வீடு கட்டிக்கலாம், நல்ல பொருட்களை வாங்கிக்கலாம், வசதியாக வாழலாம். ஆனால் நல்ல குணம் நல்லா இல்லைன்னா நம்மள்கிட்ட பணம் இருக்கும், ஆனால் நம்ம மனசுக்கு நெருக்கமாக இருக்கிற மனுஷங்க இருக்க மாட்டாங்க. அதே நேரம் குணம் நல்லா இருந்துச்சுன்னா, பணம் குறைவாக இருந்துச்சுன்னா கூட 4 பேர் நம்மளை மதிப்பாங்க. நம்ம இல்லாத நேரத்துலையும் நம்மளை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையாக நம்ம சம்பாதிக்கிறது. அதனால் வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி, எவ்வளவு பணம் வந்தாலும் சரி, நம்ம எங்கே வந்து வந்தோம், எங்கே கூட நம்ம கூட யார் இருந்தாங்க, நம்மளை யார் கஷ்டத்தில் தாங்கி பிடிச்சாங்க, இதை மட்டும் மறந்துடவே கூடாது. பணம் வந்ததால் நம்ம பெரிய ஆளாக ஆகிட மாட்டோம். நம்ம குணத்தோடு இருந்தால் தான் நம்ம உண்மையிலேயே பெரிய பணக்காரங்க அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஆர்எஸ் மங்கலத்திலேருந்து பிரவீனாக்காவுமே ஒரு தகவல் தந்திருக்காங்க. அவங்க என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: வணக்கம்ப்பா, இன்னைக்கு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. பணம் எவ்வளோ வந்தாலும் நம்மளோட நல்ல குணத்தை நம்ம மாற்றிக்கிட கூடாது. நம்ம நல்ல குணத்தை நம்ம மாற்றினோம்னா நம்மளை சுற்றி உள்ளவங்க வந்து பாரு, பணம் வரவும் இவளோட ஆட்டம் தாங்க முடியல பத்தியா, இவெல்லாம் எப்படி இருந்தா, இப்போ பணம் வரவும் பத்தியா யாரையுமே மதிக்க மாட்டுக்கா, அப்படி இப்படி பல ஏச்சுக்கள் எல்லாமே நம்மளுக்கு தொடர்ந்து வரும், பின்தொடர்ந்து வரும். நம்ம காதுக்கும் அது எட்டும். இதெல்லாம் நம்ம காதுக்கு வரக்கூடாதுண்ணா. நம்ம வந்து நம்மளோட நல்ல குணத்தை என்றைக்குமே விட்டு கொடுக்கூடாது. அதுக்காக போகிற வரவங்கள்ட்ட அப்படி கெஞ்சிக்கிட்டு எனக்கு நல்ல குணம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நான் சொல்ல வரல. போகிற வழியில் ஒரு நல்ல மனிதர்களை பார்த்தா ஒரு சிறு புன்னகை, என்னம்மா நல்லா இருக்கீங்களா, என்னப்பா நல்லா இருக்கீங்களா, என்னக்கா நல்லா இருக்கீங்களாக்கா அப்படின்னு கேட்டாலே அது ஒரு நல்ல குணம்தான். இதுக்காக நம்ம அப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடாது. எந்த நிலை வந்தாலும் தன்னோட நல்ல எந்த நிலை வந்தாலும் தன்னிலை மறக்கக்கூடாத குணம் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும்ப்பா. அதான்ப்பா நல்லது. எனக்கு வந்து இந்த பாட்டு, பணம் பந்தியிலே கொஞ்சம் குப்பையில், அந்த பாட்டு போடுங்க. எனக்கு பணம் வந்து என்ன படம்னு எனக்கு ஒன்றும் தெரியல, அந்த பாட்டை எனக்கு கொடுங்கப்பா. நன்றிப்பா.
2: சூப்பரான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பிரவீனாக்காக்கு ஒரு நன்றி. உண்மைக்குமே நமக்கு வந்து பணம் அதிகமாகிருச்சு. ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டோம், இன்னொரு காலத்தில் நம்மளுக்கு பணம் அதிகமாக வந்துருச்சுன்னா நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு யார் யார் உதவி பண்ணாங்க, அவங்க இந்த சூழ்நிலை நீங்கள் ஒரு நேரம் பணக்காரன் இப்போ நீங்கள் பணக்காரவங்களா இருக்கீங்க அப்படிங்கன்னா, முதல்ல உங்களுக்கு உதவி செஞ்சவங்க இப்போ ஒரு வேளை ரொம்ப கஷ்டப்படலாம், அவங்கள பார்த்த உடனே நம்ம ஏழை நம்ம பார்க்கக்கூடாது. நம்மள்ட்ட ஏதாவது வந்து உதவி கேட்டுருவாங்களோ அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம அவங்கள்ட்ட இருந்து அனுபவிச்சிருக்கோம்ல, நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு யார் உதவி பண்ணாங்களோ அவங்க ஒரு ஸ்டேஜில் கஷ்டப்படும் போது நம்மளால் ஆன உதவியை பண்ணணும். பணம் எவ்வளவுதான் முக்கியமாக இருந்தாலும் குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிட்டு பிரவீனாக்கா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பணம் எவ்வளவு வந்தாலும் நல்ல குணம் நம்மளை விட்டு போகாம இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதை பத்தின கருத்துக்களை எங்க கிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 709-443-9999. நம்ம குடும்பத்துக்குள்ளேயே சில விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். ஒரே வீட்டில் உள்ளவங்க தான் சின்ன வயசில் ஒன்றா இருந்திருப்போம். காசு இல்லாத காலத்தில் கஷ்டம் வந்த அந்த காலத்துலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்து உதவி பண்ணியிருப்போம். எல்லாமே ஒரு மாதிரி வாழ்க்கை வாழணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தவங்க கொஞ்சம் நல்லா முன்னேறி இருக்கலாம், இன்னொருத்தவங்க இப்போ தான் முன்னேறிக்கிட்டு இருக்கலாம். ஒருத்தவங்க கிட்ட வசதி அதிகமாக இருக்கலாம், இன்னொருத்தவங்க கிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். இது எல்லாமே வாழ்க்கையில் இயல்பான விஷயம்தான். அதனால் யாரையுமே நம்ம குறை சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை வந்ததும் நம்ம உறவுகளோட மதிப்பு மட்டும் எந்த அளவுக்கும் குறையக்கூடாது. ஒருத்தவங்க நல்லா முன்னேறி இருக்காங்கன்னா அவங்களையும் அதே அன்போட தான் பார்க்கணும். ஏன்னா குடும்பம்னு சொல்றதே ஒருத்தருடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு உறுதுணையா இருக்கிறது தான், அதுதான் குடும்பம். ஆனா குடும்பத்துக்குள்ளேயே புதுசா பணம் வந்ததும் நாங்க அங்க போய் தான் ட்ரெஸ் எடுப்போம், நாங்க இங்க போய் தான் ட்ரெஸ் எடுப்போம், இவ்வளவு காசுக்கு தான் எடுப்போம், காசு கம்மியாலாம் நான் எடுத்ததே இல்லைப்பா அப்படின்னு ரொம்ப நாத்துவோம். ஆனா நம்ம எந்த உயரத்துக்கு போனாலும் நம்ம பழசை மறக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாம காசு கூடுனதுக்கு அப்புறம் நாங்க பிராண்டடா தான் ட்ரெஸ் போடுவோம், கஷ்டப்படுற காலத்துல சின்ன கடைகளில் தான் ட்ரெஸ் எடுப்போம். ஆனா கொஞ்சம் காசு ஏறினதும் நம்ம மனசை மாத்தாம நம்ம எந்த சூழ்நிலையில இருந்து வந்தோமோ அந்த சூழ்நிலையில இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணணும். அது கூட பிறந்தவரா இருந்தாலும் சரிதான், நம்ம பண்ணலாம். அதுக்காக காசு இருக்கிறவங்க தான் ஒன்று சேர்ந்துக்க கூடாது. காசு இல்லாதவங்களையும் நம்மளால யாருக்கு மதிப்பு அதிகமாக இருக்கோ காசு இல்லைனாலும் சேர்த்து வச்சுக்கிட்டு பணக்காரவங்களுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. காசு இல்லைனாலும் நம்மளை தேடுற அளவுக்கு நம்ம நல்ல குணங்களை சம்பாதிச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்கண்ணா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
3: என்னோட பேர் வந்து தோப்பை கிராமம், நான் சித்தாவூர்ல இருந்து பேசுறேன்ணா.
2: சொல்லுங்கண்ணா, பணம் வந்து இந்த காலத்துல எவ்வளவு முக்கியமா இருக்கு? ஒரு காலத்துல நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம், இப்ப நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு உதவி செஞ்சவங்களை எந்த மாதிரி நம்ம நடத்துக்கணும்?
3: நீங்க சரி, உண்மைதான். நாங்களாம் வந்து கஷ்டப்பட்டு இருந்து வந்த ஆட்கள் நாங்களாம்.
2: ஓகேண்ணா.
3: பண விஷயங்களை வந்து நிறைய நாங்களாம் அனுபவப்பட்டோம்.
2: ஓகேண்ணா.
3: இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து நீங்க சொன்ன மாதிரி பணம் வந்து முக்கியம். அதே மாதிரில வந்து பாசம், அதாவது இந்த உதவி செஞ்ச திண்டாட்டத்திலாம் அவ்வளவு மழை கூட கடைசி வரைக்கும்
2: கண்டிப்பா.
3: எனக்கு வந்து என் கூட்டாளி வந்து வெளிநாட்டு இருந்தாப்ல, அப்ப வந்து எனக்கு பண உதவி ரொம்ப செஞ்சாப்ல.
2: ஓகேண்ணா.
3: இப்ப அவர் ஊருக்கு வந்திருக்காரு, முடியல.
2: ஓகே.
3: அதே மாதிரில வந்து இப்ப நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன்.
2: கண்டிப்பாண்ணா.
3: அதாவது உதவிங்கிற போகும்போது நான் அவருக்கு நான் கேட்காம என்ன இங்க ஒண்ணாந்து கடன் வாங்கியா கொடுத்து அவர் இது பண்ணிடுறது.
2: கண்டிப்பா. நமக்கு ஒரு காலத்துல உதவி செஞ்சாங்கன்னா இப்ப அவங்க கஷ்டப்படுறத கண்ணால நம்ம பாக்கும்போது அவங்க கேட்கலைனாலும் உதவி பண்றதுதான் நல்ல குணம்.
3: கட்டாயமா, அதெல்லாம் வந்து நம்ம மறக்க கூடாது. அதாவது உதவி செஞ்சவங்களும் இந்த சாப்பாடுறாங்கல்ல, அவளையும் மறக்க கடைசி வரைக்கும் மறக்க கூடாது.
2: கண்டிப்பா. இப்படி நீங்க ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணி இப்ப அவங்க வசதியா இருக்கலாம், ஒருவேளை நீங்க கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கலாம், அவங்க வந்து இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் உங்களை எந்த மாதிரி நடத்துறாங்க?
3: நீங்க சொல்றது கரெக்டான. அதாவது எங்க தாய் மாமா வந்து முதல்ல நாங்க எல்லாம் ஒன்னும் கஷ்டப்பட்டா, இப்ப வந்து அவங்க வெளிநாட்டுல போய் எல்லாம் நல்லா வசதியா இருக்கா, ஊர்ல நிலப்பணங்கள்லாம் வாங்கி போடுறாங்க.
2: ஓகேண்ணா.
3: அவ நல்லா இருக்கா? அதே மாதிரி கஷ்டப்படும் போது அப்பெல்லாம் இது பண்ணாங்க, ஆனா இப்ப வந்து அவ பணம் வந்தோட அவ கஷ்டப்படுற மாதிரி சொல்றாங்க.
2: இந்த குணத்தை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நீங்க வந்து வெளியே பாத்துருக்கலாம், இவங்க வந்து நல்லா ஏழைகளுக்கு எல்லாம் பணம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப உதவுனாங்க அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சால் யாரையாவது சொல்ல முடியுமா?
3: பிடிச்சா என்ன பிடிச்சது?

0: இல்ல நீங்க வெளிய பாத்திருப்பீங்க இல்லனா பரவாயில்ல.
1: நிறைய பேர் இருக்காமா? நீங்க சொல்ல கரெக்டா நிறைய பேர் இருக்கா. எனக்கு வந்து நிறைய பேர் இந்த ஆட்டோ ஓட்டையில வந்து உதவி பண்ணிருக்கா. உதவி அதாவது இந்த வட்டியில பணம், அதாவது நம்ம ஒரு பைனான்ஸ் பண்ணோம்னா அது காசு கட்டணும். அதனால வந்து அவ்வளோ அந்த இதை மறக்கவே கூடாது. கடைசி வரைக்கும்
0: கண்டிப்பா உதவியை மறக்கவே கூடாது. எந்த சூழ்நிலைக்கு நம்ம போனாலும் மத்தவங்க செஞ்ச உதவியை நம்ம மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்றீங்க.
1: கண்டிப்பாண்ணா
0: சொல்லுங்கண்ணா. பேசும் வார்த்தை உண்மைதானோ பேதையை ஏய்க்க நீங்கள் போடும் வேஷமோ அப்படின்னு ஒரு நல்ல வரியுமே இருக்கும். சரிண்ணா தந்துடலாம்ண்ணா, உங்களுக்கு அழகான பாடலை தந்துடலாம்ண்ணா.
1: நன்றிமா, உங்களுக்கும் நிலையத்தவர் அனைத்து அனைவருக்கும் நன்றிமா.
0: கண்டிப்பாண்ணா, தேங்க்யூ அண்ணா.
1: ஓகேமா,
0: ஓகேண்ணா. நம்ம தௌஃபிக் அண்ணா தான் பேசுனாங்க. உண்மைக்குமே பணம் எந்த காலத்துலனாலும், இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற பணம் நாளைக்கு ஒருத்தவங்கள்ட்ட போடலாம், இன்னைக்கு நம்மள்கிட்ட பணம் இல்லையேன்னு வருத்தப்படக்கூடாது. நாளைக்கு எந்த நேரத்துலையும் பணம் அப்படிங்கிறது நிலையான ஒரு விஷயமே கிடையாது. இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது, இன்னொரு நாள் நாளைக்கு பார்த்தா வேற ஆள் கையில் இருக்கும். அதனால் பணம் இருந்தால் ஒரு மாதிரி கெத்தாக நடந்துக்கிறது, பணம் இல்லாதவங்களை மதிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம நல்லது செஞ்சது மட்டும்தான் நமக்கு பின்னாடி நிற்கும். பணமே கூட நம்ம போகும்போது நம்ம பணத்தை எடுத்துகிட்டா போகிறோம் அப்படிலாம் கிடையாது. பணம் இருக்கும்போதே மற்றவங்களுக்கு நல்ல உதவிகளை செஞ்சு நாலு பேர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக நம்ம பாடுபடணுமே தவிர, பணம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ரொம்ப மோசமாக நடந்துக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு அண்ணா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
2: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani upstairs, Bharathi Nagar bus stop, Ramanathapuram. For appointment 915-00-80-065.
3: பெண்களின் நலம் தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
4: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
3: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072-8057-95.
5: நம்ம கற்றுவிட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே? வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100 மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்காவா இருக்கும்.
6: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேரம் சரியாக 11:19 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் உசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பணம் எவ்வளவு வந்தாலும் நல்ல குணம் நம்மளை விட்டு போகாம இருக்கிறது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? இதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். அந்த வகையில இந்த காலத்துல நம்ம ஊர்ல பரம்பரை வசதியா இருக்கிற சில குடும்பங்களை பார்த்திருக்கோம். அவங்க கிட்ட காசும் சொத்தும் நிறைய இருக்கும், ஆனா அந்த வசதியை வச்சு அவங்க அவங்கள பெரியவங்களா நினைச்சுக்காம ரொம்ப சாதாரணமா பழகுவாங்க. யாரு வந்தாலும் அன்பா பேசுவாங்க, வசதி குறைவா இருக்கிறவங்க கிட்டையும் பார்க்காம மரியாதையா நடந்துப்பாங்க. நம்மள்ட காசு இருந்தா நாம தான் பெரியவங்கன்னு ஒரு நாள் நினைக்க மாட்டாங்க. இன்னுமே நம்ம ஊர்ல சில விசேஷ வீடுகள் இருக்கும், அதுல மொயின்னு ஒண்ணு போடுவோம். பணக்கார வீடுனா அதுக்கு தக்கன கூட போடுவோம், கொஞ்சம் கஷ்டப்படுற வீடுனா இவங்க எப்படி அந்த பணத்தை நாளைக்கு போட்டுருவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்திலேயே காசு கம்மியா போடுவோம். ஆனா நல்ல குணம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எப்போதுமே நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நம்ம மொய் அதிகமா போடணும்னு சொல்லலாம். அந்த காலத்துல மொய் விருந்து எதுக்காக வச்சாங்கன்னா, நம்ம ஊர் பழக்கத்துல ஒருத்தருக்கு ஒரு பெரிய செலவு வந்தா அந்த சுமையை அவங்க மட்டும்தான் தாங்காம சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா உதவி பண்ணுறதுக்காக தான் வச்சாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு கல்யாணம் பண்ணணும், இல்லை வீடு கட்டணும், தொழில் ஆரம்பிக்கணும், இல்லைனா குடும்பத்தில் ஏதாவது பெரிய செலவு வந்துருச்சு. அந்த நேரத்தில் கையில் இருக்க பணத்தை எல்லாம் செலவு பண்ணி கஷ்டப்படாமல் நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வைப்பாங்க. விருந்துக்கு வந்தவங்க சாப்பிட்டுட்டு அவங்களால முடிஞ்சதை, அது கூடவும் இருக்கலாம் குறையவும் இருக்கலாம், பணம் வைப்பாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற பணம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இப்படி வந்தது தான் இந்த மொய் விருந்து. இப்படி உதவுறது தான் நல்ல குணமே. இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு உதவுறோம், நாளைக்கு நீங்க எங்களுக்கு உதவுங்க, தேவை இருந்தா துணையா நில்லுங்க அப்படின்னு சொல்லாம சொல்லுவாங்க. அதனால பணம் மட்டும் முக்கியம் இல்ல, உதவுற சொந்தக்காரங்க கிட்ட இருக்கிற நல்ல குணமும் முக்கியம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா சகாயம் மேரி களத்துல இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து, என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: வணக்கம் அம்மா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
2: என் பேர் சகாயம் மேரி. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் தக்குவாடி. அதுக்கு பின்னாடி நான் தன் ஸ்கூல்ல கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். எனக்கு விவரம் தெரியறப்ப எங்க அம்மா கேம்ப கூப்பிட்டு மண்டாயம் கேம்ப்ல அங்கே இருந்தோம்.
1: சரிம்மா, இப்ப நம்ம இந்த வாழ்க்கை சூழல்ல எல்லாரும் ஒரு பணத்தை நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையே கொஞ்சம் பணம் இருந்தா தான் நகலும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுல சில உறவுகளும் வந்து ஒரு பணத்தை சார்ந்தே தான் இருக்கு. ஏன்னா தாண்டி குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழகிறது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்.
2: பணம் சொன்னா எங்க அம்மா சம்பாதிக்காத காசே கிடையாது. மஞ்ச பேர் தான் கட்டி என்ற காசு கொடுப்பாங்க. அந்த காசு வந்து எந்த ரகத்துல வச்சா அது பத்திரமா இருக்குன்னு சொல்றது எனக்கு தெரியாது. அது எங்கட வாங்குறோம் அதனை போட்டு போயிருவேன். நான் படுக்கிறேனா இருக்கிறனா உட்காந்துக்கணும் சமையல் பண்ணணும் அந்த இடத்துல போட்டு போயிருவேன். ஆனா முக்கியமா எனக்கு ஃப்ரெண்டு தான் முக்கியம். அப்படின்னா அவளுக்கு கூப்பிட்ட உடனே அந்த பணம் எங்க போகும் தெரியாது. தூக்கிப்பட்ட நம்பர்ல போயிட்டு போய் எங்க அம்மா எங்க அம்மா கொடுத்த காசா சோறாக்கிட்டு வந்த இடத்துல வச்சேன்மா. வெளியில தான் சோறாக்கிட்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. எங்க அம்மா திருப்பி எனக்கு கூப்பிடுவாங்க. காசு மாதிரில இருக்கிறது அப்போல இருந்து இதுவரை எனக்கு காசுன்னு சொன்னாலும் அலர்ச்சி. உண்மையில இதுவரை எனக்கு அலர்ச்சி தான். எவ்வளவு காசையும் மக்கா 20,000 கொண்டுறானு, 10,000 கொண்டுறானு, 15,000 கொண்டுறானுங்க. அந்த காசுங்களோட இது வராது எனக்கு. நம்மளுக்கு இது பத்திரம் கட்டிச்சா நம்மளுக்கு தேவைன்னு சொல்றது எனக்கு புரியாது. இப்போ வந்து 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோமா, 3 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த மனசுல வச்சா அந்த நம்ம ஒரு லகத்துல நிட்டுறோம். நம்மட காசே கிடையாதுன்னா அவர் தெரிஞ்ச உடனால தானே கூப்பிட முடியும். நீ வந்தா இதை கூட்டு போய் எங்க வீட்டுல விடுங்கிட்டு அப்ப காசை நம்மளை கொண்டு விடும். நம்ம மயக்கப்பட்ட கீழே வந்துட்டோம். இப்ப காசே முக்கியம் கிடையாது. முதல்ல மனசை நம்ம சம்பாத்தியம் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் காசை உழைக்க முயற்சி பண்ணணும்.
1: இப்ப இந்த மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கு, ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் தான். இப்படியே வந்து இருந்துட்டீங்க. உங்களை சார்ந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க அந்த மாதிரி உங்கள்ட்ட நடந்துப்பாங்களா? பணத்தினா ஒரு இதை பொருட்டா பார்க்காம உங்களோட குணத்தை பார்த்து பழகுவாங்களா?
2: நீ என் தம்பி மாதிரி நல்ல வசதியா தான் இருக்கா, எங்க அண்ணன் நல்ல வசதியா தான் இருக்காங்க. இதுவரை நம்ம தங்கச்சி இப்படி இருக்கா, நீ இதை செய்ய அதை செஞ்சிருக்கா. என் தம்பி கூட நான் கொஞ்சம் பணம் தரேன் உனக்கு, நீ பெரிய வீடா கட்டு. உன் சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். பணத்தை வச்சு நான் உன்கிட்ட பேசல வரல. இன்ன வரைக்குமே அவ்வளவு காசு இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை சொல்லி ஏயா இங்க வந்துட்டு போங்கன்னு சொன்னா அவன் எவ்வளவு ஒரு வேலையா இருந்தாலும் சரி, இப்போ 15 பேர் 20 பேரும் வச்சு விளையாக்குறான். அந்த வேலை பார்த்துக்கிறதுக்கோட நான் ஒரு போன தம்பிங்க வந்துட்டு போனீங்கன்னா உடனே அந்த இடத்துல வந்து நிற்பான். கூப்பிட்ட உடனே வருவான். அப்புறம் என் ஃப்ரெண்டு 5 பேர்ல 2 பேரும் இருக்காங்க. 2 பேரும் என் கூட இன்னும் இருக்காங்க. நான் எப்போ போனாலும் அவளுக்கு தேடுவாளுங்க. ஆனால் அதில் ஒருத்தி மட்டும் நல்ல வசதியாக இருக்கா. நான் வசதியில் எந்த அளவுலையும் குறைஞ்சில்லை. நிறைய வசதியாக இருக்கா. பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, 2 பொண்ணும் 1 பையன் நல்லா இருக்காது. இப்போ எக்கா எனக்கு இது வேணும்க்கிறேன் உடனே வருவான். இதை செய்யணும்க்கா, நான் இல்லாத லகத்துல விட இக்கா இந்த லகத்துல நான் இவ்வளவு காசு கொடுக்கணும் கொடுங்கன்னா கொடுத்துருவான். நான் ஒரு ஆளுக்கு இவ்வளவு காசு கொடுக்க வேண்டியது இருக்கு, அந்த காசு நீங்க கொடுக்க நான் தரேன். என்ன மறுப்பு கேட்க மாட்டான். எவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு தான் கொடுக்கணுமா அப்படின்னு மட்டும் தான் கேட்பான். இதை கொடுக்கணுமா இருக்கோ கேட்க மாட்டான். நான் கொடுத்துறமா நீ போன விமானம் சொல்லுவான். இதை எப்போ கொண்டு தருவேன், ஏது கொண்டு தருவேன்னு அவன்கிட்ட கேள்வி வராது. இதை நான் கொடுக்குறேன்.
1: உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் இருந்து சூழல். நீங்க ரொம்ப நல்லா இடையே வளர்ந்துருக்கீங்க. இதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோட ஒரு இணக்கமா நல்ல பாசமா இருந்துருங்க. எப்பவுமே ஒரு நல்ல ஒரு குணமிக்க ஒரு ஆட்கள் உங்களை சுத்தி எப்பவுமே இருக்கட்டும். நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் சொல்லுங்க.
2: ஆனந்த வீட்டுல இருந்து ஒரு பாட்டு சொந்தம் உள்ள வாழ்க்கை.
1: நன்றி,
2: வணக்கம்.
0: அழகான தகவலை வந்து நம்மளுக்கு கருத்துக்களாக வந்து சகாயமரியக்கா தந்திருக்காங்க. உண்மையிலேயே ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிறது நம்ம வாயை திறந்து கேட்டு தான் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட வந்து இந்த காசு தான், அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, காசு கொடு அப்படின்னு ஒரு சில ஃப்ரெண்டுகள்கிட்ட கேட்கணும். ஒரு சில ஃப்ரெண்டுகள் நம்ம முகத்தை பார்த்தே புரிஞ்சுக்குவாங்க, சரி நம்ம மாப்பிள்ளை கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாப்ல போல், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டான் ஒரு ஃபோன் தான் பண்ணணும். எனக்குமே ஒரு தோழி இருக்காங்க, எவ்வளவு 1000 இல்லை 2000 இல்லை எவ்வளவு காசு கேட்டாலும் கேட்க மாட்டேன், கால் பண்ணி இந்த இது பண்ணணும் அது பண்ணணும் மச்சி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இருமச்சி ஜிபே பாரு பணம் வந்துருச்சு போய் உனக்கு என்ன தேவையோ அதை முதல்ல செட்டில் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைக்குமே அந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்கிறதுலாம் வரவங்க. அதனால் பணம் இருந்தால் மட்டும் பெருது கிடையாது, குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் நல்ல ஃப்ரெண்டுகளை இந்த குணத்தினால இழந்துடாதீங்க, நல்ல ஃப்ரெண்டுகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு சகாயமேரியக்கா கேட்ட பாடல் ஆல்ரெடி ஓடிருச்சு. அவங்களுக்கு அழகான பாடலுமே அடுத்து வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம் கடலோச பயனர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் மண்டபத்துல இருந்து மீனியாவர் சகாயம் பேசுறேன். என்னுடைய காலப்போக்குகள் எல்லாம், நான் சம்பளத்துக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கிற காலங்கள்ல நானும் ஒரு சொந்த தொழில் போடணும் அப்படின்னு நினைச்சு நான் முத ஒரு சூட வத்தை எடுத்து, சின்ன வத்தை தான், நாங்கள் அண்ணன் தம்பி மூணு பேருமே நாங்கள் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் அப்போ எங்கள் தாப்பனாருக்கு வந்து கடத்தொழில பற்றி தெரியாது. அப்போது மீன் விலங்க மீன்படுது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நாங்கள் நினச்சோம். ஒரு மூணு மணியே போல இங்கேருந்து பாயிடுச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த காத்தலுடைய சூழ்நிலைக்காக இந்த ஏரி இறங்கி பார்க்குறக்காண்டி கண்ணான்னு ஒரு பொருள் வச்சுருப்போம். அதில் சின்ன ஒரு ஏரி, அவர் சின்ன பிள்ளை தானே, தூக்க வெறிச்சில் நினைஞ்சாரு, தண்ணியில் கையை விட்டுட்டு போயிடுறாரு. கையை விட்டுட்டு போனால் அவரை எப்படி காப்பாற்றுறது, என்ன சூழ்நிலை காப்பாற்றுறதுன்னு ஒன்றுமே அந்த நேரத்தில் ஒன்றும் புரியலை. அப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்னா, நான் கடலில் பாஞ்சிட்டேன். பெரியவர் எனக்கு நேரம் இளையவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம தூரம் போய் பாயை பிடிச்சி போடுறாரு. அப்போ நான் கடலுக்குள்ளே இறங்கின உடனே என்ன செய்கிறாருன்னா, என் தம்பி என்னையை ஆவி கட்டி பிடிக்க வர்றாரு. ஏன்னா நான் பெரிய ஆள், அவர் சின்ன பிள்ளை. அப்போ அவருடைய பதராட்டம், நம்ம செத்து போயிருவோமோனும் அவனுக்கு. நான் என்னுடைய பதராட்டம்னா, நான் செத்து போனவனு எனக்கு ஒரு என்னை அழுத்து கழுத்தை கட்டி பிடிச்சான்னா நானும் அவனும் சேர்ந்து உள்ளே ஓடிடுவோம். அப்போ நான் சொல்லுவேன், ஐயா நீ அப்படியே நின்று அப்பா கையா அண்ணன் கையை மட்டும் பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கலட்டி விட்டு அவருடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கலட்டி விட்டு அந்த நேரம் ரெண்டு பேருமே கையில் கையை பிடிச்சி நீஞ்சு அந்த படகு எவ்வளோ தொலைவில் கிடக்கோ அவ்வளோ தொலைக்கு நாங்கள் நடந்து நீஞ்சு போகிறோம். நீஞ்சு போய் அல்லது படகுல ஏறிட்டு இதுக்கு மேலே அந்த அண்ணன் அந்த நேரத்துக்கு மேலே நாங்கள் எங்கிட்ட போய் தொழில் போகிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அங்கனையிலே அந்த வலையை இலகி போட்டுட்டு அதோட தேரை விழியுது. காலையில் நடக்கப்பட்ட சம்பவம் ரொம்ப சந்தோஷமான சம்பவம். எந்த இடத்துல நாங்கள் உயிரை பலி கொடுக்க பார்த்தோமோ அதே இடத்துல எங்களுக்கு அளவுக்கு மிச்சமான மீன்பட்டு அந்த இடத்துல கரை திரும்பினோம். அந்த ஒரு நைட்டு எங்களுக்கு ஒரு துக்கமான செய்தி நடக்க பார்த்துச்சு, காலையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இதோட நாங்கள் கரை திரும்பினோம். இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கப்பட்ட சம்பவம். கடலோசை பயனர்களுக்கு அனைவருக்கும் நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 11:33 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பணம் எவ்வளவு வந்தாலும் நம்ம குணம் எவ்வளவு முக்கியம், அது எப்படி நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஒரு சில நேரம் இப்படி தான் நடக்கும். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பழகிட்டு இருப்போம். அதில் சில பேருக்கு வசதி அதிகமாக இருப்பாங்க, அவங்க அவங்களுக்குள்ள தனியாக சேர்ந்துக்குவாங்க. இன்னும் சில பேருக்கு வசதி குறைவாக இருக்கும். சில நேரம் அந்த கூட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வசதி குறைவாக உள்ளவங்க ஒதுக்கப்படுவாங்க. ஆனால் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தக்கிட்ட பணம் இருக்குது, இன்னொருத்தங்கிட்ட இல்லை அப்படின்னு பார்த்து நட்பை பிரிக்கக்கூடாது. நம்மள்கிட்ட காசு இருந்துக்கிறதால ஒருத்தவங்க பெரிய ஆளாக ஆகவே முடியாது. பணம் இல்லாததால் இன்னொருத்தவங்க சின்ன ஆளாகவும் ஆக முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளில் ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தால் அவங்க கிட்ட பணம் இல்லைன்னு விலகாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க. நம்மளால் என்ன உதவி பண்ண முடியும்னு நினைக்கிற மனசு தான் முக்கியம். ஒருத்தரை நம்ம கூட சேர்க்கறதால நம்ம எதுவும் குறைஞ்சி போகுது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே அந்த பெரியவன் நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்னு தனியாக கூட்டமாக மீட்டிங்லாம் போடாமல் அவன்கிட்ட காசு இல்லடா அவனை எங்கடா கூட்டு போக அப்படின்லாம் நினைக்காம அதுக்கு பதிலாக அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம். வா மாப்பிள்ள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம். உண்மையான நட்பு பணத்தை பார்த்து வரக்கூடாது, குணத்தை பார்த்து தான் வரணும். நல்ல மனசு, அன்பு, விட்டு கொடுக்காத குணம், கஷ்டத்தில் துணையாக நிற்கிற மனசு, இதுதான் ஒரு நல்ல நண்பனுக்கு ஒரு நல்ல நண்பனுக்கு இருக்க வேண்டிய பெரிய செல்வம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணத்தால் பிரிவை உருவாக்குறதை விட குணத்தால் எல்லார்கிட்டையும் ஒன்றா சேர்கிற மனசு இருக்கணும். பணம் இருக்கிறவன் நல்ல நண்பனாக இருக்கலாம், பணம் இல்லாதவனும் அதே அளவுக்கு ரொம்ப நல்ல நண்பனாக இருக்கலாம். கடைசியில் நம்மளோட இருக்கிறது பணம் இல்லை, நம்ம மேலே அன்பாக இருக்கிற நல்ல மனசு உள்ள நல்ல நண்பன் மட்டும்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்ததாக ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்னா உங்கள் பேர் என்னண்ணா?
5: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்பரியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
4: எப்படிண்ணா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
5: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
4: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் சொல்லுங்கண்ணா.
5: வைப்பு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் குணம் மாறாம சில பேர் இருக்கிறாங்கப்பா. அவங்க பொழுது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா பணம் வந்ததுன்னா மனுஷவங்க டக்குன்னு குணா மாறிடுறாங்க. அதாவது தாங்க காசு இல்லாத சமயங்கள்ல பணக்காரவங்க ஆகுறதுக்கு முன்னாடி யாரு உதவி செஞ்சாங்க அப்படிங்கறத மறந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும்பா. ஆனா பெரும்பாலான சமயங்கள்ல காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தவுடனே தலைக்கால் புரியாம யாரு தங்களை வளர்த்தி விட்டாங்களோ அவங்கள கூட துச்சமா நினைச்சு அவங்கள கூட ஜஸ்ட் லைக் தட் டேக் இட் ஃபார் கிராண்டடாக சில பேரு அவமரியாதை செய்யறாங்க. அதெல்லாம் ரொம்ப கிட்ட ஒரு குணம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எவ்வளவு காசு இருந்தாலும் சில பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய சின்ன வயசுல வளர்த்து விட்டவங்களை பத்தி நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்க பண்ண நன்றி உணர்வு அப்படிங்கறத மறக்காம பதிலுக்கு அவங்க
4: இப்படி நீங்க கஷ்டப்பட்ட காலத்துல உங்களுக்கு உதவினவங்கள நீங்க இப்ப எந்த மாதிரி
5: நன்றி உணர்வா இருக்கிறேன் ஒரு முக்கிய காரணமே நீங்க தான் அப்படின்ட்டு அங்கீகரிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னா முதல்ல ஆளா நின்னு அவங்க கூட உதவி அப்படிங்கறது செய்யறேன். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க சந்திரசேகர் கிட்ட எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் அந்த ரொம்ப டவுன் டு எர்த் குணம் அப்படிங்கறது எனக்கு பிடிச்சிருக்கு. சந்திரசேகர் வந்து மாறவே இல்ல. சின்ன வயசுல எப்படி இருந்தானோ அதே மாதிரிதான் இன்னைக்கு கூட என் கூட பழகுறானு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு ரிலேட்டிவ்ஸ் முதற்கொண்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதனால பணம் அப்படிங்கறது ரெண்டாவது பட்சம் தான்.
4: நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்ணி இப்ப அவங்க உங்களை பார்த்தா எந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க?
5: எனக்கு உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் எல்லாருக்குமே செய்வேன். என்கிட்ட
4: உதவி செய்ய நீங்க ஒருத்தருங்களுக்கு உதவி பண்ணிருப்பீங்க. அவங்களுக்கு இந்த காலத்துல பணம் வந்திருக்கலாம். அந்த நன்றி உணர்வோட உங்களை பார்க்கும்போது இருக்காங்களா?
5: எனக்கு தெரிஞ்ச குணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறல. அதே மாதிரிதான் பிரியமா சந்திரசேகர் அப்படிங்கறது இருக்கிறாங்க. நான் எப்பொழுதுமே எல்லாரையுமே ஃப்ரெண்ட்ஸா நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, எனக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அது ஒத்து வந்தா மாத்திரம்தான் நான் அவங்களை வந்து என்னுடைய ஃப்ரெண்டாக ஏத்துக்குவேன், அல்லது எனக்கு தெரிஞ்சவங்களாக ஏத்துக்குவேன். பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. அதனால எனக்கு உதவி செய்யறவங்க அப்படின்னா அவங்க எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், பரிச்சயம் இருக்கணும். சோ அது மாதிரி நான் உதவி செஞ்ச யாரும் மாறல. அன்னைக்கு எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிறாங்க.
4: சரி, நீங்க இப்படி உதவி பண்ணவங்க யாராவது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்கல்ல? இப்படி நல்ல குணமாவே காசு எவ்வளவு இருந்தாலும் ஒருத்தவங்க உதவின்னு கேட்ட உடனே நல்லா பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்க யாரையாவது பாத்திருக்கீங்களா? ஏன்னா எப்ப பார்த்தாலும் யாரு என்ன உதவி கேட்டாலும் செய்யறாங்களே அப்படின்னு நீங்க அந்த மாதிரி நினைச்சு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேன்.
5: என்னுடைய பெரியப்பா அவரைதான் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறேன். இல்லாதவங்களுக்கு எப்பொழுதுமே கொடுத்து உதவுவார். எவ்வளவு காசு இருந்தாலும் ஷோ ஆஃப் பண்ணிக்க மாட்டார். மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் நினைப்பார். அவர் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு இருக்கேன்.
4: கண்டிப்பானா உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. என்ன நல்ல தகவலுமே தந்தீங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு அழகிய தீயே இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து விழிகளின் அருகினில் வானம் அந்த பாடல் ஒளிபரப்புங்களா?
4: கண்டிப்பா தந்துடலாம்ண்ணா. நன்றி அண்ணா.
5: தேங்க்யூ.
4: தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ அண்ணா. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பணம் வந்தாலுமே நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும், நல்ல குணங்களோடு இருக்கணும். நமக்கு அந்த காலத்தில் உதவி பண்ணாங்க, நம்ம கஷ்டப்படுற காலத்தில் உதவி பண்ணாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ரொம்பவே நம்ம ரொம்ப விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக இன்னொரு நேர்மையை நினைஞ்சிருக்காங்க. அவங்க யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
6: வணக்கம்மா, நாங்க நல்லா இருக்கோம். நாங்க பாம்பன்ல இருந்து யாசின் பேசுறோம்மா.
4: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கலாமா? நீங்க நல்லா இருக்கலாமா?
4: நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க, பணம் வந்ததும் குணம் மாறாம இருக்கிறது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க?
6: ரொம்ப அதுக்கு இது கிடைக்கும். நல்ல மனசு கிடைக்கணுமா, நல்ல இது கிடைக்கணும்.
4: நீங்க இப்படி நீங்க ஒரு காலத்துல கஷ்டப்பட்டிருப்பீங்க, அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணிருப்பாங்க.
6: நினைக்காது. அது மாதிரி ஒரு மனசுகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோட்டப்பட்டனத்திலயும் இருக்கிறாக திட்டமா. காரைக்கால்ல ஒரு ஃப்ரெண்டு.
4: ஓகேக்கா, சரி. நீங்க ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு
6: நல்லா சாப்பிட்டு நினைக்கணுமா.
4: ஓகேக்கா, ஓகே.
6: ஆமா, மருமையில நம்மளுக்கு வந்து எதுவும் நல்லவங்க கெட்டவங்க இது பண்ற அல்ல. இன்னைய வாழ்க்கை நம்மளுக்கு உண்மையானது கிடையாது. மர்ம வாழ்க்கை தான் நல்ல நல்ல வாழ்க்கை நம்மளுக்கு. அந்த வாழ்க்கையில நம்ம எழுப்பையில வந்து அவங்களை எல்லாம் நான் சந்திக்கணும், எனக்கு நல் பதவி தரணும்னா அல்லாட்ட துவா செய்யறேன்.
4: கண்டிப்பாக. சரி, நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்ணிருக்கீங்க, உதவி பண்ணி அவங்க இப்ப உங்களை பார்த்தாங்கன்னா.
6: அந்த மாதிரி அந்த அளவுக்கு எல்லாம் நம்மளுக்கு வசதி படைச்சது இல்லம்மா, உதவி செஞ்சமுன்னு இல்ல.
4: சரி,
6: உடம்பால பாடுபட்டாலுமே ஒரு உங்களுக்கு இதா
4: நல்லவங்களும் இருக்காங்க.
6: இருக்கிறாங்க, நம்மள தெரிஞ்சு இருந்து நம்ம கஷ்டத்தை புரிஞ்சு இருந்து இருக்கிறாங்க. நான் இது வரைக்கும் நம்ம பார்க்கல. அவங்க வந்து நம்மள ஒரு ஒரு சூசியா பாக்குற மாதிரியே இருக்குது சித்தம்மா.
4: நம்ம யாசினக்கா சூப்பரான தகவலையுமே தந்தாங்க. பொதுவாகவே பணம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம குணம் எப்பயுமே மாறவே கூடாது. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிரும், அதான் உண்மை. அதனால நல்ல குணத்தோட நம்ம இவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணோம், நம்ம அடுத்தவங்க நமக்கு உதவி பண்ணாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நம்ம நல்ல விதமாக நடந்துக்கிறணும். ஒரு சில வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பணக்காரவங்களாக இருந்த அந்த சாப்பாடுகளெல்லாம் வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. எனக்குமே ஒரு விஷயம் தெரியுங்க, எனக்கு தெரிஞ்ச வீட்டில் ரொம்ப பெரிய பணக்காரவங்க, ஆனால் சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் புதுசாக பணக்காரங்க ஆனவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே, நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம், அந்த ஹோட்டல்லாம் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம், எனக்கு இன்னைக்கு யூஸ் பண்ண பொருள் சாப்பாடை வந்து நாங்கள்லாம் கீழே கொட்டிடுவோம்ப்பா, நாளைக்கெல்லாம் இதை நாங்கள் சாப்பிடவே மாட்டோம், அந்த மாதிரிலாம் ரொம்ப பேர் புதுசாக பணக்காரவங்க இருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்றைக்குமே நம்ம பழசை மறக்கவே கூடாது, அதை மனசில் வச்சுக்கிட்டு நல்வழியில் நடங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடலில் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:52 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பணம் எவ்வளவு வந்தாலும் நல்ல குணம் நம்மளை விட்டு போகாம இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். நிறைய நேயர்களுமே கலந்துக்கிட்டீங்க, சில நேயர்கள் வந்து வாட்ஸ்அப் மூலியமா உங்களோட நோட்ஸையுமே அனுப்புனீங்க. அடுத்ததான் நம்ம வந்து நம்ம உண்மையிலே எவ்வளவு உயரத்துக்கு போயிருக்கோம்னு தெரியணும்னா நம்ம உயர்ந்த பிறகு எப்படி நடந்துக்கிறோம்னு தான் பார்க்கணும். நம்மள்ட்ட எதுவும் இல்லாத நேரத்தில் நல்லவங்களா இருக்கிறது சுலபம், ஆனால் கிடைச்ச பிறகு அதே நல்ல குணத்தோட இருக்கிறது பெரிய விஷயம். நம்ம வாழ்க்கையில நல்ல நேரம் வரலாம், வசதி வரலாம், அப்போ நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அதே நிலைமையில இருக்கணும்னு அவசியமே இல்லை. அதனால அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு யாரையும் குறைச்சி நினைக்காம பழகுறது தான் நல்ல குணம். நம்மளால ஒருத்தருக்கு உதவி செய்ய முடிஞ்சா செய்யலாம், முடியலைன்னா அன்பா சொல்லலாம். ஆனா அதுக்காக அவங்கள தாழ்வா நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பேச்சும் நடத்தையும் அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தாம இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை எப்பயும் ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது நாளைக்கு இன்னொரு ஆள் கிட்ட போகலாம். ஆனா நம்ம எப்படி நடக்கிறோம்னு மற்றவங்க மனசில் எப்பயும் இருக்கணும். நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இவங்க குணம் மாறலன்னு நாலு பேர் சொன்னாங்கன்னா அதுதான் உண்மையான பெருமை. நல்ல குணத்தை கடைசி வர காப்பாற்றுகிறது தான் பெரிய செல்வம், அதுதான் உயர்வும் கூட. அடுத்ததாக தேவி அக்கா வாட்ஸ்அப் வழியாக ஒரு கருத்து அனுப்பியிருக்காங்க, அவங்க என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
3: நான் பாமன்லேருந்து தேவி பேசுகிறேன். இந்த பணம் சம்பாதிக்கிறவ பாருங்களேன், பணம் வந்து வசதியாக இருக்கிறவ கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிறவளை மதிக்க மாட்டாங்க. பணம் இருக்கிறவரை தான் பாசம் இருக்கும். அது மாதிரி நம்ம சொத்து இருக்கிறவரை தான் நம்மளுடைய சொந்தங்கள் இருக்கும். நம்மளுக்கு பதவி இருக்கிறவரை தான் பந்தம் இருக்கும். அது மாதிரி உண்மையான அன்புக்கு வந்து இங்கே மதிப்பே கிடையாது. பணம் எவ்வளவுதான் சம்பாரிச்சாரும் ஒரு நாலு பேருக்கு கொடுத்து ஒரு 10% பணம் இருக்கணும் வைங்களேன், அதுல 1% உதவி பண்ணலாம். மற்ற இல்லாதவளை பார்த்து இழிவுபடுத்துறது மாதிரி தான் நிறைய பேர் நடந்துக்கிறாங்க. அது வந்து சங்கடமா தெரியுது பார்க்கும் போதே. பணம் இல்லாட்டாலும் நம்ம வாழவும் முடியாதுதான், உதவி செய்யலாம் நிறைய பேருக்கு. இப்போ நம்மள்டே பணம் இருக்கணும் வைங்களேன், ஒரு இல்லாதவோ எளியவளுக்கு கொடுத்து உதவலாம். அதுவே நம்மளுக்கு ஒரு திருப்தி அளிக்குது பாருங்களேன். சில பேர் பணம் இருந்தா ரொம்ப அலட்சியமா பண்றாரு. அந்த மாதிரி இருக்காம ஒரு உதவிகள் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நல்லா இருக்கும். அது மாதிரி பணம் நம்மகிட்ட இருக்குன்னா இன்னைக்கு பணம் இருக்கும், நாளைக்கு அடுத்த ஆள்கிட்ட போகும். வரும் 3 வருஷம் பணம் மாத்தி மாத்தி ஒருத்தர் அடிச்சு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். மாத்தி ஒருத்தர் இன்னைக்கு பணக்காரனா இருந்தான்னா 3 வருஷம் சென்று அவன் பணக்காரனா இருப்பான். அதனால யாரையும் வந்து பணம் வச்சிருக்கோம்னு எடை ஓட்டு யாரையும் பேசாதிய, எல்லாருமே மனுஷத்தன்மையாவே நடந்துக்கிறங்க, அதுதான் நல்லது. எனக்கு வந்து பாடல் போட்டு விடுங்க, பட்டிக்காடாம் பட்டணமா அந்த பாடம் படம் என்னடி ராக்கம்மா அந்த பாடல் போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம்.
2: நம்ம தேவியக்கா சூப்பரான தகவலையும் கருத்துக்களையும் தந்தாங்க. உண்மைக்குமே பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்களை பார்த்து ஒரு ஏளனமா பாக்குறத நம்ம தவிர்த்துக்கலாங்க. ஏன்னா பணம் இருக்கிறவங்க எப்பயுமே வந்து அவோட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, நம்ம நினச்சதை வாங்கலாம் கொள்ளலாம். ஆனால் பணம் இல்லாதவங்க வந்து அந்த மாதிரி வாழ முடியாது. நம்ம பணம் இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி ஆடம்பரமான செலவுகளை நம்ம கொஞ்சம் தவிர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு ஓரளவு நம்ம செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஏழை எளியவங்களுக்கு இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம். அதுதான் நல்ல குணம். அவங்க நம்மள்ட்ட வந்து கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு காலர் பேசின மாதிரி நம்ம பேசுகிற குரலை வச்சே சரி இவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம உதவி பண்ணலாம். அதுதான் நல்ல குணம். பணத்தை வச்சு எதையுமே சம்பாதிக்க முடியாது, நல்ல குணத்தை வச்சு தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை மனசில் வச்சுக்கோங்க எல்லாரும். நானுமே அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கேன். நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிறைய கலர்ஸ் கலந்துக்கிட்டீங்க, நிறைய தகவல் தந்தீங்க, நானுமே தந்தேன், நீங்கள் தந்தது எனக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நாளைக்கான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரகை. அடி என்னடி ராக்கம்மா, பல்லாக்கு நெடுப்பு என் நெஞ்சு குலுங்குதை.

நம்ம கடையில இருக்கிறீ தெய்வானே சக்கரத்தை பள்ளி குரத்தி நம்ம கடை.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4. நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. ஒரு வீட்டுல எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா அது பெண்கள் மட்டும்தான். அதுலயும் குடும்பம், குழந்தைங்க, வீட்டுல இருக்கிற பெரியவங்களையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கு போறதுங்கிறது ரொம்ப பெரிய சவாலா இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் ஒரு சவாலே கிடையாதுங்கிற மாதிரி நிறைய பெண்கள் இப்போ சவாலையும் தாண்டி சாதனைகள் படைச்சிட்டு வர்றாங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா ஆசிரியர்கள் வீட்லயும் குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு ஸ்கூல்லையும் குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு ரொம்பவே சிரமப்படுறாங்க. இதுல ஒரு சில ஆசிரியர்கள் மட்டும்தான் அமைதியான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. குழந்தைங்க எது கேட்டாலுமே அன்பா அமைதியா சொல்லி கொடுப்பாங்க. அப்படி ஒரு அமைதியான ஆசிரியரா இருந்து இப்போ கார் பந்தயத்துல கலக்கிக்கிட்டு இருக்கிற டயானா பண்டோலி பத்தி தான் இன்னைக்கான நேதல் பண்ணி நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். மராட்டிய மாநிலம் புனே பகுதியை சேர்ந்தவங்க தான் 31 வயசான டயானா பண்டோலே. எம்ஏ ஆங்கில இலக்கியம் முடிச்சுட்டு ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருந்தவங்க பந்தய கார் ஓட்டுறதுல ஆர்வம் வந்து அதுல பயிற்சி பெற்றுட்டு எம்ஏ ஆங்கில இலக்கியம் முடிச்சுட்டு ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு பந்தய கார் ஓட்டுறதுல ஆர்வம் வந்து அதுலயும் பயிற்சி பெற்று 2024 ஆகஸ்ட் மாசம் ஆண்களுக்கு இணையா நடந்த தேசிய கார் பந்தய போட்டியில அதுவும் சலூன் கார் பிரிவுல கலந்துகிட்டு தேசிய சாம்பியன் பட்டமே வாங்கின முதல் பெண்ணுங்கிற பெருமையும் வாங்கி வரலாற்று புத்தகத்துல தன்னோட பெயரையும் பதிச்சிருக்காங்க. இதுல இவங்களுக்கு ஆர்வம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இவங்க சின்ன குழந்தையா இருக்கும் போதே இவங்களோட அப்பா கூட கார் பந்தயம் பார்க்க போயிருக்காங்க. அப்ப இருந்துதான் டயானாவுக்கு கார் ஓட்டணும், கார் பந்தயத்துல கலந்துக்கணும்னு ஆசை வந்திருக்கு. படிப்பு முடிச்சதுமே 21 வயசுல இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ 2 குழந்தைங்களுக்கு அம்மாவா ஆனதுக்கு அப்புறமும் இவங்களோட அந்த ஆசை மாறவே இல்லை. இதுக்காக வீட்டுல அனுமதி கேட்கும் போதெல்லாம் இப்ப போய் ஆபத்து நிறைஞ்ச இந்த கார் பந்தயத்துல ஈடுபடணுமா, இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு சரியா வருமான்னு வீட்டுல நிறைய விமர்சனங்களும் கிண்டலும் வந்திருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே பொருட்படுத்தாம தன்னோட 2 குழந்தைங்களையும் கவனிச்சுட்டு கார் பந்தய பயிற்சியிலையும் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட டயர் நிறுவனத்துல 1 வருஷம் பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் கார் பந்தயத்துல கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2018 அப்போ இருந்த ஒரு பிரபல டயர் கம்பெனில பெண் கார் பந்தய ஆர்வலர்களுக்கான தேசிய அளவிலான திறமை தேடல் நிகழ்வு நடந்திருக்கு. அதுல கிட்டத்தட்ட 200 பெண்கள் கலந்துட்டு இருக்காங்க. அதுல தேர்வான 6 பேர்ல டயானாவும் ஒருத்தங்க. இப்படி இவங்களோட 6 வருஷ பயணத்துல இவங்களுக்கு திருப்பு முனையா இருந்தது சென்னையில நடந்த போட்டியில கலந்துகிட்டு தேசிய சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கினதுதான். இப்படியே துபாய், ஜெர்மன், பெல்ஜியம் நாடுகள்லயும்

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சோசப்பு, மார்க்கெட்டில் மீன் வியாபாரம் பார்க்குறேன். இந்த வயசு 62. 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் கோட்டைப்பட்டத்தில் உள்ளூர் போட்டில் கடலுக்கு போயிடுறேன். 3 பேர் தான் கடலுக்கு போவோம். 3 பேர் கடலுக்கு போனாக்கி அங்கேருந்து ஒரு போட்டில் ரிப்பேர் ஆயிடுச்சு, கீர் வேலையாயிடுச்சு. அதோட எந்த இப்போ டெக்னாலஜி

0: எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடலில் இப்பறா போன உடனே ஒரு 6 நாளாக சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது, குடிக்கிற தண்ணி இல்லையா, அந்தளவுக்கு இருந்தான். ரெண்டு பேரும் மயங்கிட்டாங்க. ஒருத்தர் மயங்கிட்டார், ஒருத்தர் அவர் கண்டிஷன் தப்பி போயிட்டார், இன்னொருத்தர் கொஞ்சம் பேசி நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம். நான் அணியத்தில் உட்காந்து ஏதாவது ஹெல்ப்பு கேட்கறதுக்காக வேண்டி அங்கேருந்து காற்று வீசிக்கிட்டு அந்த துண்டெடுத்த தோளில் போட்டுக்கிட்டு எதாவது கருப்பு தெரியுமா கருப்பு தெரியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். திரும்பி மறுவா ஒரு 2-3 நாள் கழித்து நண்டு வளை விடுறதுக்காக வேண்டி ஒரு வண்ணம் ஓடிடுச்சு. வண்ணம் ஓடிட்டு எங்கள் லாஞ்சி பக்கத்துலேயே கொடியை நட்டிட்டு கொடியை தூக்கி போட்டு வலை விட்டாங்க. வலை விட்ட உடனே அவர் சொன்னார், எங்களால் இழுத்துட்டு போக முடியாது, நாங்கள் வந்து ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம், என்ன ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம், நீங்கள் வந்து இந்த கொடி பிடிக்கும் போது நீங்கள் எங்களோட வாங்க, வந்து எங்களோட கடலுக்கு போங்க, கடல் அந்த போட்டில் வந்தீங்கன்னா அந்த கொடியை பார்த்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி போட்டை இழுத்துட்டு வந்துடலாம். அப்போ ரெண்டு பேரை போட்டுட்டு நான் மட்டும் என்னை இறக்கி விட்டு நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். அவர் கொஞ்சம் மயங்கிட்டார், இன்னொருத்தர் மயங்கிட்டார். தெளிவாக இருந்தவுடனே என்னை மட்டும் கூட்டிகிட்டு சேதாவட்டத்துக்கு வந்துட்டேன். ப்ளஸ் உடனே எங்கள் ஓனரை போய் பார்த்தேன், அந்த போட்டு ஓனரை. அவர், ஏன்ப்பா அவர் ரெண்டு பேரையும் விட்டுட்டு நீ மனசு எப்படி வந்த, 2-3 பேர் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பேசினேன். அதோடு என்ன பண்ணிங்க, நீங்கள் ரெடி பண்ணுங்கள், ஏதாவது சாப்பாடு அவருக்கு அவங்களை வாங்கிட்டு போகணும், காலையில் 5 மணிக்கு தான் போவாங்க போட்டு வல்லம் வலை பிடிக்க, எப்படியும் 8-10 மணி அங்கே வலை பிடிக்கிற இடத்துக்கு. நான் அந்த ஓனரும் இன்னொருத்தர் வந்து அந்த போட்டில் வந்தோம். வந்து திரும்பி அந்த கொடியை பார்த்து போட்டை கட்டி இழுத்துட்டு வந்தோம். 6 நாளாக கடலில் நடந்த அனுபவம் எனக்கு சரியான அனுபவம், பயங்கரமான அனுபவம் அது. அப்புறம் ஓனர் எங்களை ரொம்ப பேசினார், ஏன் நீங்கள் போட்டு போனால் போயிட்டு போகுது, ருக்மான்னு சொல்கிறவர் ஓனர் கோட்டைப்பட்டினத்தில், அவர் ரொம்ப ஃபேமஸ் அப்போ, ஒரு 7-8 போட்டு போட்டிருந்தார். கஞ்சியை கரைச்சி அவங்களுக்கு வாயில் ஊற்றி திரும்பி இழுத்துட்டு வந்தோம். அது என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி. 6 நாள் கடந்தது.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.
4: இணைந்திருப்பது கடல் ஓசை FM 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. முன்னாடிலாம் ஆரோக்கியமான உணவுனாலே கஞ்சிதான். நானுமே அடிக்கடின்னு சொல்ல முடியாது, வாரத்துல 6 நாள் ஸ்கூலுக்கு போறோம்னா அதுல 4 நாளுமே கஞ்சி தான் குடிப்போம். அப்படி குடிக்கும் போது தொட்டுக்கிறதுக்கு மீன் குழம்பு கொடுப்பாங்க வீட்டுல. அப்படி மீன் குழம்பு இல்லைன்னா ஊறுகாய் கொடுப்பாங்க. ஊறுகாயிலுமே அப்பெல்லாம் அதிகமா சாப்பிட்டது மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் தான் அதிகமா இருக்கும். ஆனா மீன் குழம்பு இல்லாத நேரத்திலயும் மீன் மாதிரி ஊறுகாய் இருந்தா நல்லா இருக்குமேனு தோணும். ஊறுகாய்னு சொல்லும் போதே நாக்குல எச்சில் ஊறுது. மீன் ஊறுகாயிலையும் கனவா ஊறுகாய் ரொம்பவே ஸ்பெஷல். நம்ம பகுதிகளில் அதிகமா கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா கடைகள்ல பார்க்கும்போது ரால் ஊறுகாய், மீன் ஊறுகாய் விற்பனைக்கு இருக்கிற அளவுக்கு கனவா ஊறுகாய் இல்லைன்னு தான் சொல்லணும். சோ கனவா இல்ல ஸ்குட்னு சொல்ற இந்த கடல் மீன்ல ஆரோக்கியமான பல நன்மைகள் இருக்கு. அதுலயும் புரதம் அதிகமா இருக்கிறதால நம்மளோட தசைகளை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கும். கனவா மீன்ல ஒமேகா 3 அதிகம் இருக்கு. இது இதயத்துக்கு மட்டும் இல்லங்க, நம்மளோட மூளையோட செயல்பாட்டையும் மேம்படுத்துறதுக்கு உதவுது. ரிபோஃப்ளேவின், செலினியம், விட்டமின் B12 இருக்கிறதால உடலோட மற்ற செயல்பாடுகளுக்கும் முக்கியமானதா இருக்கு. இதுல குறைஞ்ச கலோரி இருக்கிறதால உடல் எடைய குறைக்கணும்னு விரும்புறவங்க கனவா மீனை தாராளமா எடுத்துக்கலாம். கனவா மீனை நம்ம வறுத்தோ இல்ல பொறிச்சோ, குழம்பு வச்சோ இல்ல கிரேவி செஞ்சு கூட சாப்பிடலாம். ஆனா நம்ம இன்னைக்கு கனவாய் வச்சு எப்படி ஊறுகாய் செய்யலாம்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். கனவா ஊறுகாய் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல கனவாய் 1 கிலோ, கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் 1 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, வத்தல் 1/30, மஞ்சள் தூள், உப்பு, வினிகர், இஞ்சி பூண்டு விழுது இல்லனா இஞ்சியும் பூண்டையும் நம்ம 1 கை அளவுக்கு சின்ன சின்ன பீஸா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லெண்ணெய் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல கனவாய நல்லா கழுவி அதோட தோலை உரிச்சி உள்ள இருக்கிற குடலையும் இறகையும் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி எடுத்துக்கணும். கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதுல நம்ம கழுவி வச்ச கனவாய போட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள், உப்பு, கொஞ்சோள தண்ணி ஊத்தி நல்லா வேக வைக்கணும். தண்ணி அதிகமா ஊத்திடக்கூடாது, ஏன்னா கனவாயிலிருந்து ஆல்ரெடி தண்ணீர் ஊறும். அப்படி ஊறும் போது தண்ணீர் நிறைய ஆயிரும். சோ அதனால கனவா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை இறக்கி வச்சிட வேண்டியதான். இப்போ மறுபடியும் கடாயில கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வதக்கும் போது ஒரு மணம் வரும். சோ அது கூடவே வெந்தயத்தையும் போட்டு நம்ம கூட 30 வத்தனை சேர்த்து இறக்கிற வேண்டியதான். இப்போ நம்ம வறுத்த இந்த மசாலா எல்லாத்தையுமே ஒன்னா ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அது கூட கொஞ்சம் வினிகர் ஊத்தி நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ கடாயில நல்லெண்ணெயை ஊத்தி அதுல கொஞ்சம் கடுகு, 1 கைப்பிடி, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்க கனவாயையும் ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவையும் அதுக்குள்ள போட்டு நல்லா கிளறணும். கவனமா இருந்துக்கணும். எப்பவுமே நம்ம சமையல் பண்ணும் போது அடுப்ப சிம்ல வச்சுதான் பண்ணணும். அதே மாதிரி கனவா பண்ணும் போது எப்பவுமே தண்ணி அதிகமா ஊத்திடக்கூடாது. கனவா மீன்ல அவ்வளோ சீக்கிரமா இந்த மசாலா ஒட்டாது. அதனால கொஞ்சம் நல்லா நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஊறுகாய்க்கு கலர் பத்தலன்னா, காரம் கம்மியா இருக்குமா தோணுச்சுன்னா, நம்ம இது கூடவே கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் பொடியையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஓரமா எடுத்து அதை திறந்து வச்சு ஆற வச்சிடணும். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் கண்ணாடி பாட்டில போட்டு நம்ம காற்று உள்ள போகாத மாதிரி மூடி வைக்கலாம். இந்த ஊறுகாய நம்மளோட நண்பர்களுக்கோ இல்ல வெளியூர்கள் இருக்கிற நம்ம உறவினர்களுக்கோ நம்ம அனுப்பி கூட வைக்கலாம். வெளியூர்களுக்கு அனுப்பும் போது கண்ணாடி பாட்டில தவிர்த்துட்டு நம்ம பிளாஸ்டிக் பாட்டில கூட போட்டு நம்ம அனுப்பிக்கலாம். இந்த ஊறுகாய ஒரு சிலர் கனவா மீன பொறிச்சும் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது ஊறுகாய் 3 மாசம் வரைக்கும் கெடாம இருக்கும். இதை நம்ம சரியான முறையில பண்ணிட்டோம்னா தாராளமா இதை நம்ம விற்பனையும் பண்ணலாம். நம்ம பகுதிகளில் அதிகமா கனவாய் ஊறுகாய் விற்பனை இல்லாததால வீட்டில இருந்தே பெண்கள் கனவாய் ஊறுகாய செஞ்சு விற்பனையும் பண்ணலாம். ஒரு சிலர் கவர்ல போட்டு 10 ரூபாய்னு விற்பனை பண்ணுவாங்க. இல்ல நம்மளால டப்பாக்கள்ல போட்டு விற்பனை பண்ண முடியலனாலும் சின்னதா 5 ரூபாய் கவர், 10 ரூபாய் கவர்ல போட்டு நம்ம விற்பனையும் பண்ணலாம். வார சந்தைகள்ல கூட நம்ம இதை விற்பனை செஞ்சு லாபம் பார்க்கலாம். பொதுவாவே எந்த ஒரு தொழிலை நம்ம புதுசா தொடங்கினாலும் அதுக்கு அதிக அளவுல முதலீடு போடக்கூடாது. கொஞ்சமா முதல்ல செஞ்சு பார்த்து அது நல்லா வருது, இது சரியா இருக்கும்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தொழிலை நம்ம சிறப்பா செய்ய ஆரம்பிக்கணும். எங்களுக்கு அதிக அளவுல கனவா கிடைக்கும் அப்படின்னு சொல்றவங்க கனவா ஊறுகாய் போட்டு கூட நீங்க விற்பனை செஞ்சு சம்பாதிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படினா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நேர்கள் இணைந்திருப்பது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. பெண்கள் வந்து தங்களை அழகுபடுத்துறதுக்காக நிறைய அழகு சாதன பொருட்கள்லாம் பயன்படுத்துவாங்க. அதுலயும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது நிறைய கிரீம்லாம் போட்டுட்டு போவாங்க. இதுல தோல் சுருக்கமா தெரியுதுன்னு ஆன்டி ஏஜிங் கிரீம்லாம் வாங்கி போடுவாங்க. ஆனா இப்படி போடும்போது சீம் இருக்கிறதால நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது. அடிப்படையான சத்துக்களான பொட்டாசியம், மெக்னீசியம், விட்டமின் A1B கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்மளோட சருமம் வறண்டு போகாமலும் முகத்துல மெல்லிய கோடுகள் வராமலும் பாதுகாக்குது. 2018 எடுத்த ஒரு ஆய்வுல தக்காளியில லைகோபின் இருக்கு. தக்காளியோட சிவப்பு நிறத்து காரணமான கரோட்டினாய்டு சக்தி வாய்ந்த புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. தக்காளிய நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நம்ம உடம்புல தோல் புற்றுநோய் வராமலும் கட்டி வர்றதையும் தடுக்கலாம்னு இந்த ஆய்வு சொல்லுது. ஒரு கப் தக்காளியில 30 கிராம் விட்டமின் சி இருக்கு. தக்காளியில லைகோபின், பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்கிறதால தக்காளிய நேரடியா நம்ம முகத்துல பயன்படுத்தும் போது வெயில்னால ஏற்படுற எரிச்சல் அப்புறம் வீக்கத்தையும் குறைக்க முடியுமா. தக்காளிய நல்லா மசிச்சு சர்க்கரைய அது கூட சேர்ந்து நம்ம ஸ்க்ரப்பாவும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப்ப நம்ம உடல்ல தேய்க்கும் போது நம்மளோட ஸ்கின்ல நல்ல ரிசல்ட் கிடைக்குமா. சருமத்துல சுருக்கம் இருக்கிறவங்க தக்காளி சார சருமத்துல தடவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணில கழுவணும். அப்படி கழுவும் போது நம்மளோட சருமத்தை இளமையாவும் ஆரோக்கியமாவும் வச்சிருக்க ரொம்பவே உதவியா இருக்கும். நம்ம தொடர்ந்து தக்காளிய சாப்பிட்டும் வந்தோம்னா ஜொலிக்கிற மாதிரியான அழக நம்மளாலையும் பெற முடியும். இத நம்ம ரெகுலரா பண்ணாலே போதும். நம்ம எப்படி தக்காளியோட விலை குறையும் போதெல்லாம் தக்காளிய அதிக அளவுல வாங்கி தக்காளி ஜாம், தக்காளி ஜூஸ், அப்புறம் தக்காளி ஊறுகாய்லாம் போட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி தக்காளி வாங்கி வச்சு நம்மளோட முக அழக பராமரிக்கிறதுக்காகவும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF-க்கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
2: 2.
0: மொபைலா மொபைலா? அந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
2: 2.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
2: ஹலோ, இப்ப எதுக்கு 2 பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
4: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 to 2 வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
7: நேர்கள் இணைந்திருப்பது கடலோசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிறைய பெண் குழந்தைங்க 12 முடிச்சதுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு யோசனையாவே இருப்பாங்க. இதுக்கு நிறைய காரணம் இருக்கும். அதுல முக்கியமான காரணம் என்னன்னா பணம். எல்லா இடத்துலயுமே இந்த பணம் தான் முக்கியமா இருக்கு. 2015 முன்னாடி வரைக்கும்லாம் இந்த பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் அப்படின்ட்டு தனிப்பட்ட முறையில எந்த ஒரு சேமிப்புமே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. பெண் குழந்தைங்களோட எதிர்கால கனவுக்கும் கல்விக்கும் திருமணத்துக்கும் உதவியா இருக்கணும், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் போதுமான பண வசதி இல்லாததுனாலதான் நாங்க படிக்கலன்னு பெண் குழந்தைகள் சொல்லக்கூடாதுன்னு தான் பெண் குழந்தைங்களுக்காக மட்டுமே சிறப்பான முறையில கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த செல்வமகள் திட்டம். இந்த திட்டத்தை சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டம்னு சொல்வாங்க. இந்த திட்டம் 2015 January 22 தான் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த திட்டத்துக்கு கீழே உங்களோட குழந்தைங்களும் பயனடையும்னா அதுக்கு தேவையான தகுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பெண் குழந்தை 10 கீழே இருக்காங்கன்னா நீங்களும் இந்த திட்டத்துக்கு கீழே பயன்பெற விண்ணப்பிக்கலாம். குழந்தையோட பேர்ல பெற்றோரோ இல்ல சட்டபூர்வமா இருக்கிற பாதுகாவலரோ போஸ்ட் ஆபீஸ்ல போய் இதுக்கான கணக்க தொடங்கலாம். ஒரு குடும்பத்துல 2 பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்துக்கு கீழே பயனடைய முடியும். இதே இது ஒரு பெண் குழந்தை போஸ்ட் ஆபீஸ்ல வேற ஏதாவது திட்டத்துல இருந்தாங்கன்னா அவங்க இந்த திட்டத்துல பயனடைய முடியாது. இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னன்னா குழந்தையோட போட்டோ, அப்புறம் பெற்றோரோட போட்டோ, குழந்தையோட ஆதார் கார்டு, பெற்றோரோட ஆதார் கார்டு, அப்புறம் பான் கார்டு. இதை கொண்டு போய் நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல செல்வ மகள் திட்டத்துல விண்ணப்பிக்கணும்னு அங்க உள்ள ஊழியர்கள் கிட்டயோ அலுவலர்கள் கிட்டயோ சொன்னோம்னா அவங்க அதுக்கான விண்ணப்ப படிவத்தை நம்மகிட்ட கொடுப்பாங்க. விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து நமக்கான பாஸ்புக்கை வாங்கிக்கணும். ஒவ்வொரு மாசமும் நம்ம செலுத்துற தொகைய பதிவு செய்யறது மாதிரியா தான் இந்த பாஸ்புக்கை வடிவமைச்சிருப்பாங்க. சோ இந்த திட்டத்துக்கு கீழே குறைஞ்சபட்சம் ₹250 வைப்பு தொகையா வச்சு போஸ்ட் ஆபீஸ்ல கிட்டத்தட்ட 1.5 வரைக்குமே நம்ம இதுல கணக்கு வச்சுக்கலாம். அதாவது குறைஞ்சபட்சம் 400 to 1000 rupees வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 14 வருஷம் நம்ம இதை கட்டணும். அதாவது பெண்ணுக்கு 21 வயசு வர்ற வரைக்குமே இந்த அக்கௌண்ட் இருக்கும். 21 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தொகையை பெண்ணோட கையில ஒப்படைப்பாங்க. இதுக்கு இடையில 18 வயசு வரும்போது பெண் குழந்தையோட மேற்படிப்புக்காக தொகை தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கட்டின தொகையில 50% நம்ம வாங்கிக்கலாம். ஒருவேளை 18 வயசு முடியவும் பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்க போறோம்னா அப்போ நம்ம அந்த கணக்கை முடிச்சுட்டு முழு பணத்தையுமே நம்ம வாங்கிக்கலாம். இதுக்கு இடையில நம்ம குறிப்பிட்ட தேதிக்குள்ள பணத்தை கட்ட முடியலன்னா அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடும். அப்படி அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் நீங்க கட்டலன்னா அந்த 3-4 வருஷத்துக்கும் வருஷத்துக்கு 50 rupees தவணை வச்சு நம்ம கட்டிட்டு மறுபடியும் அக்கௌண்ட ஓபன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு 8.2% வட்டியுமே நமக்கு கிடைக்கும். செல்வ மகள் திட்டத்தை நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல மட்டும் இல்லாம பேங்க்லயுமே தொடங்கிக்கலாம். இதுக்காக 28 பேங்க் அனுமதி கொடுத்திருக்காங்க. நம்ம பகுதிகளில் இருக்கிற இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க், ICICI பேங்க்ல கூட நம்ம செல்வ மகள் திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டம் ரொம்ப அருமையான திட்டம் கூட சொல்லலாம். நம்ம கெட்டுற இந்த சின்ன தொகை தான் நாளைக்கு நம்மளோட குழந்தையோட கல்விக்கு உறுதுணையா இருக்கும்னு நம்ம நம்பலாம். முடிஞ்ச வரைக்கும் 10 வயசு கீழே பெண் குழந்தைங்க இருக்கிற எல்லா பெற்றோருமே இப்பவே இந்த திட்டத்துல சேர்ந்து நீங்களும் உங்களோட பெண் குழந்தைங்களுக்கு நாளைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருந்தது நாம் மதி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி.
2: மக்களின் கவனத்திற்கு, நமது ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மீனவர்களுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் பிற்பகல் 3 மணிக்கு நடக்க இருப்பதால் மீனவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை கோரிக்கை மனுக்களாக கொடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: இன்று எங்க தம்பி மற்றும் சமுத்திரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ரோஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாண்டியம்மாள். நான் ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்தது, சின்ன பல கிராமம். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான். என் கணவரும் கடலுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. 6 வருஷத்துக்கு முன்ன வந்து என்னையை பற்றி சொல்லணும்னா, எனக்கு சின்னப்பாலுமே முழுசாக தெரியாது. எத்தனை வீடு இருக்குது, வீடு எங்கே இருக்குது, யார் பேர், எந்த விவரமே தெரியாது. நான் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே என் குழந்தைய நானும் அப்படி ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னைய ஒரு பாமன் ஊராட்சி மன்றத்தில் வந்து ஒரு வார்டு உறுப்பினராக ஊர்லேருந்து சுயேட்சையாகவே எடுத்து வச்சாங்க. அந்த நேரம் நிறைய அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், மக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன். என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுக்கணும்னு கண்டிப்பாக நினச்சேன். நிறைய பிஎம்ஏ வீடுகள் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 பேருக்கு வந்து 60 வருஷமாக அவங்க புறம்போக்கு இடத்துல தான் வீடு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த 10 பேருக்கு வந்து நான் பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் 24 லட்சம் ரூபாய்க்கு கடல் தண்ணி உள்ளே வராத அளவுக்கு ஒரு தடுப்பு சுவர் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கேன். இப்படி நிறைய வேலைகள் வந்து செஞ்சுருக்கேன். என்னால் முடிஞ்சது எந்த ஆஃபீஸில் போய் எப்படி பேசணும், எப்படி போய் நம்ம மீனவர்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, நம்ம கிராமத்துக்கு என்னென்ன தேவைகளோ அதை போய் கலெக்டர் சந்திக்கிறது, மின்சாரத்தை பற்றி கேம்பில் போய் மின்வாரியத்தில் அவங்ககிட்ட பிரச்சனைகளை எடுத்துக்கூறு, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த 5 வருஷம் முடிஞ்ச பின்னாடியும் நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கலை. எனக்கு வந்து முழு ஒத்துழைப்பு என் கிராமமும் கொடுக்குறாங்க. என் கிராமத்தலைவர் வந்து நான் என்ன சொல்லி கூப்பிட்டாலும் என் கூடவே வருவாங்க. அதேமாரி கிராமத்தில் என்ன நடந்தாலும் என்னை எங்கேயுமே என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாத்துக்குமே மனு எழுதி கொண்டுக்கிட்டு போவோம். அப்புறம் அதேமாதிரி இந்த பாசி எடுக்கிறத பற்றி வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படித்தான் என்னுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குன்னு தெரியல. என்னை தேடி நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு. ஆனால் எனக்கு பாசி எடுக்க தெரியாது. அப்போ பாசி எடுக்கிற பெண்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள ஷூட் பண்ணுவாங்க. பண்ணி அவர்கிட்ட பேட்டி கேட்பாங்க, இப்படி எப்படி எடுக்கிறீ, இந்த தொழிலை பற்றி என்ன, இந்த தொழில் போகிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, இதுக்கு மாற்று தொழில் ஏதாவது வேணுமா, எங்களால் ஏதாவது உதவி தேவைப்படுதா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி வேலைகளும் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்து இவ்வளோ விஷயம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சவர்களுக்கு எப்போ முழுத்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்று எங்க தம்பி மற்றும் சமுத்திரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று எங்க தம்பி மற்றும் சமுத்திரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்று எங்க தம்பி மற்றும் சமுத்திரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.
2: மக்களின் கவனத்திற்கு, நமது ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மீனவர்களுக்கான குறைதீர்க்கும் கூட்டம் பிற்பகல் 3 மணிக்கு நடக்க இருப்பதால் மீனவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை கோரிக்கை மனுக்களாக கொடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: 94.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேரு சித்திரவேலி, சின்ன பாளையத்திலிருந்து பேசுறேன். வயசு 50. கடலுக்கு ரெண்டு பேரும் மீனுக்கு தான் போவோம். ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கிடந்துட்டு வருவோம். ரெண்டு பேரும் வந்து இந்த மீனை கொடுத்துட்டு மறப்போறது. சின்ன போட்டுதே நம்மளுக்கு பெருசு இல்லை. சின்ன போட்டுனால இந்த தீவுக்குள்ளே போவோம். இப்படி தீவுக்கு போய் கடலில் போய் மீன் பிடிக்க போவோம், வருவோம். காற்று வந்துச்சுன்னா வர முடியாமல் நாங்கள் சங்காடி கிடந்தோம். ஒரு நேரத்தில் ரொம்ப கடல் காற்றும் பொங்கிக்கிட்டு அந்த நைட்டு பூரா இல்லை, வலையை பிடிச்சிட்டு ஓடிடும்டுவா தான் மீன் பட்டுருச்சு. மீனை கழிச்சிட்டு ஓடும்டுவாக்க காற்று மழையும் வந்துருச்சு. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தோம், குந்தாள முனைக்கு வந்தோம். வந்தோம் வர முடியலை, செத்துற முடியாது. இந்த நெசமாக கரை சேர முடியாது. சொல்லிட்டேன், பாயடிச்சு ஒடியாரம் போதே சொல்லிட்டேன், பாயை இழக்கிருங்க, பாயடிச்சு கொண்டா நான் தண்ணியில் பாய்ஞ்சு ஓடுனிலாக்கு நான் பாய்ஞ்சிடுவேன் அப்படின்னு. அதோட பாயினா கிழிஞ்சிருச்சு. தாளை பார்த்து தன்னால் மர திருப்பியே தீவுக்க போயிட்டோம். அப்புறம் காற்றுக்குள்ள அந்த ஐயாவையும் ஆத்தாவையும் நேர்ந்து ஓ எப்படியோ தப்பி தவடி வந்துட்டோம். வந்து தான் இங்கே இருந்து கேட்கும்போது நீங்கள் வருவே வருவீன்ட்டு இருந்தால் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்னா தப்பிச்சு பிச்சு வந்து பிள்ளைகளை வளர்த்தோம், வாழ்மையாக்கணும். அப்படி இன்னொரு தரப்பு வரும்போது நைட்டில் வரும்போது காற்று இல்லாமல் கடந்துச்சு. நைட்டோட நைட்டோடய வந்தோம், காற்று இல்லாமல் கடந்தது. எப்படி தான் கிடம்புச்சுன்னு தெரியலை. ஓயிடுச்சு பாலத்துக்கு இழுத்துக்கிட்டு, நங்காரம் போட்டாலும் பிடிக்க முடியலை. மலைக்குள்ளே குத்து வச்சுட்டு இருக்கிறேன், தாங்க ஒன்றுமே செய்ய முடியலை. நம்ம பாலத்து முனைக்கு போயிட்டு அங்கேருந்து நைட்டோட நைட்டாக இறங்கி இழுத்துட்டு வந்தோம். அப்புறம் கம்பை வச்சு போட்டு பார்த்தோம், நான் பொட்டலாக இருக்கோம், அதிலிருந்து இழுத்துட்டு வந்தேன் நைட்டில். அப்படின்னா போய் பொழைச்சி தப்பிச்சு வந்திருக்கோம். எத்தனை புயல்லையே போய் போய் தப்பிச்சு வந்துட்டோம். இனிமேல் பொழைக்கிறது இனிமேல் கண்காணமாக தான் இருக்கிறோம். இனிமேல் வயசும் போயிருச்சு, நம்ம பொழப்பும் இருந்துச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: ஒரு சக்கரத்துல ரெண்டு பேர் உட்காந்துருந்தா, ஒருத்தர் சோகமா இருந்தா, அண்ணே ஏன் சோகமா இருக்கீங்க? சில பேர் அடுத்தவன் சோகமா இருந்தா அதை சந்தோஷமா விசாரிப்பான், என்ன அண்ணே சோகமா இருக்கீங்க? அதை ஏப்பா கேட்கறேன்னா அதுக்கு தான் கேட்கறேன். இல்லப்ப, ஒரு நிலம் ஒன்று குத்தகைக்கு வருது, ஒரு 10 ஏக்கர் குத்தகைக்கு எடுக்கணும், காசு இல்லை, என் பொண்டாட்டி நகை இருக்கு, சொன்னா கேட்க மாட்டேங்கிற, நகையை போட்டு என்ன பண்றது? இன்னைக்கு வித்துப்பிடு, அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்தோம்னா நம்ம குத்தகைக்கு எடுத்து என்ன பண்ணுவேண்ணே? அது விவசாயம் பண்ணும். விவசாயம் பண்ணால் என்ன காசு வரும்? காசு வந்தால் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் மறுபடியும் இன்னொரு 5 ஏக்கர் குத்தகைக்கு எடுப்பேன். அந்த குத்தகைக்கு எடுத்து என்ன வரும்? காசு வரும். அதை என்ன பண்ணுவேன்? மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அவன் கடுப்பாய் கேட்டான், என்னையே கேள்வி கேட்குறியே, நீ என்ன பண்ணுவேன் உன் வாழ்க்கைக்கு? அவன் சொன்னான், நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 5 எருமாடு வாங்கி மேய விட்டுருவேன். எங்கேன்னு கேட்டான். உன் நிலத்தில் தான், நீ தான் தளத்தளம் வளர்த்து வச்சிருக்கிற 10 ஏக்கர் 5 ஏக்கர்னு. அப்புறம் நான் ஏன் கஷ்டப்படணும்? எருமாட்டை வாங்கி உள்ளே விட்டுருவேன்.

0: பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஒன்னும் கஷ்டம், எவன் நிலத்துல எவன் மாட்டை மேய விடுறதான், இவன் பாஞ்சு அவன் பாஞ்சு ரெண்டு பேரும் ஒத்தர ஒத்தர அடிச்சு ரத்த கலடி வர உருண்டு எல்லாம். போலீஸ் வந்தாரு, என்னடா ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க தெருவில்ன்னு கொத்தா அள்ளிக்கிட்டு போய் கடைசியில் கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தினார். அவர் கேட்டார், என்னப்பா சண்டை உங்களுக்குள்ள? என் நிலத்தில் அவன் மாட்டை மேய விட்டான். உன் நிலம் எங்கே இருக்கு? இன்னும் வாங்கவே இல்லை. அந்த ஜட்ஜுக்கு எவ்வளோ கோபம் வரும், சாதாரணமாகவே ஜட்ஜுக்கு கோபம் வரும். எங்கள் மாமனார் ஜட்ஜு, அதனால தான் சொல்கிறேன். அவர் எங்கேயாவது போட்டு வாங்காமல் நான் எப்படி முடியாது போனோம் இல்லை இருக்கிறார். ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும், கொண்டு போயிட்டாரு. அழிவு இருக்கா உனக்கு? என் கோர்ட்டு நேரத்தை வீணடிக்கிற நீ, வாங்காத நேரத்தை கொண்டு விடுவோம் கொண்டு. என்ன எருமாட்டமே, ஏ உன் எருமாட்டம் எங்கடா இருக்குன்னா? அவர் கேட்டார், என்ன கிறுக்குன்னு நினச்சிக்கிட்டீங்க? வாங்காத நிலத்துக்கும் வாங்காத எருமாட்டுக்கும் என்ன போட்டு ஏண்டா இப்படி இம்சம் பண்ணுறீங்க? கொண்டுடுவோம் கொண்டு போடவே. உண்மையில் கடவுளை அறிந்தவன், உண்மையில் கடவுளை அறிந்தவன் ஒருபோதும் இன்னொருவனை கொல்ல மாட்டான்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட் பைக் கார் ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
0: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறில் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்ப கால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்ப கால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தை இன்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 975.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: எதுவா இருந்தாலும் நம்ம பெற்றவங்களுக்கே சார், பிள்ளைங்க கேள்வி கேட்டா பத்திட்டு வருது, பாய முடியும் சும்மா வரமாட்டேன். அவன் திருப்பி கேட்டானா நமக்கு எது என்ன இருந்து, அன்னைக்கு நீ சும்மா இருந்தா அதுக்கு மேல நான் கேட்க முடியாது. அது என்ன பிள்ளைங்க வாய் தரதா, நமக்கு அவ்வளவு வாய் போட்டு சும்மா சந்தோஷப்படுங்க. கேள்வி கேட்காம ஊமையா இருக்கா, ஐயோ எதிர்காலம் அதுக்கு வீணா போச்சேன்னு வருத்தப்படுவேன். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டில் வைக்கிறார், ஏன் என்ற கேள்வி இங்க கேட்காத வாழ்க்கை இல்லைன்னு ஒரு பாட்டு வருமே, ரொம்ப அவசியம் சார். ஏன் நியூட்டன் மரத்தடியில் உட்கார்ந்துருக்காரு, மேலேருந்து ஆப்பிள் விழுது, அவர் என்ன கேட்டாரு, மேலேருந்து ஆப்பிள் விழுது, ஏன் அந்த ஆப்பிள் வந்து அது விழாம மேலே போக கூடாதா, அது ஏன் பூமியை நோக்கி விழுது? இந்த முதல் கேள்வியை கேட்ட போதும் அவர் கண்டுபிடிக்கிறார் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு சக்தி அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறார். சார், அன்னைக்கு ஆப்பிள் விழுந்த உடனே ஏன்ங்கிற கேள்வியை நியூட்டன் கேட்காம இருந்திருந்தா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிற அந்த கான்செப்ட் கிடைச்சிருக்குமா? எதுவா இருந்தாலும் ஏன் அப்படின்னு கேட்பதை பத்தி ஒன்னும் தவறு கிடையாது, கேட்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்டை பார்த்து, பி ஒபீடியன்ட், ஒபீடியன்ட், ஒபீடியன்ட் ஆயிடு அப்படிம்பாங்க. ஒபீடியன்ஸ்ங்கிறத விட கெட்ட வார்த்தை வேற கிடையாது. ஒபீடியண்டா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலா நல்ல இங்கிலீஷ் வார்த்தை என்ன தெரியுங்களா, டிசிப்ளின்ங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை, ஒபீடியன்ங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டிசிப்ளின் அண்ட் ஒபீடியன்ட்? என்ன சார் தமிழ் மேடையில் வந்து இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்காதீங்க. டிசிப்ளினுக்கும் ஒபீடியன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? என் மீது அடக்குமுறை திணிக்கப்பட்டால் அது ஒபீடியன்ஸ், என்னை நானே செதுக்கி கொண்டால் அதற்கு பெயர் டிசிப்ளின்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: சார், நான் தானே என்ன சிற்பமா செதுக்கணும், என்ன சமைச்சுக்கணும், இது தப்பு இது சரிங்கறத நான் தானே சார் கண்டுபிடிக்கணும். அப்படித்தான பிள்ளைங்களை வளர்க்கணும். அம்மா, பிள்ளைங்களை வளர்க்கும் போது இதை செய்ய அப்படின்னு சொல்லாதீங்க. இது இன்ன காரணத்தால் தவறு, இது இன்ன காரணத்தால் சரி, எது என்பதை நீ முடிவு செய், அப்படிதான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கண்ணா, சாப்பாடு மிச்சம் வைக்காதப்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாய பாடுபட்டு ஒரு நெல்மணியை கொண்டு வராரு. உனக்கு பிடிக்கலன்னா நீ முதலே சொல்லலாம் இல்ல அம்மா கிட்ட. இதெல்லாம் இப்படி போட்டுட்டு இலையில போட்டு எந்திரிச்சு போறியப்பா, போக கூடாது கண்ணா, புரியுதா? இதை வேஸ்ட் பண்ணா நாளைக்கு நம்ம பசியா இருக்கிற போது ஒருவேளை சாப்பாடு கிடைக்காம கூட போலாம். அடுத்தவங்க உழைப்பை அவமானப்படுத்த கூடாது. தயவுசெய்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத, சாப்பிடு. ரீசன் சொல்லணும், லாஜிக்கல் ரீசன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எதையுமே லாஜிக்கா நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்றதை நீ அப்படியே ஒபீடியன்ட்டா கேளு அப்படின்னா கேட்க முடியாது. இப்ப எங்க வயசுல இருக்க சில பேர் ஒளருவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள்லாம் வந்து எங்க அப்பா அம்மாவை எதிர்த்து பேசணுமா அப்படின்னு. இந்த மடத்தனத்தை நானும் என் பிள்ளை கிட்ட கேட்டேன். அதாவது இப்ப நான் உட்காந்துருந்தேன் சோஃபால, என் மகளும் உட்காந்துருந்தா. அப்ப நான் திடீர்னு என் பொண்ணு, அது கால் மேல கால் போட்டு உட்காந்துருந்தேன், சின்ன பொண்ணு, அப்போ கால் மேல கால் போட்டு உட்காந்து, நீ எல்லாம் உட்காந்துருக்க, கால் மேல கால் போட்டு அப்பா முன்னாடி உட்காடுற, நாங்கெல்லாம் எங்க அப்பா முன்னாடி நிக்க கூட மாட்டோம்மா, அப்பா அப்படி உட்காந்தா பின்பக்கமா போவோம்மா, அப்பாட்ட பேசக்கூட மாட்டோமா, அப்பாவை கண்டா எங்களுக்கு அவ்வளவு பயம். என் பொண்ணு உடனே சொன்னா, அப்பா இதுதான் உங்க வீட்டுல நடந்ததுன்னா ஒண்ணு உங்ககிட்ட தப்பு இருக்கணும், இல்ல உங்க அப்பாட்ட தப்பு இருக்கணும். இப்ப நம்ம வீட்டுல எப்படின்னா நீயும் ஞானி நானும் ஞானியா இருக்கிறோமா, அதனால இந்த தப்பு நடக்கலன்ற. நீயும் அறிவாளியா இருக்க, நானும் அறிவாளியா இருக்க, நம்ம பத்தியா, அதனால இந்த தப்பு நடக்கலப்பா அப்படின்னா கரெக்டு. நம்மள பிள்ளைங்க எதிர்த்து பேசினா வருத்தப்படாதீங்க. எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படியாவது பிழைத்துக் கொள்ளும். எதிர்த்து பேச தெரியாத குழந்தைகள் உலகத்தில் தோற்று போய் நாளை பிச்சை எடுக்கும்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
8: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது,

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும். வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: நமக்கு எதுக்கு பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், தவறு. ஏன் அதை செய்யணும் சொல்லணும். நம்மால் ஏன் சொல்றது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தெரியல. பதில் தெரிஞ்சா இவன் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றான், இவனுக்கே தெரியல. இதுதான் சார் சிக்கல். நம்ம மாணவன் ஒரு விஷயத்தை சரியா சொன்னா ஏத்துக்கிற பக்குவம் ஆசிரியர்களுக்கு வரணும். ஈகோ முன்னாடி. சார், உனக்கு உண்மையான கல்வி இருந்தா நீ ஈகோவே வராது சார். உண்மையான கல்வி ஒருத்தனுக்கு இருந்தா ஈகோவே வராது சார். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்குமா இல்லையா? நான் ஆசிரியராக இருப்பதாலேயே நான் சொல்வதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொருள் அல்ல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவன் சொல்றது கரெக்டா இல்லையா? யாராவன நீ யாராவன, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இந்த உணர்வு தான் கேள்வி கேட்கறது. ஏன், எதுக்கு, அது எப்படி எப்படி நடந்தது? ஏன் இந்த கேள்விகளை கேட்கிற போதான் இப்ப சொல்லி கொடுத்துட்டு போட்டுமா? கேள்விகள் அறிவுலகத்தை திறக்கிற சாவிகள். கேள்விகள் அறிவுலகத்தை திறக்கிற சாவிகள். எல்லாத்தையும் நீங்க கேள்வி கேட்டு பார்க்கணும். எதனால பூகம்பம் வருதுன்னு, பூகம்பம் வருதான் நம்ம ஊடெல்லாம். ஏய், பூகம்பம் ஏன் வருது சார்? மேல இருக்கிற அந்த பிளேட்டு, பூமியோட பிளேட்டு நகருது. நகர்ற பிளேட்டு என்ன ஆகும்? இமயமலை வளருதுன்னா வளரலடா. இது ஒரு பிளேட்டு, அது ஒரு பிளேட்டு. ஏசியன் பிளேட்டு வேற, நம்முடைய இந்தியன் அந்த நார்த் சைடு பிளேட்டு வேற. அது ரெண்டும் போய் முட்டை முட்டை ஒரு எல்லைக்கு மேல அதால நிக்க முடியாது. இப்படி முட்டுறது, அப்ப இப்படி மேல நோக்கி இப்படி போகுது. அப்படித்தான் இமயமலை வளர்ந்தது. ஓ, அப்ப ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு மோதுற போது பூகம்பம் வரும். இந்த பூகம்பத்தினால என்ன நடக்கலாம்? என்ன வேணாலும் நடக்கலாம். இது ரொம்ப உப்பு அழுத்தம் கொடுக்கற போது கடல் எங்கேந்தோ இந்தியாவுக்குள்ள போலாம். இப்ப இல்ல, சில லட்சம் வருடங்களுக்கு பிறகு ஏதோ நடக்குங்கிறான். கடல் உள்ள வந்துருங்கிறான் கம்ப்ளீட்டா. ஆப்பிரிக்க கண்டம் அதே மாதிரி ரெண்டா பிளக்க போகுதுங்கிறான். ஆப்பிரிக்க கண்டம் இப்ப இருக்கிற வடிவத்துல இருக்காது, ரெண்டா பிளக்க போகுதுங்கிறான். உண்மை, எத்தனையோ நாடுகள் எத்தனையோ கண்டங்கள் முன்ன இருந்த மாதிரி இல்ல, அது எத்தனையோ மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றது, இது யாருடையதுன்னு கேட்காத, இது எப்போது யாருடையதுன்னு கேட்க.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.
2: மக்களின் கவனத்திற்கு, நமது ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மீனவர்களுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் பிற்பகல் 3 மணிக்கு நடக்க இருப்பதால் மீனவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை கோரிக்கை மனுக்களாக கொடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: அறிவும் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: சார், கீதையிலேயே என்ன கத்து கொடுத்தான் தெரியுங்களா? இந்த உலகத்தில் எதுவும் உன்னுடையது இல்லைன்னா, இன்று உன்னுடையதாக இருப்பது நாளை இன்னொருவருடையதாக மாறும். கீதையிலே சொல்லிருக்குது இல்ல, இன்று உன்னுடையதாக இருப்பது நாளை இன்னொருவருடையதாக மாறும். இது தவிர்க்க முடியாதது. ஆனா இந்த கேலண்டரை ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்காரன் கொடுத்தது தான் தப்பு. ஏன், இவன் 100,000 டெபாசிட் பண்ணி போன உடனே அவன் அனுப்பிச்சான், என்ன, இன்று உன்னுடையதாக இருப்பது நாளை இன்னொருவருடையதாக மாறுவது தவிர்க்க முடியாதது. நீ என்ன கொண்டு வந்தாய் கொண்டு போவதற்கு? சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த விஷயமுமே ஒருத்தருடையதா இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஹிஸ்டரிய சரியா படிக்காம சண்டை போடுறோம். பிளைனா சொல்றேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த தயக்கமும் கிடையாது. நான் சொல்றேன், இந்தியாவில 3 விதமான படையெடுப்பு நடந்தது. முதல்ல நடந்தது ஆரியன் மைக்ரேஷன், கலாச்சார படையெடுப்பு. அந்த படையெடுப்பு நடந்த போது இந்தியாவினுடைய கருத்தாக்கங்களில் நிறைய மாற்றம் ஏற்பட்டது. அது மிகப்பெரிய கொடும் போராக நடந்ததா என்று தெரியவில்லை, சுவடுகள் இல்லை. ஆனாலும் அதில் ஏதோ மிகப்பெரிய குழப்பம் நடந்து விட்டது. அந்த பெரிய மாற்றத்துக்கு பிறகு இந்தியாவிலே அந்நியர்கள் ஊடுருவல் இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் இஸ்லாமிய படையெடுப்பு நடந்தது. நடந்ததுங்கிற வரலாற்றை நம்ம மறுக்க முடியாது. இஸ்லாமிய படையெடுப்பு என்பது நடந்தது. பாபருடைய ஆட்சி ஏற்பட்டது. பாபருக்கு பிறகு இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். நல்ல கவனிக்கணும், அதுவரை இந்த நாட்டில் இருந்த சட்டங்கள், அதுவரை இந்த நாட்டில் இருந்த நில அமைப்பு எல்லாமே ஆட்சியில் ஒருவர் போய் உட்கார்ந்த உடனே அவர்கள் வசதிப்படி மாறும். நீங்க யதார்த்தமான வரலாற்றை புரிஞ்சுக்கணும். மன்னர்கள் யாரு போய் கேட்க முடியும் அவங்கள? ஒரு முகலாய மன்னரை கேட்க முடியுமா? ஒரு பிரிட்டிஷ் கவர்னரை போய் நீங்க கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியாது, நம்ம அடிமைகளா இருந்தோம். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்தா இந்த இடம்லாம் உனக்கு, இந்தா இந்த இடம். அது ஏற்கனவே எவனதா இருந்தாலும் அவங்க கவலைப்படல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அது எவனதா இருந்தாலும் அவங்க கவலைப்படல, இதெல்லாம் உனக்கு, இந்த இதெல்லாம் உனக்கு, கொடுத்துட்டு போடுவாங்க அவங்க பாட்டுக்கு.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தென்காசி
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை இந்த சக்கரம் சுற்றுவேடா, அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு கிண்ணத்தை

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து லட்சுமி, சின்னப்பள கிராமம். நான் வந்து சின்ன வயசுலேயே ஒரு 10 வயசுலனா கடலுக்கு நான் போயிட்டேன். ஃபஸ்ட்டில் 10 வயசில் வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாரோடவும் மாசக்கணக்கில் தீவில் போய் தங்கியிருப்போம். அப்போ பிசிரஸில் வந்து அந்த தீவு இருந்துச்சு. அந்த அப்போ வந்து நான் எங்களுக்கு நல்ல சுதந்திரமாக தொழில் பண்ணேன். அங்கே இருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிறைய பேர், ஒரு 11 பேர் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்தோம். வரையில் வந்து சாயந்தரம் 3 மணிக்கு வந்தது. சாயந்தரம் 3 மணிக்கு வரையில் நல்லா நார்மலாக இருந்துச்சு. கடல் வந்து எப்போது மாதிரிக்கே நல்லா கிடந்துச்சு. வர வர வந்து கடல் சிற்றாண்டம் ஊடால வரையிலேயே மண்ணாளிக்கு பள்ளித்தீவுன்னு சொல்லுவோம் அப்போ, இப்போ வந்து பூமர்ச்சன் தீவு. அது ரெண்டு தீவுக்கும் ஊடால வரையிலேயே அந்த கடல் சிற்றம் வந்து அதிகமாயிருச்சு. அதிகமாக ஆக ரெண்டு கடலும் வந்து இந்த ஒரு வெள்ளத்தில் தண்ணி எடுத்து வச்சோன்னா 3 வத்தையுமே ஒன்னா ஒன்னா வரையிலே உள்ளக்க ஓடிடுச்சு. தாழ்ந்த உடனே என்ன பண்ணா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாமரத்தை பிடிச்சிக்கிட்டு தவிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம்னு சூழ்நிலையில் அந்த ஆழ்கடலில் நாங்கள் என்ன பண்ணுவோம், தத்தளிச்சு வரையிலையே ஒரு வெள்ளம் வந்து ஒரு வத்தம் மட்டும் அப்படியே தவந்து அப்படி தவந்து போயிடுச்சு. ஏன்னு சொன்னால் எங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த ஆங்கரை மட்டும் வெட்டி விட்டுட்டு ஆங்கர் கைத்து இந்த வத்தையில் நின்று பிடிப்பான்னு சொல்ல, எங்கள் முன்னாடி இருந்த அந்த கோயில் பூசாரி என்ன பண்ணாங்க, ஆங்கர் வெட்டி விடுறதுக்கு பதிலாக வத்தையில் இருந்தால் ஆங்கர் கைத்தை வெட்டி விட்டுட்டாங்க. வத்தை நகன்றுச்சு. அதோட நான் எங்கள் அக்கா பையன், 1.5 வயசு பையன், அவனைனா அதில் வச்சுக்கிட்டு அதில் நாங்கள் தப்பி போனதே வந்து மறுபிறவி தான். அதனால் வந்து எனக்கு வந்து சொல்ல முடியாது. சொன்னான்னு சொன்னால் எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி தான் வறுமை ஒழிச்சு வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அதில் வந்து பாதிக்கப்பட்ட வந்து 6 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் இல்லை, 5 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் வந்துட்டோம். அதில் வந்து அந்த 5 பேருமே நம்ம கடற்கரையிலேயே வந்து முந்தல் மனைன்னு இருக்குல்ல, அந்த முந்தல் மனையிலேயே வந்து பாமலையே ஒதுங்கிடுச்சு. என்னோட வயசு வந்து இப்போ வந்து 56 வயசு. அப்போ 10 வயசுனா 46 வருஷம் ஆச்சு. எங்களோட கஷ்ட சூழ்நிலையினால அந்த தீவுக்கு போகிறது, பாசி எடுக்கிறது, இந்த மாதிரிக்க ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் அப்போ வறுமையில் வாடினோம். என்னோட கஷ்ட நஷ்டத்தை வந்து பகிர்ந்துக்கிட்ட உங்களுக்கு சின்னப்பாள கிராமத்தின் சார்பாக நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: என்னைக்கு போவோம்? யாருக்கு தெரியும்? நல்ல தெரிஞ்சுக்கோ, இந்த உலகம் எவனுடையதும் அல்ல. எல்லாரும் செத்து உலகத்துடையவனாகத்தான் போக போகிறான். ஒழிய எவனுக்கும் இந்த உலகம் சொந்தம் இல்லை. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலமே சொந்தம் அடான்னா. நம்ம எவ்வளவு முட்டாளா இருக்கிறோம், ஏன் இப்படி முட்டாளா இருக்கிறோம், ஏன் யோசிக்கல? நீங்க கொஞ்சம் படிப்படியா மேல போகணும். ஒரு இங்கிலீஷ் கதை, ஒரு பைப்பர் தான் உங்களுக்கு தெரியும், வாசிக்கிட்டே போவாங்க, அந்த இங்கிலீஷ் பழக்கம் அது. அவன் ஒரு நாள் விடிய காலையில் ஒரு 5-5.5 மணிக்கு வயக்காட்டு வழியா பைப் வாசிக்கிட்டே போறான். ரெண்டு நண்பர்கள் விவசாயி, அப்பக்கம் பக்கம் வீட்டில் இருந்தவங்க, அவங்க நிலத்துக்கு போய் வேலை செய்யறாங்க. இந்த பாருங்க, இந்த பக்கம் நிலத்துல ஒருத்தன் வேலை செய்யறான், அந்த பக்கம் நிலத்துல ஒருத்தன் வேலை செய்யறான். இந்த பைப்பர் அப்படி வாசிக்கிட்டே போகும்போது இவன் இந்த சைடுல இருந்து அவன் இப்படி பார்த்தான். அடே என்னமோ வாசிக்கிறான். அவன் அந்த சைடுல இருந்து இவனை பார்த்தான். ஐயோ என்னமோ வாசிக்கிறான். அப்படியே வாசிக்கிட்டே வந்தவன் இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி அண்ணாண்ட போய் அப்படியே போயிட்டான் பாருங்க. அப்படியே பார்த்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் எல்லாம் விவசாய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் 5-5.5 மணி முடிஞ்சு ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்பி போனோம். அது விவசாயம் பார்த்து வேலைகளை பார்த்தவன் வீட்டுக்கு நேராக போகிறவன் ரொம்ப கம்மி. 7 நம்பர் கடைக்கு போயிட்டு சில பேர் போவான். இவன் ரெண்டு பேரும் அந்த டைப்பு, நேராக அங்கே போனானுங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒரு டேபிளில் உட்காந்தானுங்க, சாப்பிட்லாம் அப்படின்னு, தீர்த்தம் சாப்பிட்லான்னு உட்காந்தாங்க. அப்படியே சாப்பிடும்போது சொன்னான், காலையில் ஒரு பைப்பர் அந்த சேப்பு தொப்பி போட்டுக்கிட்டு ஒன்று வாசிட்டு போனான் பாரு. ஐயோ ஐயோ என்ன வாத்தியம்னா இவன் அடுத்தவன் அதை விட்டுட்டான். அவன் எங்கடா சிவப்பு தொப்பி போட்டிருந்தான், பச்சை தொப்பி போட்டிருந்தான்டா. உனக்கு கண்ணை விஞ்சு போனதால தான் உன் பொண்டாட்டி உன்னை மதிக்கிறது இல்லைன்னு. ஏய், ஏன் சம்சாரத்தை பற்றி பேசினா கொன்னே போடுவேன், வெட்டியே போடுவோம். நீ அவளை பற்றி பேசுறதுன்னு அவன் யோகியத்தை தெரியாதான். ரெண்டு பேரும் அடி தடி சண்டை வெட்டு குத்து எல்லாம் கட்டி புரண்டு உருண்டு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஆகி கடைசியாக கொஞ்சம் நேரம் கழித்து மெதுவாக சரி நமக்குள்ள சண்டை போட்டு என்ன பண்ண போறோம்னு சைலண்டா உட்கார்ந்தாங்க சார். அந்த கடைக்கார சமாதானம் பண்ணுவோம்ல, சண்டை போடாதீங்கப்பா, என் கடையில வந்து உட்காரு, பிரச்சனை சாப்பிட்டு போங்க. இப்படி சோகமா உட்கார்ந்த போது அதே பைப்பர் உள்ள வந்தான் சார். இவன் தானே கண்டுபிடிச்சிடலாம் பார். அப்படி அவன் தொப்பியை கயிட்டு இப்படி டேபிள் மேல வச்சான் சார், பக்கத்து டேபிள்ல உட்கார்ந்து.

0: வந்து இப்படி அவன் தொப்பி வச்சான் சார், அதுல பாதி சிவப்பு பெயிண்ட்டு பாதி பச்சை பெயிண்ட். அவன் தொப்பியில ஒரு பாதி சிவப்பு பெயிண்ட்டு ஒரு பாதி பச்சை பெயிண்ட் அதை வச்சிருக்கான். நான் பார்த்த பக்கம் பச்சையா இருந்ததால பச்சைன்னு சொல்லிட்டேன் மன்னிச்சுக்க. நான் பார்த்த பக்கம் சேப்பா இருந்ததால சேப்புன்னு சொல்லிட்டேன் அண்ணே மன்னிச்சுக்கண்ணே அப்படின்னா. இவன் ரெண்டு பேரும் சேர்ந்தான், இவனாலதான் நமக்குள்ள சண்டை வந்தது. ஆமா இவனை உதப்பவா, அவன் ஒரு பாவம் பண்ணல பாவம். ஏன்டா அப்படி ஒரு தொப்பி போட்டேன், நீ விதவிதமான கடல்ல போடுவே நீ, நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தண்ணி மாதிரி போடணும்னு சண்டை போடுவது தெரியும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க. அவனை போட்டு மொத்து மொத்துன்னு மொத்தி கடைசியில எரிச்சல் அந்த தொப்பியை எடுத்து வாசல்ல தூக்கி விட்டு எறிஞ்சான் அப்படின்னு. தொப்பியை தூக்கி விட்டு எறிஞ்சோம், கொன்னுடுவோம் கொண்டு ஒன்ன அப்படின்னு அவனை மிதிச்சுட்டு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா தோல்ல கை போட்டு வாசல்ல வரும்போது பார்த்தா வாசல்ல ஒரு பெரிய தண்ணி தொட்டி, அந்த தண்ணி தொட்டிக்குள்ள போய் அந்த தொப்பி விழுந்திருக்குது. அதை இப்படியும் பார்த்தானுங்க, அதுல ரெண்டு சாயம் ரெண்டும் போய் விழுவிழேன்னு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, அத பச்சைன்னா ஒருத்தன் சிவப்புன்னா ஒருத்தன் வெட்டிக்கிட்டு சாகணும்னு முடிவு பண்ணா நல்ல தண்ணியில கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் அது ஒண்ணுமே இல்லை, கலரே இல்லாதது அப்படின்னு கண்டுபிடிச்சான்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: வானம் நீளம் கிடையாது, அது ஒரு மாயா தோற்றம். உங்களுக்கு கடல் நீளமா தெரியுது, நீளமா? கையில தண்ணி அள்ளி பாருங்க, அது ஏதாவது ப்ளூ கலர்ல இருக்குதா? இல்ல. அந்த நீளம்ங்கிற நிறத்துல தோன்றினாலும் அது உண்மை அல்ல, மாயை. ஞானம் அடைந்தவர்கள் யாராவது கடவுளின் பெயரால் சண்டையிடுவார்களா? உண்மையான கடவுளை உணர்ந்து விட்ட யாராவது ஒருவன் மதத்தின் பெயரால் சண்டையிடுவானா? கேட்கணும். இந்த மாதிரி மாறி மாறி மாறி கேள்விகளை கேட்க கேட்கதான் நமக்கு ஒரு விடை, பெரிய ஆழமான ஒரு விடை தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஒரு ஆபத்து சொல்றானா, ஒரு எல்லை வரையில நீங்க படிக்கணும். இப்ப புத்தக கண்காட்சி எதுக்கு வச்சிருக்காங்க? படிக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. வாங்குங்க, இந்த புத்தகத்தை படிங்க, அந்த புத்தகத்தை படிங்க, நூற்றுக்கணக்கான புத்தகத்தை படிங்க. நான் வேணாம் சொல்லல, ஆனா ஒரு எல்லைக்கு அப்புறமா ஒரு ஆபத்து ஒரு சொல்லட்டுமா? எல்லாத்தையும் அறகுறையா படிச்சவனை விட ஆபத்தானவன் இந்த உலகத்துல வேற எவனுமே இல்லை. ஏன்னா அவன் எல்லாத்தையும் அறகுறையா படிச்சு வச்சிருப்பான். வெரி டேஞ்சரஸ். அதனுடைய கடைசி ஆழத்துக்கு அவன் போயிருக்க மாட்டான். அந்த எக்ஸ்ட்ரீம், அந்த லெவல் இருக்குல்ல, அந்த இன்டெப்த் நாலேஜ், அதுக்கு போயிருக்க மாட்டான். சிம்பிளி ரீடிங், எல்லாத்தையும் படிப்பான், மனசுல தூக்கி அப்படியே போட்டுக்குவான், அவன் பாட்டு ஒப்பிச்சுட்டு திரிவான். அவனுடைய ஆழத்துக்கு போனாதான் இதுக்கும் அதுக்கும் வேறுபாடு இல்லைங்கிற தெளிவு அவன் அடைய முடியும். ஸோ அறகுறையா படிச்சவன் பெரிய பெரிய ஆபத்தானவன். அது மாதிரி இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டு போறான், ரொம்ப யோசிக்கிறவன் உருப்படியா ஒரு காரியம் செய்ய மாட்டான்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்கத் தூண்டும் கடலோசை FM 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ரொம்ப யோசிக்கிறான் பாருங்க. சில பேர் ஹோட்டல்ல போய் உட்காந்து என்ன சாப்பிடுற கொஞ்சம் யோசிச்சோம். ஏய், ஹோட்டல்ல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதுவா என்ன ஹோட்டல்ல ஒரு 10 ஐட்டம் தான் மொத்தமா இருக்கும் போது, எது அண்மை காலத்துல போட்டதோ அதை கொண்டாப்ப, ரீசெண்ட் ப்ரொடக்ஷன் அதை கொண்டா, எக்ஸ்பைரி டேட்டோட கொண்டாந்துறாது. இவ்வளவுதானே நம்ம வேலை. எதுக்கு சொல்ல வரேன், ரொம்ப யோசிக்கிறான்னு வச்சுங்க ஒருத்தன், ஒரு காரியம் செய்ய மாட்டான். சில பேர் ரோட்ல நிப்பான், லெப்ட்ல போறதா ரைட்ல போறதா, லெஃப்டில் போனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம், ரைட்டில் போனால் இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம். ஆனால் லெஃப்டில் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும்ல? ஆமாம். பட் ரைட்டில் போனால் ஒன்றுமே நம்ம வாங்க முடியாது இல்லை? ஆமாம். ரைட்டில் ரொம்ப சுற்றி போக வேண்டியிருக்கும்ல? ஆமாம். அப்போ லெஃப்ட்லேயே போயிடலாமா? போயிடலாம், நின்று நின்று போக வேண்டியிருக்கும். இந்த பையன் கடைசி வரைக்கும் நகரவே மாட்டான். ஒரு அளவு தான் யோசிக்கணும். நான் ஒரு வார்த்தை சொல்கிறது உண்டு, இந்த வாழ்க்கை வந்து ஒரு பெரிய புதிருங்க, இந்த வாழ்க்கை ஒரு பெரிய சஸ்பென்ஸுங்க, இந்த வாழ்க்கை ஒரு பெரிய மர்ம நாவலுங்க, இந்த வாழ்க்கை வந்து ஒரு முடிவில்லாத அதிசயங்க. நீங்க இந்த காட்டுக்குள்ள பூந்து வெளியில வரும்போது எல்லாம் தெரிஞ்சுதான் நான் ஸ்டெப் வச்சு போவேன்னா சான்ஸே இல்லைங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு சின்ன கை விளக்கு கொடுத்துருக்கிறாரு, அந்த கை விளக்கால பாருங்க, ஒரு 10 அடி தூரத்துக்கு பாம்பு இல்லை பள்ளி இல்லைன்னா புறப்பட்டுருங்க. இந்த காட்டோட 15,000 மைல் எனக்கு தெரிஞ்சுதான், நீ ஜென்மத்துக்கு போக மாட்டான். என்ன ஒரு 10 அடி 15 அடிக்கு போறதுக்கு ஒரு டார்ச் லைட் கையில இருக்குது, வச்சுக்க தைரியமா போயிட்டே இரு. உனக்கு கொடுத்த அறிவை வச்சு பயணத்தை ஆரம்பி. அதை விட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுட்டு தான் நான் வீடு கட்டுவேன்னா அவன் வீடே கட்ட மாட்டான். என்ன பண்ண முடியும், லைஃப் அப்படி தான். கொஞ்சம் முன்னப்பே இருக்கும், ரைட்டு போயிட்டு போகுது போ அப்படி. நான் எதுக்கு சொல்ல வரேன், ரொம்பவும் ஏனுங்கிற கேள்வி இருக்கணும், எதுக்குங்கிற கேள்வி இருக்கணும், எப்படிங்கிற கேள்வி, அதே கேட்டுக்கிட்டே செயலில் இல்லாமல் இருந்தா அதை விட முட்டாள்தனம் உலகத்தில் ஒன்று இருக்க முடியுமா? வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுமோ அதை நோக்கி நம்ம கொண்டு போகணும்.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோ எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: போங்கடா போங்க,
1: என் காலம் வெல்லும் வென்ற பின்னே.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விழியே விழியே, உனக்கென்ன வேலை, இருந்துக்குவா

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.
2: மக்களின் கவனத்திற்கு, நமது ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மீனவர்களுக்கான குறைதீர்க்கும் கூட்டம் பிற்பகல் 3 மணிக்கு நடக்க இருப்பதால் மீனவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை கோரிக்கை மனுக்களாக கொடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் இஷ்டிகா, நான் பிரான்சிஸ்லேருந்து பேசுகிறேன். எனக்கு 24 வயசாயிட்டு. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்னா கொரோனா சம்பவம். 2020 வந்து கொரோனா ஃபீல்டில் தான் நான் வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு ட்ரைனிங் போனேன். ட்ரைனிங் போன இடத்துல வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு. அப்போது நாங்கள் எடுத்துட்டோம், பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு நார்மலாக ஈவினிங் போல் வந்துட்டோம். மறுநாள் மார்னிங்கே எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு ஃபோன் வருது, நாங்கள் பிளட் எடுத்த பேஷண்ட்டுக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு. என்ன பண்ணணுமே தெரில. உடனே சார் என்ன பண்ணுறாரு, ஒரு மாத்திரையை கொடுக்காரு, இதெல்லாம் எல்லோரும் போடுங்கன்னு. இந்த அன்னைக்கு டியூட்டியில் இருந்த எங்கள் 5 பேருக்கும் கொடுக்காரு. நாங்கள் 5 பேரும் அந்த டேப்லெட்டை போட்டுட்டு அடுத்து ஒரு காமெடத்தில் எங்கள் சார் சொல்கிறாரு, எல்லோரும் உடனே வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருந்த அந்த கொரோனா ஃபீல்டுக்கு தான் போட்டிருப்போமே இந்த மாஸ்க் ஈஸ்க்கு, நாங்கள் சாக்ஸ், எங்களோட கொரோனா ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அங்கேயே வச்சு கம்ஃபர்ட் வச்சு டெட்டல் வச்சு துவச்சி கொடியில் காய போட்டுட்டு நாங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் துவச்சிக்கு வச்சு காய போட்டுட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை மாற்றி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு நம்மளை சும்மா விட மாட்டாங்கல்ல, கொரோனா ஃபீல்டில் வேலை பார்த்துருந்தனால இவங்க வாசல்லையே மஞ்சத்தொறியை வச்சு வேப்பமரியை வச்சு அதை கையை கழுவி வச்சு இதை சொல்லி வீட்டுக்குள்ளே போயிட்டோம். அதோடு எங்கள் சார் சொல்லிட்டாரு, நீங்கள் வர வேண்டாம், கொரோனா டெஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வீட்டில் எல்லாத்தையும் அழுவுறேன், ஒரு வேளை எனக்கு கொரோனா வந்துருமாம்மா, கொரோனா இருக்காம்மா, கொரோனா வந்துருமான்னு. இவங்கெல்லாம் கடந்து சிரிக்கிறாங்க, எங்கள் அம்மாலாம் பக்கத்தில் ஏறியெல்லாம் சிரிக்காங்க, கொரோனாலாம் வராது, அப்படியே வந்தாலும் பார்த்துக்கரலாம் அப்படின்னு. டெய்லி ஒவ்வொரு மாத்திரை, அந்த கொரோனானால மாத்திரை கொடுக்குறாங்க, வேப்பிலை கஷாயம் கொடுக்குறாங்க.

0: இந்த கொரோனால நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்களோ, எங்கேயும் தூக்கிட்டு போய் நம்மளை கண்காணாத தேசத்தில் விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்கிற மனபயத்திலேயே நான் வாழ்ந்தேன். ஆனால் என் வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம்னா, எனக்கு 24 வயசாகி நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா என் வாழ்க்கையில இந்த கொரோனா சம்பவம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இதழ் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒலிபரப்பக்கூடிய கடலோசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. அந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.
2: பொதுமக்களின் கவனத்திற்கு, நமது ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மீனவர்களுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் பிற்பகல் 3 மணிக்கு நடக்க இருப்பதால் மீனவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை கோரிக்கை மனுக்களாக கொடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் கார்த்திகா. அப்புறம்
5: நான் ஜான் ஹோரேப்.
4: அடுத்ததான் வந்து இன்னைக்கான விளையாட்டு தகவலை நம்ம ஜான் ஹோரேப் தம்பி சொல்லுவாங்க.
5: ஓகேக்கா. ஒரு பக்கம் TNPL அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்குல, அதாவது தமிழ்நாடு ப்ரீமியர் லீகு. இதில் நேற்று யாருக்கு அப்படின்னா கோவை கிங்ஸ் விசஸ் திருச்சி கிராண்ட் சோலாஸ்க்கு தான் நடந்துச்சு. இதில் டாஸ் வின் பண்ணது யார் அப்படின்னா நம்மளுடைய கோவை கிங்ஸ் முதல்ல டாஸ் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணி நாங்கள் பேட்டிங் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 20 ஓவருக்கு 183 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் அடித்து 5 விக்கெட் இழந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சேஸ் பண்ண வந்த நம்மளுடைய அடுத்த டீம் வந்துட்டு வெறும் 15 ஓவரில் 99 அப்படிங்கிற ஸ்கோர் மட்டும் அடிச்சிருந்தாங்க. என்னடா இது, இன்னும் 1 விக்கெட் போனால் மொத்தமாக 5 ஓவர் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதே மாதிரியே அந்த 1 விக்கெட்டும் கடைசி விக்கெட்டும் போயிடுச்சு, அதனால் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதாவது 15.4 ஓவருக்கு 99 அப்படின்னு ஒரு ஸ்கோர் எடுத்து தோற்றுருக்காங்க. இதில் ஜெயித்தது யார் அப்படின்னா கோவை கிங்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்கக்கா.
4: சரி, ஓகே. அடுத்ததான் இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு 1 பொய் 1 உண்மை அந்த கேம் தான் விளையாட போகிறோம். அதாவது நாங்கள் வந்து 2 கேள்விகள் கேட்போம், அதில் வந்து 1 உண்மையாக இருக்கும் இன்னொன்று பொய்யாக இருக்கும். அதில் எது உண்மை எது பொய்ன்னு நீங்கள் சொல்லணும். நேயர்களுக்கான ஃபஸ்ட்டு கேள்வி என்னதுன்னா, இருக்கிறதுலையே பெரிய பெருங்கடல் அப்படின்னா அது வந்து பசிஃபிக் ஓசன். ஜிராஃபிக்கு வந்து 14 கழுத்து எலும்புகள் இருக்குமா, இது ரெண்டில் எது உண்மை எது பொய்ன்னு நீங்கள் சொல்லணும். உங்களுக்குமே இதுக்கான பதில் தெரியும்னா கால் பண்ணுங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் நீங்க சொல்லலாம். அப்படி நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமா கூட உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததா ஹைதி அப்படின்னு நம்ம ஜான் ஹோரே தம்பியுமே ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல.
5: ஆமாக்கா. அதாவது இது யார் எழுதுனா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?
4: இதை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவங்க பேர் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது.
5: சொல்லுங்கள்.
4: சுகுமாரன்.
5: ஓகே, கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. இதை எழுதுனவங்க யார் அப்படின்னா ஜொஹானா ஸ்பைரி அப்படிங்கிற ஒரு பெண் எழுத்தாளர் தான் இதை எழுதுனாங்க. தாத்தா அமைதியாக இருந்தார். ஹைடி தன்னை வீட்டை விட்டு போக மாட்டாள் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதனால் அவர் மரக்கட்டை வெட்டும் வேலையை தொடங்கினார். ஹைடியை தேடி கொண்டு போன ஹைடியின் சித்தி அவளை பார்த்து விட்டாள். சித்தி ஹைடியை அன்புடன் அணைத்து கொண்டாள். உன்னை நான் வேறிடத்திற்கு அழைத்து போகப் போகிறேன், நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது, வா வா என்று அழைத்தாள் மேரியின் சித்தி. நான் வரவில்லை என்றாள் ஹைடி. முட்டாள்தனமாக பேசாதே, தாத்தாவிடம் சொல்லிவிட்டேன் என்று பொய் கூறினாள். அவர்தான் உன்னை அழைத்து போக சொன்னார் என்று சித்தி பொய் கூறினாள். அப்படியானால் போய்விட்டு நாளைக்கே திரும்பி வந்து விடலாமா என்று கேட்டாள் ஹைடி. சற்று நேரம் யோசித்து விட்டு என்ன உளறுகிறாய் என்று முதலில் சொன்ன சித்தி சமாதானமாக கூறினாள். ஆமாம், நீ எப்போது விரும்புகிறாயோ அப்போது உன்னை வந்து திரும்பி விட்டுவிடலாம். ஹைடி அமைதியானாள். மெயின் பெல்ட் போய் ட்ரெயின் பிடிக்க வேண்டும், தாமதமாகிறது என்று அவசரப்படுத்தினாள் தித்தி.
4: சரி ஓகே, இதை வந்து நம்ம அடுத்த பகுதியில் நம்ம அந்த ஹைதின்ற புக்கை நம்ம ஜான்ஹோரேப் தம்பி வந்து வாசிப்பாங்க. அடுத்ததாக வந்து நாங்கள் ரெண்டு கேள்வியுமே கேட்டுட்டோம். இருக்கிறதுலே பெரிய பெருங்கடல் அப்படின்னா அது வந்து பெசிஃபிக் ஓசன். ஜிராஃபிக்கு வந்து 14 கழுத்து எலும்புகள் இருக்குமா? இது ரெண்டில் வந்து எது உண்மை எது போய் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். உங்களுக்குமே இதுக்கான பதில் தெரியும்னா கால் பண்ணுங்கள் 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையுமே சொல்லலாம். அடுத்ததா இன்று நேற்று நாளை அந்த படத்திலிருந்து பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அப்பாஸ். நான் 1995 கடற்கரைக்கு வந்தேன். 1995 போகும்போது எனக்கு வேலை கொடுத்தது எப்படி வேலை ஜூஸ் வாங்கி கொடுக்க ஆளுகளுக்கு கஷ்டப்பட்டு இருந்தது. சாயந்தரம் 4 மணிலேருந்து வந்து ஆரம்பிச்சிடும். நைட்டு 10 மணி முடியும் வேலை. இந்த காரில் பிறக்கணும், ராள் பிறக்கணும், எங்களுக்கு வேலை முடிய நைட்டு 1 மணி ஆயிரும். அப்போ சம்பளம் எங்களுக்கு 50 ரூபா கொடுத்தாங்க. அந்த 50 ரூபா சம்பளம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ செலவு கம்மி தானே. அப்போ மாட்டு வண்டி டாக்டர்லாம் அப்போ இல்லை. அப்போ மாட்டு வண்டி இருக்கு, நம்ம சுது மண்டல தீட்டு விடுவோம். நாங்கள் பாதி மாட்டு வண்டி ஏற்றுவோம், 10 பேர் இந்த கையில் தீட்டு விடுவோம், அப்படி எழுதிட்டு வருவோம். ஆனால் அப்போ இருந்த வேலை இப்போ இல்லை, பாதி வேலை. அப்போ முக்காசி வேலை ஒரு 3 வேலைக்கு இப்போ காவாசி வேலை தான். நைட்டு 10 மணியாக 11 மணியாக வேலைச்சு போவேன். நாங்கள் இங்கேயே படுத்த மண்டலே படுத்தோம் கடைகளில். அவ்வளோ கஷ்டப்படும். நான் ஒரு திருவிழா போனேன், நைட்டு வேலையை முடிச்சு அந்த நேரத்தில் போட்டில் ஒரு போட்டில் பாடுவார் நினச்சி பார்த்தோம். சின்ன ஃப்ரெண்டு மாதிரி வந்தால் கூப்பிட்டாங்க. இப்போ 10:30 அந்த ஒரு போட்டில் சங்கம் வேறு நினச்சி பார்த்தோம். அந்த அன்னைக்கு பார்த்தா 3 சங்கம் இருந்துச்சு. நான் வெறும்னு எடுத்து போட்டு ஒரு 2 டவுன் பஸ்ஸை பிடிச்சி போனேன். வலிக்க நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்று பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
0: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
1: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani Upstairs, Bharathi Nagar Bus Stop, Ramanathapuram. For appointment 915-00-80-65.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072-8057-95.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
6: கேட்டுட்ருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறம்
7: நாஜான் ஹோரே.
6: அடுத்ததாக வந்து நாங்கள் இன்றைக்கி என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னா, ஒரு பொய் ஒரு உண்மை இந்த கேம் தான் விளாட்றோம். அதாவது வந்து நாங்கள் வந்து 2 கேள்விகள் கேட்போம், அதில் ஒன்று உண்மையாக இருக்கும், இன்னொன்று பொய்யாக இருக்கும். எது உண்மை எது பொய்ன்னு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். நாங்கள் வந்து 2 கேள்வியுமே கேட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறதுலே வந்து பெரிய பெருங்கடல் அப்படின்னா அது வந்து பசிஃபிக் ஓசன். ரெண்டாவது வந்து ஜிராஃபிக்கு 14 கழுத்து எலும்புகள் இருக்குமா. இது ரெண்டில் எது உண்மை எது பொய்ன்னு உங்களுக்குமே தெரியும்னா கால் பண்ணுங்க. 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாக கூட உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் நம்ம ஜான்கோரி தமிமே ஹைதி அப்படின்னு வந்து ஒரு புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல.
7: ஓகேக்கா, இப்போ ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். பீட்டர் அங்கு நின்று கொண்டிருந்தான். ஹைடியை எப்படி தடுப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஹைடியின் சித்தி ஹைடியை இழுத்து கொண்டு போய் போவதை பீட்டர் தாத்தாவிடம் ஓடி போய் சொன்னான். தாத்தா அதை பற்றி அவரிடம் பேசினார். தாத்தா பதறி போனார். ஹைடி சித்தியும் ஹைடியும் மலையடிவாளத்திற்கு போய்விட்டதை பார்த்தார்கள். ஆனாலும் இறங்கி ஓடினர். ஹைடியை ஒரு குதிரை வண்டியில் ஏற்றினால் பாட்டி வீட்டுக்கு போக வேண்டும் என்றால் ஹைடி. அதற்கு நேரமில்லை, திரும்ப வரும்போது பார்க்கலாம் என்றால் ஹைடியின் சித்தி. தாத்தா ஓடி வந்தார். அவரால் குதிரை வண்டியை பிடிக்க முடியவில்லை. கலங்கிய கண்களுடன் வீட்டுக்கு திரும்பினார். பீட்டர் பாட்டியிடம் வந்து சொன்னான், ஹைடியின் சித்தி இப்படி செய்திருக்க கூடாது, நான் இறப்பதற்கு முன் ஹைடியை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்.
6: சரி, ஓகே. இதை வந்து ஹைதி அப்படின்ற புக்கை வந்து நம்ம அடுத்த பகுதியில் நம்ம திரும்பியுமே நம்ம ஜான்ஹோரி தம்பி வந்து வாசிப்பாங்க. அடுத்ததான் நானுமே ஒரு ஊட்டச்சத்து தகவல் ஒன்று சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி வந்து நம்ம அன்றாட சமையலில் சேர்த்துக்கிற ஒரு காய்கறி பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இது வந்து வார வாரம் நம்ம சந்தையிலலாம் வாங்கிட்டு வருவோம், அப்புறம் காய்கறி கடையிலையுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி தான். என்ன காய்கறினா, அதான் முட்டைக்கோஸ் தாங்க. உங்களுக்கு பிடிக்குமா முட்டைக்கோஸு?
7: முட்டைக்கோஸ் கூட்டை வச்சா சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் மற்ற இதுலையாவது இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டேங்க.
6: நிறைய பேருக்கு பிடிக்காது, அதில் வந்து நானுமே ஒரு ஆள் தான். முட்டைக்கோஸில் வந்து நீர் சத்தும் நார் சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது. சைவ உணவுகளில் வந்து இதோட பங்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். கோயிலெலாம் அன்னதானம் போட்டால் இதில் வந்து பருப்பு போட்டு அந்த வச்சுருப்பாங்க. இதுவுமே ஒரு ஆரோக்கியமான காய்கறின்னு தான் சொல்கிறாங்க. குளுட்டமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினே அமிலங்களும் இதில் இருக்குது. அது வந்து குடல் புண்களெல்லாம் குணப்படுத்தி செரிமானத்தை சீராக வச்சுக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல உணவு. அடிக்கடி வந்து சாப்பாடில் சேர்க்கறது மூலமா உடல் எடையுமே குறைக்க முடியுமா. இதில் வந்து சல்ஃபர் கலவைகள் அப்புறம் வந்து சில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து இருக்கிறனால புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியையுமே இது வந்து தடுக்க உதவுமா. அப்புறம் வந்து கண் பார்வை குறைபாடுகளை வந்து சரி பண்ணுறது, எலும்புகளை வலுப்படுத்துறது, அப்புறம் சரும வளர்ச்சியை குணப்படுத்துறதுன்னு நிறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படுது. இதில் வந்து வடை, பொரியல், அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த பருப்பு கூட்டு, அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ்லையுமே இதை வந்து சேர்ப்பாங்க. சரி, இதுதான் முட்டைக்கோஸோட இந்த நிறைய இதில் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் நன்மைகள்லாம் இருக்குது. ஆனால் வந்து நம்ம எல்லாருக்குமே இந்த இதெல்லாம் பிடிக்காது. ஆனாலுமே இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போம், அப்புறம் நமக்கு வர அந்த நோய்கள்லாம் இது வந்து தடுக்குமா. அடுத்ததான் வந்து இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாடுறோம் ஜான்ஹோரே?
7: இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு உண்மை சொல்லுவோம், இன்னொரு பொய் சொல்லுவோம். இதில் எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் கரெக்டாக சொல்லணும்.
6: நாங்கள் வந்து கேள்வியுமே கேட்டுட்டோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அதாவது நமக்கே தெரியும் எது பெருங்கடல் அப்படின்னு. இருக்கிறதுலே பெரிய பெருங்கடல் அப்படின்னா அது பசிபிக் ஓசன். இன்னொரு கேள்வி வந்து ஜிராஃபிக்கு 14 கழுத்து எலும்புகள் இருக்குமா. ரெண்டுமே ஈஸியான கேள்வி தான். இதில் ஒன்று உண்மை ஒன்று பொய். உங்களுக்குமே இது தெரியும்னா கால் பண்ணுங்கள். 7094 4399 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலயமா கூட உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறம்
3: நான் ஜான் ஹோரே.
2: அடுத்ததா நம்ம ஜான் ஹோரே தம்பியுமே ஹைதி அப்படின்னு ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல.
3: ஓகேக்கா.
2: அதை எழுதினவங்க பேரையுமே சொல்லிருங்க.
3: ஓகேக்கா. ஜொஹானா ஸ்பைரி அப்படிங்கிற ஒரு பெண் எழுத்தாளர் தான் அதை எழுதினாங்க. தமிழ்ல மொழிபெயர்ப்பு சொல்லுங்க யார் அப்படின்னா
2: சுகுமாரன்.
3: ஓகே. ஆறாவது தலைப்பு, ஒரு புதிய அத்தியாகம். கிளாரா பணக்காரர் ஹேர் செசிமனின் ஒரே மகள். அழகாக அச்சிறுமி நடக்க முடியாது, சக்கர நாற்காலி மூலம்தான் வீட்டுக்குள் நடமாடுவாள். அவளுக்கு துணையாகவும் உதவியாகவும் இருக்கவே ஹைடியை அழைத்து வந்திருக்கிறாள் ஹைடியின் சித்தி. கிளாராவின் அம்மா இறந்து விட்டார். அப்பா ஹேர் செசிமென் அடிக்கடி வெளியூர் போய் விடுவார். ஆனால் வீட்டின் பொறுப்பு கிளாராவும் அவர்களுடைய வேலைக்கார பெண்களுக்கும் மட்டும்தான் அந்த பொறுப்பு உள்ளது. வீட்டில் டினிட்டி என்ற பெண் உதவியாளரும் செபஸ்டியன் என்ற ஆண் உதவியாளரும் இருந்தனர். அங்கு இருக்கிற அனைவரும் ஹைடியிடம் மிகவும் மென்மையாக நடந்து கொண்டார்கள்.
2: சரி, ஓகே. ஹைதி புக்கில் வந்து நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து இதுலேயுமே பாதி முடிச்சிட்டாங்க. இன்னுமே கொஞ்சம் தான் இருக்குது. அதையுமே சீக்கிரத்தில் முடித்து ரகசிய தோட்டங்கள் மாதிரி இதையுமே சீக்கிரமாக முடித்து இதோட கதையுமே நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்ததான் வந்து நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். குழந்தைங்களுக்கு வந்து அவசர நேரங்களில் முதலுதவி எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நோய்களுக்கு வந்து குறைவு இல்லாமல் பலவிதமான நோய்கள் புது புது பெயர்களோடு உருவாகிக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து காயம் ஏற்படுறதுன்னு பார்த்தா அதுவுமே சர்வசாதாரணமாக தான் நடக்குது. முதல்ல எந்த ஒரு காயமாக இருந்தாலுமே சரி, உடல்நல குறைவாக இருந்தாலுமே சரி, அவங்க வந்து பதட்டப்படாமல் இருக்கணும். ஏதோ ஏதோ ஒரு அடிபட்டுருச்சுனால உடனே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது தான் நல்லது. அதை விட்டுட்டு அப்படியே விடுறது, அதை போட்டு இன்னுமே பிச்சு விடுறதுன்னு இருந்தோன்னா இன்னுமே புண்ணு அதிகமாக தான் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு பிரச்சனையை வந்து பெருசாக ஆகுது. ஏதாவது வந்து குழந்தை மயங்கி விழுந்துட்டா கூட உடனே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பதட்டப்படாமல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஏதாவது அடிபட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணியும் ரத்தம் நிற்கலைன்னா பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைகளுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும். எந்த அடிபட்டாலுமே முதல்ல வந்து பதட்டப்படாமல் இருக்கணும். பதட்டப்படாமல் இருந்தாலே பாதி நோய் வந்து சீக்கிரமாகவே சரியான மாதிரி தான். சரி, அடுத்ததான் வந்து நம்ம என்ன கேம் விளாட்றோம் ஜான் ஹோரே?
3: நம்ம இன்னைக்கு வந்துட்டு சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கேம் ஒன்று விளையாடுறோம்.
2: நம்ம ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோமே, அதையுமே சொல்லிருங்க.
3: அதாவது பசிபிக் ஓஷன், அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பெருங்கடல். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எத்தனை இருக்கும் அப்படின்னா 7 எலும்பு இருக்கும் மனிதர்களுக்கு. அப்போ ஜிராஃபி அவ்வளோ பெருசா இருக்கே, அப்போ அதுகளுக்கு எத்தனை எலும்பு இருக்கும் கழுத்தெலும்பு?
2: சரி, இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியுமா?
3: தெரியும்க்கா.
2: கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்கோ?
3: தெரியலையே.
2: இன்னுமே யாரையுமே காணமே,
3: இன்னுமே வருவாங்க.
2: சரி, ஓகே, பார்ப்போம். கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நார்மலாக நம்ம புக்கிலெல்லாம் படிச்சிருப்போம் எது பெருங்கடல் அப்படின்னு. அதே மாதிரி மனுஷங்களுக்கு வந்து 7 எலும்பு இருக்கும், அதாவது நம்மளுக்கெல்லாம் 7 எலும்பு இருக்கும், அப்போ ஜிராஃபிக்கு வந்து 14 எலும்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் எது சரி எது தவறுன்னு உங்களுக்குமே தெரியும்னா கால் பண்ணுங்கள். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாக கூட உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
3: இப்போ நேரம் சரியாக 5:46 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறம்
4: நான் ஜான் ஹோரே.
3: அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம் மேடம். ஆர்காரிலிருந்து என் சேஷாதரம் பேசுகிறேன். நீங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா?
3: நாங்க நல்லா இருக்கோம். நான் நீங்க எப்படினா இருக்கீங்க?
5: திரும்ப
3: கேள்வியை கேட்கவா இல்ல பதில் சொல்லிடுறீங்களா? சொல்லுங்கண்ணா.
5: பசிவி பெருங்கடல் என்பது சரியான விடை.
3: அதாவது
5: டைனோசருக்கு 14 எலும்பு என்று சொன்னது தவறு.
3: ஆமாண்ணா, டைனோசர் இல்லனா ஜிராஃபி.
5: ஜிராஃபியா? ஓகே மேம்.
3: சரி ஓகேண்ணா, கரெக்டா சொல்லிட்டீங்கண்ணா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
5: புதிய பாடல் உங்களுக்கு பிடித்தமான பாடலாக அமைந்து எனக்கும் பிடிக்கும் மாதிரி நீங்கள் உழைப்பதற்கான நன்றாக இருக்கும்.
3: கண்டிப்பா.
5: நன்றி.
3: இருக்கிறதுலயே
4: ரொம்ப பெரிய ஒரு பிளானட் அப்படின்னா அது ஜூபிட்டர் அப்படிங்கிற ஒரு பிளானட். அதுவே இருக்கிறே ரொம்ப சின்ன பிளானட் அப்படின்னா அது மெர்க்குரி அப்படின்னு சொல்கிறாங்க.
3: சரி ஓகே, இதில் வந்து எது உண்மை எது பொய்னு உங்களுக்குமே தெரியும்னா கால் பண்ணுங்கள். 7094-4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் நீங்கள் சொல்லலாம். அடுத்ததான் இப்போ வந்து நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிங்க.
4: ம், ஓகேக்கா. பிரவுலின் ரோட்மியர் கண்டிப்பானவர். நேர கட்டுப்பாடும் விதிமுறைகளும் அவருக்கு முக்கியம். ஹைடியின் சித்தியையும் ஹைடியையும் குதிரை வண்டியில் போய் இறக்கினார்கள். பெரிய கதவை திறந்து கொண்டு ஹைடியின் சித்தி உள்ளே போனால் அவர்களை செபஸ்டியன் பிரவுலின் ரோட்மியரிடம் அழைத்து போனார். மாடிப்படி ஏறி செல்ல வேண்டியிருந்தது. அரண்மனை போன்ற அந்த வீட்டை வேடிக்கை பார்த்து கொண்டே நடந்தால் ஹைடி. பணக்காரர்கள் வீடு, ஜாக்கிரதையாக நட என்று ஹைடிக்கு ஹைடியின் சித்தி எச்சரிக்கை செய்தாள். தன் முன்னால் நிற்கும் ஹைடியை ரோட்மியர் உற்று பார்த்தார். ஹைடி முரட்டு கம்பளி ஆடையை உடுத்தி இருந்தாள். அவளிடம் இருக்கும் குழந்தைத்தனத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். உன் பெயர் என்ன என்று கேட்டபோது ஹைடி, என்ன கிறிஸ்தவ பெயரே இல்லையா என்று கேட்டார். ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாயா என்று கேட்டபோது எனக்கு நினைவில்லை என்று சொன்னால் ஹைடி. பதில் சொல்கிற முறையா இது? கோபித்து கொண்டு ரோட்மியர் ஹைடியின் சித்தியிடம், என்ன இது, இவள் ஓ ஏன் இப்படி பதில் சொல்கிறாள் என்று கேட்டபோது, மேடம் நீங்கள் அனுமதித்தால் நான் பதில் சொல்கிறேன். ஒரு ஜென்டில்மன் வீட்டுக்கு அவள் இப்போதுதான் முதல் முறையாக வந்திருக்கிறாள். நாகரிக தலைமுறையை கற்றுக்கொள்வார். அவளுடைய ஞானஸ்தான பெயர் அடில்டா. என் அக்காவின் மகள். அவள் இறந்து விட்டார்.
3: சரி ஓகே, இதை வந்து நாளைக்கான பகுதியில் வந்து நம்ம திரும்பையுமே நம்ம ஜான்கோ ரேப் இந்த ஹைதி புக்கை வந்து ரீட் பண்ணுவாங்க. அடுத்ததான் நானுமே ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி வந்து ஹெர்பல் ஹெல்த் கோர்ஸ், இந்த கோர்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். சரி, இதை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுது?
4: ஹெர்பல்
3: ஹெல்த் கோர்ஸ்,
4: அதாவது நல்ல ஒரு மூலிகைலாம்,
3: சித்த மருத்துவமனை அந்த அதோட சேர்ந்தது தான். ஒரு சிலருக்கு வந்து ஆங்கில மருந்துகளில் நம்பிக்கை இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து இயற்கை மருந்துகளில் ஆர்வம் காற்றதான் நம்மளால் பார்க்க முடியும். ஹெர்பல் ஹெல்த் கோர்ஸ் அப்படிங்கிற படிப்பு மூலமாக மூலிகை மருந்துகள் பற்றினா அடிப்படை புரிதலில் தொடங்கி மருத்துவ முறைகளையுமே சீக்கிரமாக கற்றுக்க முடியும். சான்றிதழ் படிப்பில் இருந்து அட்வான்ஸ்டு டிப்ளமோ படிப்புகள் வரைக்குமே இருக்காம். மூலிகை மருந்துகளை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறது, தரமான மூலிகை பொருட்களை தேர்வு செய்கிறது, மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் இதெல்லாம் கூட கற்றுக் கொடுக்குறாங்க. இதை தவிர பொதுவான படிப்புகள்னு பார்த்தா மூலிகைகளோட வகைகளை கண்டுபிடிச்சு அதோட பயன்களை கண்டுபிடிக்கிறது, உடம்பில் ஏற்படுற நோய்களுக்கு அதை எப்படி பயன்படுத்தணும், இயற்கை சிகிச்சை முறைகளை பற்றினா அந்த செயல்முறை பாடங்கள் கூட கற்றுக் கொடுப்பாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரியான படிப்புகள் சித்தா ஆயுர்வேத மருத்துவத்தோட அடிப்படையாக இருக்கும். வேலை வாய்ப்புகள்னு பார்த்தோன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் அனலைஸ்டு, ஹெர்பல் ப்ராடக்ட் டெவலப்பர், சில கம்பெனிகளில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் ரோல்ஸ் கூட கிடைக்கலாமா. சரி, இதை தான் இந்த ஹெல்த் ஹெர்பல் ஹெல்த் கோர்ஸ் பற்றினா எப்படி படிப்பாங்க, என்னெல்லாம் கற்றுக்குறாங்க அப்படின்னு ஒரு சின்ன தகவல். சரி, அடுத்ததான் வந்து இன்றைக்கி லாஸ்ட்டாக நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன கேம்னு சொல்லிட்டு போயிடுங்க.
4: ம், ஓகேக்கா. அதாவது நாங்கள் ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அது பொய்யாகவும் இருக்கும் உண்மையாகவும் இருக்கும், அதில் எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லணும். இப்போ கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா, வியாழன் கிரகம் இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கிரகம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மெர்க்குரி அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த ஒரு பிளானட் தான் இருக்கிறதே ரொம்ப சின்ன பிளானட் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
3: சரி ஓகே, இதில் எது உண்மை எது பொய் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும்னா கால் பண்ணுங்கள் 7094 4319

0: 9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததான் நம்ம ஜான்கோரிய தம்பியுமே வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுல.
1: பாய் பாய்க்கா.
0: பாய் பாய். அடுத்ததான் பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: பொதுமக்களின் கவனத்திற்கு, நமது ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மீனவர்களுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் பிற்பகல் 3 மணிக்கு நடக்க இருப்பதால் மீனவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை கோரிக்கை மனுக்களாக கொடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: வணக்கம். நேரம் சரியாக 6 மணி 2 நிமிடங்கள் ஆயிருச்சு. நினைஞ்சிருக்கீங்க, இது கடலோ எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிக்கிட்டு இருக்குது நான் ஜாபீர் மற்றும்
5: கார்த்திகா.
4: அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம என்ன, நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம என்ன கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம்
5: சொல்லுங்க. நீங்க
4: எனக்கு தெரியாதுல்லப்பா, நான் இப்போதானப்பா வந்தேன்.
5: சரி ஓகே, நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பொய் ஒரு உண்மை இந்த விளையாட்டு தான் நாங்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். சரி, நீங்க ஏதாவது கேள்விகள் கேளுங்க பார்ப்போம்.
4: என்னதுக்கா?
5: ஏதாவது கேள்விகள் கேளுங்க பார்ப்போம். நம்ம ஜான் கோரே தம்பி வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு தான் போனாங்க. இருக்கிறதுலே வந்து பெரிய பிளானட் வந்து வியாழன்
4: அப்படின்னு. இருக்கிறதுலே பெரிய பிளானட் என்னது? தவறா சொன்னாங்களா கரெக்டா சொன்னாங்களா?
5: தவறா
4: தவறா சொன்னாங்களா? இருக்கிறதுலே பெரிய பிளானட் வந்து புதன். அந்த மாதிரியா?
5: ஆமா.
4: சரி, இந்த இதுக்கு நான் ஜான்குரிப் சொன்னதுக்கு உங்களுக்கும் ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா 7094439999 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நீங்களும் வாய்ஸ் மெசேஜோ அல்லது கால் பண்ணியோ சொல்லலாம். சரி, இப்போ நம்ம ஜான்குரிப் சொன்ன கேள்வி வந்து கரெக்டு தானக்கா? ஓகே, அப்போ அந்த இது தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
5: எனக்கு வந்து தெரியும், ஆனால் நானே எப்படி சொல்கிறது?
4: சரி, அப்போ அக்காவுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நேயர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் பேசிக்கணுங்க. சரி, நான் வந்து
5: அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலமா கூட உங்களோட பதில்களை சொல்லலாம்.
4: சரி,
5: அடுத்ததான் இப்போ நீங்கள் வாசிக்க ஆரம்பிங்க.
4: ஆணியின் உலகில் சிறார் நாவல் உதயசங்கர் அவங்களால் இயக்கப்பட்டுச்சு. வானம் பதிப்பகம் அங்கே தான் இது பதிச்சிருக்காங்க. சரி, நான் அந்த உலக நான் இவ்வளோ நாள் இந்த கதை வாசிக்கிட்டு இருக்கேன். நான் வாசிக்கிறது இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த கதை புக்கை வந்து நீங்களுமே ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்களே இந்த புக் வாங்கிக்கலாம். அதுக்கான நம்பர் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. 91 76 54 99 91. மறுபடியும் சொல்லிடுறேன், 91 76 54 99 91. இப்படின்ற நம்பர் மூலமா நீங்களுமே இதை வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆணையின் உலகில் புக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களுமே அந்த புக்கை வாங்கிக்கலாம். நம்ம நேற்று பார்த்த பகுதியில் காட்டில் யானை சவாரி அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருப்போம்லக்கா. அதில் ஆணி வந்து நிறைய அதிசயமான பார்த்து கொண்டுக்கிட்டே இருந்திருப்பா. அப்படியே ஆணி அதாவது என்ன நினைப்பா, நின்று கொண்டே இருந்தவள்ள அருகில் வந்து விட்டுச்சு அந்த யானை. அப்போது தான் யானையின் கண்கள் உற்று பார்த்தால் யானையின் கண்களில் ஒரு சோகம் இருந்தது. கண்களிலிருந்து நீர் வடிந்து கொண்டிருந்தது. அதை பார்க்க பாவமாக இருந்தது. இவ்வளோ பெரிய யானை எப்படி மனிதனிடம் அடங்கி இருக்கிறது என்று யோசித்தாள். அவளுடைய சின்ன மூளைக்கு புரியவில்லை. திடீரென அவளுடைய தலையிலும் தன்னுடைய துதிக்கையால் வருடியது. அவளுக்கு துதிக்கையில் நுனியே இருந்த ஈரம் பட்டது. அவள் ஆ என்று அதிர்ந்து நிமிர்ந்து பார்த்தாள். அந்த நேரம் யானையின் கண்களுள் அவளுடைய கண்களும் சந்தித்தன. யானையின் பழுப்பு கருப்பு கலந்த அந்த கண்களின் ஏதோ ஒரு சோகம் தெரிந்தது.
5: சரி, நம்ம கூட பேச வந்து அடுத்த ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம் கார்த்திகா,
5: நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? சரி ஓகேக்கா. இன்னைக்கு வந்து உங்களுக்கான கேள்வி தெரியுமாக்கா?
6: வியாழன்
5: வந்து சூரிய குடும்பத்துல ஐந்தாவது கோள்கா, இது வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது வந்து இருக்கிறதுலயே மிக பெரிய பிளானட்னா அது வந்து மெர்குரி. இது ரெண்டுல எது உண்மை எது பொய்க்கா?
6: கார்த்திகை தென்றலாய் உனது குரல் ஜில்லென்று குளிரூட்டு சென்றது மாலை வெயிலின் உஷ்ணத்திற்கு இதமாய் கார்த்திகா.
4: எனக்கு ஒரு கவிதை இல்லையாக்கா?
6: சொல்றேன்ப்பா,
4: நீங்க கார்த்திகா கவிதை சொன்னீங்களா, அத மறுபடியும் சொல்லிடுறீங்களா?
6: கார்த்திகை தென்றலாய் உனது குரல் ஜில்லென்று குளிரூட்டுகின்றது மாலை வெயிலின் உஷ்ணத்துக்கு இதமாக கார்த்திகா.
5: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. டெய்லி கவிதை கேட்க என் மனசு ரொம்ப குளிர்ச்சியா இருக்குதுக்கா. ஓகேக்கா ஓகேக்கா, அதனால ஈஸியா கவிதை வந்துருதோக்கா?
6: அவங்களுக்கு கூட நான் சொன்னதில்லப்பா, உங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்.
5: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா.
6: சரிப்பா, இன்னைக்கு வந்து எனக்கான பாடல். சரி, அதுக்கு முன்னாடி மீண்டும் திங்கள் என்று சந்திப்போம். இன்னைக்கு எனக்கு தேவையான பாடல் வந்து காதல் கோட்டையில இருந்து வெள்ளரிக்கா பாட்டு கொடுக்குறீங்களா?
5: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
6: இடைவேளை மீண்டும் திங்கள் என்று உங்களை சந்திக்கிறேன்.
5: ஓகேக்கா,
6: நன்றிப்பா.
5: நன்றிக்கா. நம்ம வசந்தி அக்கா வந்து டெய்லியுமே கவிதை கவிதையாக சொல்லி என் மனசை ரொம்ப குளிர வைக்கிறாங்க. நம்ம ஜாபிர் தம்பி வந்து ரொம்பவே ஏக்கமாக இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு கவிதை வந்து கூடிய சீக்கிரத்தில் வசந்தி அக்கா சொல்லுவாங்க.

0: தெரிஞ்சுப்போம். நானுமே அடுத்ததாக ஒரு விளையாட்டு தகவல், ஒரு விளையாட்டு பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி வந்து ஸ்லாக் லைனிங் அந்த விளையாட்டை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, உங்களுக்கு ஏதாவது இந்த கேம் பற்றி ஏதாவது தெரியுதா?
1: கிளைமிங்
0: லைனிங்
1: லைனிங் ஸ்லாக் ஸ்லாக்னா அதுக்கு என்ன மீனிங் சொல்லிடுறீங்களா?
0: ஸ்லாக் லைனிங்னா சொல்லிடுறேன்.
1: ஸ்லாக் லைனிங்னா என்னது?
0: அதாவது ரெண்டு இடத்துலையும் ஒரு புள்ளி வச்சு நடுவில் ஒரு குட்டியாக கயிறு வச்சு அதில் பேலன்ஸ் பண்ணி நடக்கிறது, தெரியுமா?
1: அதாவது வித்தைக்காரங்கெல்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி?
0: அந்த மாதிரி தான், அதான் ஸ்லாக் லைனிங்.
1: ஓகேக்கா, இப்போ நான் புரிஞ்சிருச்சுக்கா, இப்போ நீங்கள் சொல்லிடலாங்க்கா.
0: சரி ஓகே. ஸ்லாக் லைனிங்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு மரங்கள் இல்லைன்னா தூண்களுக்கு இடையே ஒரு கட்டப்பட்ட மெல்லிய நைலான் இல்லைன்னா பாலியஸ்டர் பட்டை மேலே உடலை சமப்படுத்தி நடக்கிற ஒரு சாகச விளையாட்டு அப்புறம் பயிற்சி தான். எப்படி விளையாடுறாங்கன்னா, ரெண்டு ஆங்கர் பாயிண்ட்ஸ்க்கு இடையில ஒரு தட்டையான பட்டை கட்டி அது இறுக்கமாக இருக்காது, அது இது மேலே வந்து ஏறி சமநிலையை காத்து நடந்து போகணும். ஆங்கர் பாயிண்ட்னா அந்த பட்டையை வந்து ரெண்டு சைடுமே ஸ்ட்ராங்காக கட்டி வைக்கிற ஒரு நங்கூர புள்ளின்னு தான் சொல்கிறாங்க. இதில் உள்ள வகைகள் பார்த்தோம்னா, ஆரம்ப நிலையாளர்கள் கீழே விழுறப்ப காயம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காண்டி கம்மியான உயரத்தில் வந்து கட்டப்படுற பட்டை பேர் வந்து லோ லைன். அதுக்கப்புறம் யோகா ஸ்லாக் லைன்னா யோகா. அப்புறம் வந்து சமநிலை பயிற்சிக்காக பயன்படுத்தப்படுற ஒரு குறுகிய பட்டை. ட்ரிக் லைன்னா ஜம்பிங்கு, ஃப்ளிப்ஸ், அதாவது பல்ட்டி அடிக்கிறது, இந்த மாதிரி சாகசங்களுக்கு பயன்படுற அதிக நெகிழ்ச்சி கொண்ட ஒரு பட்டை. தரையில் நடக்கிறது வந்து ஈஸி, ஆனால் தரையிலிருந்து கொஞ்சம் உயரமாக அதில் வந்து பேலன்ஸ் பண்ணி நடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கேம் தான் ஸ்லாக் லைனிங். சரி, அடுத்து தான் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, என்ன கேள்வி கேட்கலாம்னு?
1: எனக்கா, நீங்கள் என்ன மாதிரி கேள்வி கேட்க விரும்புறீங்க?
0: நீங்கள் எப்படி கேட்டாலும் எங்களுக்கு ஓகே தான்.
1: ஓ அப்படியா, சரி. உலகத்திலேயே நீளமான பிரிட்ஜ் அப்படின்னா அது வந்து நம்ம பாமன் பாலம் தானா?
0: ஓகே.
1: அப்புறமா உலகத்திலே ரொம்ப உயரமான கட்டிடம் அப்படின்னா அது துபாயில் இருக்கிற புர்ஜ் கலிஃபா தானா? இதுல ரெண்டுல எது தவறு, ரெண்டுல எது சரி அப்படின்ற மாதிரியான?
0: எது தவறு எது பொய்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும்னா கால் பண்ணுங்க. 7094 4399 9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையுமே சொல்லலாம். அடுத்ததான் நம்ம வசந்தி அக்கா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
0: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
1: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani Upstairs, Bharathi Nagar Bus Stop, Ramanathapuram. For appointment 915-00-80-65.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072-8057-975.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாலமுருகன், பாமன் சின்னப்பாலம். நான் இங்கே வந்து கடல் மீனவனாக தான் இன்னும் ஒரு 30 வருஷ காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு 42 வயசு ஆகுது. இந்த தொழில் தான் எனக்கு தெரியும். நானும் வட பகுதியில் வந்ததுக்கப்புறம் எப்போவுமே என் மச்சினன் சொல்லுவாப்பில், மச்சான் இந்த மாதிரி நான் காசு வாங்க போகிறேன், ஒரு வள்ளத்தில் போக போகிறேன் அப்படின்னு சொல்லையில், அப்போ நான் சொன்னேன், அடே எதையும் தெரிஞ்சு பார்த்து வாங்கடா கொள்றா அப்படின்னு சொல்லையில், இந்த விஷயத்தில் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. வாங்கி கட்டிட்டு வந்து 2 கடல் வந்து இவன் கடலுக்கு சென்றிருக்கான். வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி அவன் கடலுக்கு போன நாள்னு அந்த அன்றைக்கு அவனை கரைச்ச பண்ணி தான் ஏற்றிட்டு போயிருக்காங்க. 3ஆவது கடலில் இவன் இந்த மாதிரி தண்ணியில் வந்து உளுந்துடுறான் அப்படின்னு சொல்லி இவங்கள் தகவல் கொடுத்தாங்க. கொடுத்து 1 மாதமாகுது, எந்த இதுவுமே எங்களுக்கு வந்து எதுவுமே அவங்க தெரியப்படுத்தலை. இந்த மீனவனுக்கு இப்படி ஒரு நிலைமை நடக்குதுங்கிறது, இதனால் நானும் என்னோட உழைப்பை விட்டு என்னோட இதை விட்டுட்டு என் வீடை விட்டுட்டு இங்கே வந்து அவனுக்காகண்டி ஏதாச்சும் பண்ணலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், இதுதான் உண்மையான கதை. ஒரு பெற்ற தாய்க்கு தான் பெற்ற பிள்ளையை பற்றி தெரியும். அந்த தாயுடைய மனசு இன்னைக்கு என் பிள்ளை எங்கே இருக்குதோ, இவங்க சும்மா சும்மா சொல்கிறாங்க, 6 மாதம் கழித்து வருவான், 2 மாதம் கழித்து வருவான், இதையெல்லாம் நம்புறதுக்கு நான் வந்து அது இல்லை, அவங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னோடய அவங்க மகளை கட்டின ஒரு மருமையன்தான் நான், இதை நம்பாதீங்கம்மா, உங்கள் பிள்ளை உங்களுக்கு இல்லை, இதை நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. நீங்கள் ஏன் வந்து மறைக்கிறீங்க, அது எப்போ வந்தாலும் நம்ம சொல்லத்தான் போகிறோம், நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், இதை மறைக்காதீங்க சொல்லிடுங்க. அவங்க எப்போவும் துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு நேரம் கேட்குறதோட அதை மறந்துடுவாங்க, அப்போ அவங்க கிலோமீட்டருக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நான் பேசிக்கிறேன். ஆனால் இவனுக்கு உள்ள வந்து உயிர் போனது வந்து எங்களை நிறையா பேரை பாய்ச்சிருக்கு. அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு அந்த பையன்தான் இருந்தான், 10,000 ரூபா கொடுப்பான், 5,000 வாங்கி செலவழிப்பான், அந்த மாதிரி கிலோமீட்டருக்கு போயிடுச்சு. 6 மக்களை பெற்றுச்சு, எல்லாரும் தனித்தனியாக போயிட்டாங்க. அவன் மட்டும்தான் இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் இந்த வீட்டில் அவன் தான் உட்காந்துருந்தான். அவனும் இல்லைங்கிற காரணத்தில் எதை கொஞ்சம் கொஞ்சம் சமாளித்து வச்சிருக்கான் அந்த தாயை. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா.
5: ஜாபீர்.
4: சரி ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியுமே ஒரு ஹைதி அப்படின்னு ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு, சி ஆணியின் உலகில் அப்படின்னு வந்து ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல,
5: சொல்லிடுவோம்.
4: சரி ஓகே சொல்லிடுங்க.
5: அதாவது என்ன அப்படின்னா, ஆணி வந்து அது அப்பாட்ட போய் காமிச்சும் போது உங்கள் அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. யானி படுக்கும்போதும் அவர் பக்கத்துலேயே அந்த இது வரைஞ்சி வச்சுருந்தாங்கக்கா. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த ஆணியை பார்த்ததுலேருந்து அந்த ஆணி அதை அந்த யானையை வந்து அழகாக ஒரு ஃபோட்டோ மாதிரி அழகாக வரைஞ்சி வச்சுருப்பாங்களாம். அது வரைஞ்சது மட்டும் இல்லாமல் அதில் வந்தால் அந்த யானை அந்த யானை அழுதது மாதிரியே கரெக்டாக வரைஞ்சி வச்சுருப்பாங்களாம். அதை பார்த்து இதுக்கு ஏதோ ஒரு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சோகமாக இருந்த ஆணி அதை வரைஞ்சிட்டு போய் அவங்க அப்பா கிட்டே காமிக்கும் போது அவங்க அப்பா சொன்னாங்களாம், ரொம்ப அழகாக தான் வரைஞ்சிருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். அப்புறையும் இது ரொம்ப அழுகுற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டப்ப, தெரியலப்பா எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் எல்லா அந்த யானை எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணும்போது அது கொடுக்குற எல்லா பரிசுகளையுமே அந்த பாகவனே எடுத்துக்கிறானா, அதனால தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆணி சொன்னாங்களாம். அப்படியா அப்படின்னு அப்பா கொஞ்ச நேரம் பேசாமல் அந்த யானையை பார்த்து கொண்டு இருந்தாங்களாம். பின்னர் பெருமூச்சு தன்னுடைய லேப்டாப்பை விட்டு திரும்பினாங்களாம். ஆணி உதறுகள் புன்சிரிப்பு. அவளே எதையும் பார்க்காம அந்த ஒரு யானையை வரைஞ்சால அம்மாவிடம் காங்கிறதுக்காண்டி ஓடணும். ஆணி அந்த யானை படம் அவளுக்கு பிடித்து விட்டது. அதுக்கு பேர் கூட வைத்து விட்டா, டேச்சி அப்படின்ற மாதிரியான ஒரு பேர். டேச்சி டேச்சி அப்படின்னு 4 தடவை சொல்லி பார்த்தா. யானை படத்தை பார்க்கும்போது தலையனுக்கு பக்கத்திலே வைத்து படுத்து கொண்டாள். சில வினாடிகள் கண்களை மூடுவாள், உடனே விழுத்து இருட்டுக்குள்ளே அந்த நோட்டை திருப்பி யானையை வரைந்து பக்கத்தில் உற்று பார்ப்பாள். டேச்சி என்று கிசுகிசுப்பால் மறுபடியும் கண்களை மூடுவாள். அவளுடைய மனதில் மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் என்ன இருக்குது அப்படின்றத நாளைக்கான பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.
4: அடுத்ததான் நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். பொதுவாகவே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வளரக்கூடிய பல குழந்தைகளுக்கு வந்து அவங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியலை. குறிப்பாக வந்து டீனேஜில் இருக்கிறவங்க கிட்ட இதை பார்க்க முடியுது. அது கோபமாக இருந்தாலும் சரி, எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, உடனே உடனே வெளிப்படுத்திடுவாங்க. சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை கூட கவனிக்க மாட்டாங்க. கோபம் வருது அப்படின்னா அது யார் என்னென்னு கூட பார்க்கறது இல்லை, யாராக இருந்தாலுமே எதிர்த்து பேசிடுறது. அது மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டா கூட அதை சத்தம் போட்டு வெளிக்காட்டுற பழக்கம் இருக்கும். நம்மளுமே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்போம், ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எக்ஸைட்மெண்ட்னு சொல்கிறாங்க. அது தவறு கிடையாது, ஆனால் சூழ்நிலைகள் தெரியாமல் பண்ணுறது தான் தவறு. அதனால எல்லாருமே எமோஷன்ஸை கட்டுப்படுத்த வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கோபம் வந்தால் வார்த்தையை விட்டுருவோம், மற்றவங்க வந்து ஹேட் ஆவாங்கன்னு புரியாது. நானாக இருந்தாலுமே அப்படி தான். அதனால வந்து ஒரு நாளைக்கு 5 நிமிஷமாவது வந்து அமைதியாக இருந்து பார்த்தாதான் நம்மளோட உணர்ச்சியை வந்து கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததாக வந்து பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:36 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: மோமோ சாதிக்.
2: நம்ம சாதிக் தம்பி வந்து அடுத்ததான் நம்ம கூட பேச இருக்காங்க. அவங்களுமே வித்தைக்கார சிறுமி அந்த புக்கையுமே முடிச்சு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல.
3: ஆமாக்கா, வாசிக்கவாக்கா?
2: வாசிங்க.
3: டிங்கி, அடுத்த 4வது பகுதி. டிங்கின்ற ஒன்று ஒரு காட்டில் வாழ் வந்துச்சான். அது என்றைக்குமே சோகமாக இருக்கிறது, கோபமாக இருக்கிறதுலாம் இருக்காதான், சந்தோஷமாக அந்த காட்டிலே வாழ்ந்து கிடந்துச்சான். அப்போன்னு பார்த்து அது இந்த ரோடு சைடு இந்த மாதிரிலாம் போய் சும்மா சும்மா நம்ம போகும்ல அந்த மாதிரி நடந்தான் போய் பார்க்குமா. அன்னைக்கு ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ளே போகும்போது ஒரே சத்தம், ஊன மாதிரி சிங்கம் கத்துற மாதிரி இருந்துச்சான். என்னன்னு டிங்கி போய் கிட்ட போய் இந்த புலி செடியெல்லாம் நகட்டி பார்க்கும்போது ஒரு புலி வந்து நின்று எல்லா இது விலங்குகளையும் சாப்பிட்டு இருந்துச்சான். அப்போன்னு பார்த்து டிங்கிக்கு ஒரு யோசனை வந்து கேட்டுச்சான், ஏன் ஏன் இந்த மாதிரி பண்ணுற, ஏன் நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது, என்னோடய இறையை தேடுறேன், நீ உன்னோட இறையை சாப்பிட்டுக்கிறேயில்ல அது மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிடுச்சான். அதுக்கப்புறமா நீ மட்டும்தான் ஆளுன்னு சொல்லும்போது டிங்கி சும்மா விடுமா, டிங்கியும் சண்டை போட ஆரம்பிச்சிச்சான். அதுக்கப்புறமா சண்டை போட்டோடனே டிங்கியை அது ஓடி வந்து பாயும் வந்துச்சான். பாயம் வந்தபோது டிங்கி நான் இந்த இடத்த விட்டு போகணுமே, இப்போ நான் வேறு எனக்கு வேறு சண்டைலாம் போட தெரியாது, சண்டை போட தெரியும் ஆனால் நான் எப்படி இந்த மாதிரி புலி கரடி இந்த மாதிரி விலங்குக்குள்ளெலாம் எப்படி நான் சண்டை போடுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்கும்போது அப்போன்னு பார்த்தா அந்த புலி பாஞ்சிருச்சான். அப்பன்னு பார்த்து டிங்கிக்கு
2: சரி. அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் பாண்டிக்குமரட்சியா, வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
2: ரொம்பவே சூப்பரா இருக்கோம்னா, நீங்க எப்படினா இருக்கீங்க?
4: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்ப்பா. எப்படி போயிட்டு இருக்க உங்களுடைய பொழுதுகள்ல? அன்னைக்கு
2: ரொம்பவே ஜாலியா போகுதுண்ணா. உங்களுக்கு எப்படினா போகுது?
4: எனக்கும் வேற லெவலுக்கு ஹாப்பியா போயிட்டு இருக்கு அப்படின்னாப்பா சொல்லுவேன்.
2: ஓகேண்ணா, ஓகேண்ணா. இன்னைக்கு வந்து நம்ம கேள்விகள் கேட்டிங்களாண்ணா?
4: நான் இன்னொரு வாட்டி சொல்லேன்ப்பா.
2: அதாவது நீண்ட ரொம்ப பெரிய பிரிட்ஜ் வந்து பாமன் பிரிட்ஜ், அது வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது வந்து உலகத்திலேயே மிக உயரமான கட்டிடம் வந்து புர்ஜ் கலீஃபா.
4: ஓகே,
2: இது ரெண்டுல எது உண்மை எது பொய்ன்னு நீங்க சொல்லுங்கண்ணா.
4: என்ன
2: பாடல் வேணும்னா?
4: இன்னைக்கு ரொம்ப குத்தாட்டம் போடுற மாதிரி ஒரு பாட்டு, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாங். கச்சேரி ஆரம்பம் பாடத்துல இருந்து, கச்சேரி கச்சேரி கல கட்டுதடி கனால என்ன நீ பார்த்தா, அந்த பாடல்.
2: ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துடலாம்னா. எங்களோட நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டதுக்கு நன்றிண்ணா.
4: எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குப்பா. மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்
2: பாய். நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து ஃபர்ஸ்டே கரெக்டா பதில சொல்லிட்டாங்க. அடுத்ததான் நீங்க இப்ப கதை சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே,
3: சொல்றங்க டிங்கி உடனே பாய் வரும்போது இப்ப நம்மளை அழிக்க வந்தா நம்ம சும்மா அடி வாங்கிட்டு இருப்போமா? இல்ல இல்ல, அதுவும் அங்க ஒரு கட்டிடம், கட்டிடம் இல்ல போர்டு, அந்த போர்டு வச்சிருந்தாங்க. அது மேலே பாஞ்சு அது பின்னாடி வாழை பிடிச்சி இழுத்துச்சான். அப்போயே அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டையில் டிங்கி எப்படியோ அதை கொண்டுச்சான். அதை கொண்டுட்டு இந்த மாதிரி பண்ணவே கூடாது, நீ தவறு செஞ்சிட்ட நண்பா, நான் நீ சும்மா இருந்தால் கூட நீ காட்டு பாதுகாத்த இந்த மாதிரி பண்ணால் கூட நான் உன்னை விட்டுருப்பேன், என்ன நீ இப்படி பண்ணிட்டிய நண்பா அப்படின்னு சொல்லி அது சொல்லிச்சான். அதுக்கப்புறமா இதோட முடிவடையுது.
2: நம்ம அடுத்த பகுதியில் வந்து இதோட கதையை நம்ம வித்தைக்கார சிறுமியை வந்து இன்னுமே நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததான் நானுமே வந்து ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். பெற்றோர்கள் குழந்தைகிட்ட வந்து சாதாரண நேரங்களில் நடந்துக்கிறதுக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வரும்போது நடந்துக்கிறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் தேவைப்படுது. ஒரு சில வீடுகளில் வந்து குழந்தைங்களோட நண்பர்கள் வந்தால் மரியாதை சரியாக வந்து கிடைக்கிறதில்ல, சின்ன பசங்க தானேன்னு பேரண்ட்ஸ் வந்து சாதாரணமாக விட்டுருவாங்க. ஆனால் சின்ன குழந்தைகளாகவே இருந்தாலுமே அவங்களுக்கு தாய்க்கான மரியாதை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சொந்த குழந்தைங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது வந்து மரியாதை கொடுக்கணுமா, ஆனால் அதுக்கு பதிலாக குழந்தைங்களோட தவறுகளை வந்து சுட்டி காட்டுறது தான் எல்லார் வீட்லேயுமே நடக்கும். சில சமயங்களில் வந்து நண்பர்கள் முன்னாடி அப்படி சுட்டி காட்டுறது குழந்தைகளுக்கு வந்து ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ உருவாக்கும். ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி வந்து அசிங்கப்படுத்துறீங்களேன்னு தோணும். அது மாதிரி நண்பர்கள் கிண்டலுக்காக வந்து மற்றவங்க கிட்டே போய் சொல்கிறது இது எல்லாமே நடக்கும். அதனால தான் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சில சமயம் வந்து ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிடவே கூடாதுன்னு கூட குழந்தைகளுக்கு வந்து தோணலாம். பெற்றோர்கள் மேலே இருக்கிற மதிப்பும் மரியாதைகளுமே குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட கவனமாகவும் மரியாதையாகவும் நடந்துக்கணும். சரி, உங்கள் அம்மா அப்பாலாம் எப்படி நடந்துக்குவாங்க?
3: அவங்களாம் நல்லா தான் வீட்டுக்கு வந்தா டீ கொடுப்பாங்க.
2: சரி சரி, ஓகே. அப்போ உங்கள் வீட்டுக்கு வரலாமா நாங்களும்?
3: வரலாம்க்கா.
2: சரி ஓகே. அடுத்ததாக வந்துட்டு நம்ம சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: எஸ் முகமது சாதிக்.
3: எஸ் முகமது சாதிக். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம். ஆனால் நம்ம சாதிக் தம்பி வந்து இன்னுமே அந்த வித்தைக்கார சினிமில கொஞ்சம் கதை சொல்லணும்ல நீங்க.
4: ஆமாக்கா, அதுக்கு முன்னாடி வித்தைக்கார சினிமி இது ஒரு சிறார் நாவல், உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டிருக்கு. வானம் அவங்க தான் இதை உருவாக்கியிருக்காங்க. யாருக்காச்சும் வேணும்னா கால் பண்ணுங்க
3: 91-76-54-99. திரும்பி சொல்கிறேன், 91-76-54-99. உங்களுக்குமே இந்த புக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களுமே வாங்கிக்கலாம். சரி, அடுத்ததாக வந்துட்டு இந்த கதையை சொல்கிறீங்களா?
4: சொல்கிறேங்க. திங்க்யூ முடிஞ்சு அடுத்தது ஐந்தாம் பாடம், காளான்கள். காளான் ஒரு ஊரில் அந்த கால் நம்ம அது என்ன சொல்கிற வராங்களாம், ஃபஸ்ட்டு சயின்ஸ் மாதிரி ஆரம்பிக்குது. என்னென்னா, நம்ம என்றைக்குமே மழை பெஞ்சு ஒரு ஓரமாக ஒரு செடிக்குள்ளலாம் பார்த்திங்கன்னா காளான்கள் முளைக்கும். இந்த காளான்கள் ரெண்டு விதமாக இருக்குது, ஒன்று சாப்பிட்ற காளான்கள், இரண்டு அது என்னமோல மழை பெய்ந்தால் வர காளான்கள். இந்த காளான்கள்லாம் மழை அதிகமாக பெய்ந்து அதிகமாக வரும்ல தண்ணியெலாம் தேங்க அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் ஒரு ஓரமாக பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த காளான்கள்லாம் மழைக்கு மட்டும்தான் வரும். நான் ஸ்டோரியை சொல்கிறேன் கேளுங்க. என்னென்னா, ஒரு ஊரில் அந்த காளான்கள்லாம் இருந்துச்சான். இந்த காளான்கள் மழை பெஞ்சால் மட்டும்தான் வருவோம்னு இருந்துச்சான். அதுக்குன்னே ஒரு அரசியும் இருக்காங்களாம். இந்த அரசி காளான்களின் அரசி, அந்த அரசி பார்த்திங்கன்னா என்றைக்குமே இது காளான்களை நல்ல முடியாதான் நடத்துமா. அந்த அரசி பார்த்திங்கன்னா காளான்களே வாங்க நம்ம பெண் போகும்போது மழை பெய்யும் நேரத்துலலாம் மலைகள்லாம் அந்த கீழே வந்து சொட்டு சொட்டாக ஒடியும்போது அந்த காளான்கள் மண்ணிலேருந்து மலையுமா, அது மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி லைட் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வரும் மாதிரி அவங்க வந்து முளைச்சிட்டு உழவத்தை பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வெயில் வந்தோடனே போயிடுவாங்க. அதான் அவங்க இதுதான் நிர்ணயிக்குமே அந்த மாதிரி காளான்கள்லாம் வருமா. மனிதர்கள் ஏன் தான் இந்த வெட்டுறாங்களேன்னு அந்த ராணி யோசிச்சான். நம்ம ஏன் இப்படியே ஓரம் ஓரங்களாக இருக்கலாம், நம்மளும் ஒரு செடி மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது ஒரு இது சொல்லித்தான், என்னது இது நம்ம இப்படியே இருந்தாதான் நமக்கும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னோடனே அது சொல்லித்தான், என்னது இது இப்படிலாம் நம்ம ஓரம் ஓரங்களாக இருந்தால் மனுஷங்கள்லாம் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ராணியும் ஒரு பிளான் போடிச்சான். அதுக்கு அந்த சிப்பாய் இது காளான்னு சொல்லித்தான், வேணாம் இதெல்லாம் தவறான செயல்னு சொல்லும்போது அதுக்கு சொல்லித்தான், நீ ஏன் என்கிட்ட கட்டையில் விடுற, நான் தானே ராணி அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே இவங்க எல்லாருமே இந்த ஊலகம் முழிக்க வந்தாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம மனிதர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, கோடாரியை தூக்கி வெட்டுறாங்க. இதோட அடுத்த பகுதியில் நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம்.
3: இதோட நாளைக்கு நம்ம வந்து இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். இவங்க வந்து லாஸ்ட்டாக இந்த ஸ்டோரியை முடிக்கும்போது ஒரு இதுவுமே எழுதியிருக்காங்க, நான் வாசிக்கிறேன். உலகத்திலே வந்து பெரிய கால்கள் யாருக்கு இருக்குன்னு தெரியுமா? யோசிக்கவே வேணாம், கதைகளுக்கு தான் பெரிய கால்கள். பெரிய கால்கள் வந்து சாதாரணமானவை அல்ல, மந்திர கால்கள். குழந்தைங்களுக்கு வந்து கதைகள் சொல்கிறோம், குழந்தைகள் வந்து உறங்கியதும் அவங்களோட கனவுகளுக்கு சென்று விடுகிறது அந்த கதை. கனவுக்குள்ளே செல்லும் கால்கள் மந்திர கால்கள் தானே. மந்திர கால்கள் மட்டும் இல்லை, நினைத்தால் இறகுகளாக மாறிவிடுகின்ற கால்கள்னு சொல்லி உலகத்திலேயே பெரிய கால்கள் கதை அப்படின்னு சொல்லி அவங்க குட்டியாக ஒரு இதுவுமே எழுதியிருக்காங்க. சரி, அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம்ல. இன்னைக்கான வானிலை தகவலையுமே தெரிஞ்சுக்குவோம். காற்றோட வேகம் 25 கிலோமீட்டரில் இருந்து 40 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு திசை, அப்புறம் வந்து தெற்கு திசையில் வீசுமா. இன்றைக்கி மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இது மண்டபம்ல இருந்து ராமேஸ்வரம் வரை யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: மாமா சாதிக் அனைவருக்கும் டாட்டா
3: இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ఓసై ఎఫ్ఎం 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: பொதுமக்களின் கவனத்திற்கு, நமது ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மீனவர்களுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் பிற்பகல் 3 மணிக்கு நடக்க இருப்பதால் மீனவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை கோரிக்கை மனுக்களாக கொடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி எஃப்எம் 90.4.
4: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. என் மீனவர்கள் கடலில் செய்கிறார்கள் மீன்பிடி கலை. பட்டினியையும் பசியையும் பாராமல் பட்டிவலை அமைச்சாங்க. மூச்சடைச்சு மூழ்கி கூட்டு மீன் பிடிச்சாங்க. கடல் நீரை குடிநீரா அவங்க குடிச்சாங்க. தடை செய்யப்பட்ட மீன்கள் கூட தடையில்லாமல் கடலிலேயே விட்டுவிட்டாங்க. மணல்ல மட்டுமா இருக்கும் பூச்சி கடலுக்குள்ளும் தன் கையை கிழிக்குது இந்த கொட்லஸ் பாறை பூச்சி. 6 மாத காலம் நாடோடி வாழ்க்கை உயர விடவில்லை இந்த இயற்கை. என்னடா எடுத்த உடனே கவிதை சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த கவிதையில இருக்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் உங்கள் இனிதா. நம்ம தங்கச்சி மடத்துல தண்ணீர் ஊற்று பகுதியில பாரம்பரியத்துல ஒன்னா இருக்கிறது. ஆனா இது இலங்கையிலிருந்து வந்த மீனவர்கள் தண்ணீர் ஊற்று மீனவர்களுக்கு கத்து கொடுத்த ஒரு கலை. என்னன்னு கேக்குறீங்களா? அதுதான் மக்களே பட்டிவலை. நம்ம தண்ணீர் ஊற்று மீனவர்கள் மட்டும் இல்ல, ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், கீழக்கரை இந்த பகுதிகளிலயும் பட்டிவலை போடுவாங்க. தண்ணீர் ஊற்று பகுதிகளில் இப்போ மறைஞ்சு வர்ற தொழில்கள்ல இது ஒன்னாவும் இருக்குது. 1990களில் பாக் வளைகுடா பகுதிகளில் அறிமுகமானது இந்த பட்டிவலை. பட்டிவலைனா கடலுக்குள்ள போய் மீனவர்கள் வலை வீசுறது கிடையாதுங்க. கடற்கரைக்கு பக்கத்துல மீன் போற பாதைய கணக்கு போட்டு அதுக்கு நிரந்தர வலை அமைப்பாங்க. அந்த வலையோட வழிகாட்டு பகுதிகளில் தொடர்ந்து மீன்கள் வழக்கம் போல நீந்தி வரும். அப்படித்தான் மீன்கள் உள்ளே போயிரும். ஆனா உள்ள போன பின்னாடி திரும்பி வர முடியாது. இப்படித்தான் பட்டி வலை வேலை செய்யும். எப்படி அமைப்பாங்க அப்படின்னா, கடலோட ஆழம் குறைவா இருக்கிற பகுதிகளில் வலை அமைப்பாங்களாம். நீளமா ஒரு வழிகாட்டுற வலை இருக்கும். அதோட முடிவுல பை போன்ற கூண்டு அமைப்பு இருக்கும். மீன்கள் அந்த வழியாக வலைய தொடர்ந்து போய் அந்த கூண்டு சிக்கொள்ளும். இப்படித்தான் பட்டிவலையோட வடிவம் இருக்கும் மக்களே. நயினார் தீவை சேர்ந்த சிவனேசர், இவர் பாத்தீங்கன்னா இலங்கையை சேர்ந்தவர். இவர் தான் தண்ணீர் ஊற்று கிராமத்தை சேர்ந்த பாபு அவருக்கு கத்து கொடுத்தாங்களாம். ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டி மீன் வளர்ப்பு தொழில் செஞ்சாங்க. அதுக்கு பின்னாடி தண்ணீர் ஊற்று பகுதியில ஒரு சில பேரு பட்டி வலை செஞ்சிருந்திருக்காங்க. இத கூண்டு வலை, பட்டி வலை அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது மீன்களை தொந்தரவு செய்யாம அத போக்குலயே விட்டு பிடி இதோட சிறப்பம்சமா இருக்குது. பட்டி வலையில மாட்டிக்கிட்ட எல்லா மீனும் விக்கிறதுக்கு போயிரும். ஏன்னா இதுல இருக்கிற மீன்கள் உயிரோட இருக்கிறதால. என்னென்ன மீன்கள்லாம் மாட்டும் அப்படின்னா, கணவாய், பாறை, மாவுளா, ஓரா, களவா, இந்த மாதிரியான மீன்கள் வந்து அதிகமா மாட்டுது. கடலுக்குள்ள பட்டி ரெடி பண்ண கடற்கரையில இருந்து குறிப்பிட்ட ஆழம், அதாவது பாத்தீங்கன்னா 1 பாக ஆழத்துல உள்ள போய் நீந்தி பட்டி வலை போடுவாங்க. இதுக்கு 60 சவுக்கு கம்பு தேவைப்படும். அது கூர்மையா செதுக்கின கம்புகள். கூர்மையா எதுக்கு அப்படின்னா, மணற்பரப்புகள்ல கடலுக்குள்ள குத்தும் போது ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காண்டி கூர்மைப்படுத்திக்கிருவாங்க இந்த சவுக்க கம்புகளை. ஒரு முறை பட்டி போட்டா அது 25 நாட்களுக்கு ஒரு முறை வெயில்ல காய வச்சு எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது 25 நாள்

இந்த கம்புகளை வெயில்ல காய வச்சு ஒரு 25 நாளைக்கு ஒரு முறை எடுத்து மாத்துவாங்க. குறிப்பா இந்த கம்புகள்ல கொட்லஸ் அப்படின்ற ஒரு பாறை போன்ற பூச்சி வளரும். இது என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம நீந்தி போகும்போது கை கால்கள்ல பட்டு கிழிச்சு ரெக்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இதனால என்ன செய்வாங்க அப்படின்னா, மீனவர்கள் 25 நாளைக்கு ஒரு முறை இந்த பட்டியை பிரிச்சு மறுபடியும் இந்த பட்டியை என்ன செய்வாங்க அப்படின்னா அதே இடங்கள்ல கட்டி விடுவாங்க. பட்டி வலை வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் இருக்கும். ஆனா அந்த பட்டியோட கம்பு, சவுக்க கம்பு 6 மாசம் மட்டும்தான் இருக்கும். 6 மாசத்துக்கு அப்புறம் வேற கம்பு மாத்திடுவாங்க. 3 நபர்கள் இந்த பட்டி போடுறதுக்கு தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீனவர்கள். இந்த 3 நபர்களுக்கும் கூலிக்கு பணம் கொடுத்துதான் பட்டி போட முடியும். குறிப்பா அந்த 3 நபர்களும் நீச்சல் தெரிந்த நபர்களாகவும் இருக்கணும். 3 நபர்களும் பட்டி வலை தெரிஞ்ச நபர்களாகவும் இருக்கணும். இன்னொரு விஷயம், இந்த பட்டி வலை போடும் போது கிளைமேட் மாறி மாறி வரும். அதாவது 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வடக்கு பக்கம் பட்டி போட்டாங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தெற்கு பக்கம் பட்டி போடுவாங்க. ஏன் அப்படின்னா, காத்து மழை காரணங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா புயல்ல இந்த பட்டி வலைகள் அடிச்சுட்டு போயிடும். இந்த மாதிரி நேரங்கள்ல மறுபடியும் பட்டி வலைய பிரிச்சுட்டு மறுபடியும் எடுத்து போடுவாங்க. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி கடற்கரை மாறுபடும். அதனால 6 மாத காலம் தெற்கு கடற்கரைக்கும் 6 மாத காலம் வடக்கு கடற்கரையிலும் போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க தண்ணீர் ஊற்று மீனவர்கள். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்லயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஜோஸ்பின், வயசு 65. பிறந்த ஊர் மூக்கையூர். 13 வயசு எனக்கு. அதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப சோதனைகள்லாம் ரொம்ப நடந்துச்சு. இதுக்கடையில் ஜாலியாக நாங்கள் சுத்துறோம்னா சாயலூரி சினிமா தேட்டரில் போய் படம் பார்க்கறது, என்ன புதுக்குடி எங்கெங்கே இந்த வில்லடி பட்டாதுன்னு ஓடுதாப்பலாம் வில்லடி பட்டுத்தான். வில்லடிப்பாட்டுன்னு சொல்றது அது ஒரு இது, இந்த இப்படி இந்த போடுறாங்கல்ல மாரியம்மாவுக்கு முத்து பரப்புறாங்கல்ல, அவங்களாம் ஒருத்தர் திருநாக்கரணும் போது நாங்கள் சின்ன பிள்ளைலாம் ஜாலியாக ஓடுறது. அப்புறம் கம்மா முத்துலகம்மான்னு சொல்றது ஒரு கம்மா, அதான் முக்கியம். அதில் பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்போம். இந்த இப்படி உள்ள சந்தேக காலங்கள்லாம் இல்லை, நல்லா விளையாடுறது. மூக்கையூரில் பக்கத்தில் ஆறு, அந்த ஆறில் இருந்து நல்ல இறால் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, நாங்கள் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையெல்லாம் சேர்ந்து ஒத்தப்பனை அங்கே காடு கரையில் இப்படி விளையாட போகிறது. இங்கிட்டு புதுக்கிணறுன்னு சொல்லி ஒரு தனி கிணறு நரிப்பையூர் பக்கத்தில், அங்கேயே கத்தாக்கா பழம் இது இந்த தர்பூசணி சொல்கிறீங்கள அதாங்க நல்லா கிடக்கும். போய் போகிற பறிக்கிறது, கல்லறையெல்லாம் விளையாடுவோம். நைட்லாம் கல்லறையில் படுத்துன்னு வருவோம். நம்ம மூக்கையூர்லாம் வந்து பயப்பட மாட்டோம். எல்லாம் இப்படி ஒரு ஜாலியாக நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். அப்படி ஒரு நல்லா ஜாலியாக தான் அம்மாச்சிக்கு ஒரு சிரிப்பு மகிழ்ச்சியாக தான் நான் வாழ்ந்தேன். திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் வந்து எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, தம்பி மாதிரி இறந்துட்டானுங்க. அதோட மன நிம்மதி இல்லாமல் நாங்கள் இருந்துக்கணும். எங்கள் அம்மா சின்ன வயசில் விதவாகவும் நாங்கள் மூணு சின்ன சின்ன பிள்ளை தான். அதோட எங்கள் பெரியப்பா மாதிரி வந்து கூட்டிகிட்டு இங்கே பாமன் வந்துட்டாரு. வந்ததோடு இதுவரையிலும் அம்மா எனக்கு எவ்வளவோ ஜாலியாக இருந்த இடம், இன்றைக்கி அந்த ஞாபகம் வரும். அந்த அப்பா வாழ்ந்த இடம், நான் வாழ்ந்த இடம் பேர்த்து தான் அம்மாச்சி இங்கே வந்தேன். இங்கே வந்துடறது எனக்கு அங்கே போனாலும் நிம்மதி இருக்காது. ஊரை விட்டு வரும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு. நிம்மதியாலேருந்து இங்கே வந்துட்டு இப்போ ஒரு கல்யாணம் தாத்தா தான் போவாங்க. இப்போ ஒரு ரெண்டு நேரம் போயிருக்கேன் அம்மாச்சி மூக்குறக்கு. இவ்வளோ பேசி என்னுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டதுக்கு நன்றி என்னையா. இந்த அளவுக்கு என் வேதனை துன்பத்தில் அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். என்ன
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில். உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இனிதா. தமிழ்நாட்டுல கடலோர பகுதிகளில் அதிகமா காணப்படுற ஒரு சிறப்பான மீன் வகை தான் கிளைக்கான் மீன். இந்த மீன் பொதுவா கடலோர கிராமங்கள்ல உள்ள மீனவர்கள் இந்த மீனை விரும்பி சாப்பிடுவாங்க. கிளைக்கான் மீன்னா அவ்வளவு ருசியாவும் இருக்கும், அவ்வளவு பிடிக்கும். ஏன் இந்த கிளைக்கான் மீனை விரும்பி குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னா, கிளைக்கான் மீன் உடையாம இருக்கும். குறிப்பா கிளைக்கான் மீன்ல சதைகள் அதிகமா இருக்கும், முட்கள் கம்மியா இருக்கிறதுனால இது சுவையில சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க மீனவர்கள். குறிப்பா உடல் நலத்துக்கு தேவையான புரத சத்தும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறைஞ்சிருக்கிறதுனாலதான் இந்த மீனை வாரத்துக்கு ஒரு முறை உணவுகளை சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு டாக்டர்ஸும் சொல்றாங்க. இந்த கிளைக்கான் மீன் வந்து பாத்தீங்கன்னா சந்தைகள்ல இந்த மீன் தேவை அதிகரிச்சிருக்கு. விலை கொஞ்சம் உயர்வா இருக்கிறதுனால சில பகுதிகளில் இந்த மீன் குறைஞ்சிருச்சு. கிளைக்கான் மீனை குழந்தைங்க அடிக்கடி சாப்பிட கொடுக்கறதுனால மூளை வளர்ச்சிக்கு அதிகமா உதவுது அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். புற்றுநோய் செல்களை அழிச்சு இதயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுதான் குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கும் உடல் சருமத்துக்கும் ஒரு புத்துணர்ச்சி தரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிளைக்கா மீன். பொதுவா பாத்தீங்கன்னா 15-25 சென்டிமீட்டர் வளரக்கூடிய இந்த மீனோட எடை 100-400 கிராம் வரை இருக்கலாமா. ஒரு சில நேரங்கள்ல 40 சென்டிமீட்டர் கூட வளரலாம். குறிப்பா 500 கிராம் கூட இருக்குமா மீன். இந்த மீன் என்ன சாப்பிடும்னா கடலுக்கு அடியில இருக்கிற சின்ன சின்ன ராலு, நண்டு, அப்புறம் மீன் குஞ்சுகள், அப்புறம் நுண்ணுயிரிகளை சாப்பிடும். ஆனா ஒரு கவலைக்குரிய விஷயம் இருக்குது, சில வருடங்களா இந்த கிளைக்கான் மீன் வந்து கிடைக்கிறதே இல்ல, ரொம்ப குறைஞ்சு வருது. சத்துக்கள் நிரம்பிய கிளைக்கான் மீன் ஆண்மை குறைபாட்டிற்கு மருந்தாக இருக்குது. குறிப்பா இப்ப உள்ள காலகட்டங்கள்லயும் சொல்லியிருக்காங்க, சுகர் பேஷண்ட் வந்து இந்த மீனை வாரம் ஒரு முறை எடுத்துட்டு வந்தா உடல் நலம் நல்ல நிலையில இருக்கும். ஆனா இப்போ கிளைக்கான் மீனை நம்ம பார்க்க கூட முடியறது இல்ல. விஞ்ஞானிகளும் மீன்வளத்துறையும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, அரிதான சில கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கணும். வளராத மீன்கள் வலையில மாட்டிக்கிட்டா அது உயிரோட இருந்துச்சுன்னா கண்டிப்பா கடலுக்குள்ள விட்டுற அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பா நாமளும் சிந்திச்சு செயல்படுவோம் மக்களே. பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்ளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோன்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
6: ஊட்டி உழுது விதை
2: விதை விதைச்சு நீர் பாய்ச்சி களை அகற்றி அறுவடை செய்யறாங்களோ அதே மாதிரிதான் நம்ம கடல்லையும் விவசாயம் பண்றாங்க. என்னடா விவசாயமா அப்படின்னு கேப்பீங்க. ஆமாங்க, கடல் விவசாயம் தான் சொல்றேன். கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இனிதா. பாசி வளர்க்கறது ஒரு விவசாயம் தான் மக்களே. பொதுவா பாசிகள் ஒளி சேர்க்கை செய்யக்கூடிய ஒரு தாவர உயிரினம். இது நீர்நிலைகள்லயும் ஈரப்பதத்திலையும் வாழும். ஆறு குளம் எங்க எல்லாம் தண்ணியும் வெயிலும் இருக்குதோ அந்த இடங்கள்ல அதிகமா வளரக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லலாம். பாசிகள்ல பல வகை இருக்கு மக்களே. நல்ல தண்ணிலையும் உப்பு தண்ணிலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய பாசிகள் பாத்தீங்கன்னா 35,000 பாசிகள் இருக்குதான். பாசிகள் பொதுவா 1,200 மில்லியன் காலமா வாழ்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். குறிப்பா கடற்பாசிகள்ல இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டது 12,000 வகை பாசிகளாம். இதுல 7,500 மேல சிவப்பு பாசிகளும், 2,000 மேல பழுப்பு பாசிகளும், 1,500 மேல பச்சை நிற பாசிகளும், குறிப்பா 1,500 மேல நீல நிற பாசிகளும் இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ராமேஸ்வரம் பகுதியில கப்பா பாசி விவசாயம் பிரபலமாகி வருது மக்களே. கப்பா பைக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெப்சி பாசின்னு மீனவர்கள் சொல்லுவாங்க. கடந்த 5 வருஷமா இந்த கப்பா பாசி வளர்ப்பு நடக்குது. எங்கன்னா சம்பை, வடகாடு, அரியாங்குண்டு, தண்ணீர் ஊற்று கிராமங்கள்ல மும்முரமா பாசி வளர்க்கிற தொழில் நடந்துட்டு வருது. இது தவிர மண்டபம், வடக்கு கடல் பகுதியிலயும் கப்பா பாசி வளர்க்கிறாங்க. கப்பா பாசி வளர்ப்பு தொழில் ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. நிலத்துல செய்யற விவசாயத்தை எப்படி செய்யறாங்களோ அப்படித்தான் கடல்லையும் பண்றாங்க மக்களே. கப்பா பாசி இந்தோனேசியாவில இருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க. கடல் நீர்ல உள்ள தாது உப்புகளையும் சூரிய வெளிச்சத்தையும் கொண்டு அதிக செலவில்லாமல் வளரக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னா இந்த கப்பா பாசி தான். 250 அதிகமான பொருட்கள் இந்த கப்பா பாசியில தயாரிக்கிறாங்களாம். குறிப்பா உணவு, குளிர்பானம், அழகு சாதனம், மூலிகை பொருட்கள், அப்புறம் மருந்து, வாசனை திரவியங்கள், பல்பொடி, ஜெல்லி, மிட்டாய், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பாசியில தயாரிக்கிறாங்க. இது அறிமுகமான கட்டத்துல 1 கிலோ ₹12 வாங்கினாங்க. இப்போ 40 உயர்ந்திருக்கலாம். நம்ம பகுதியில ஆண் பெண் ரெண்டு பேருமே பாசி வளர்க்கிறாங்க மக்களே. ஆண்கள் கடலுக்கு போனா பெண்கள் பாத்துக்கிறாங்க. இதுக்கு வங்கி கடன் உதவியும் கொடுக்கறாங்க. குறிப்பா இந்த கப்பா பாசி வளர 45 to 60 ஆகும். மீனவர்கள் கிளைமேட் பார்த்து தான் பாசி போடுறாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா மூங்கில் கம்புகள் 3 meter to 4 தேவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 இறுக்கமா 4 முக்குகளையும் கட்டி அத ஒரு டிராப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மீனவர்கள். இது சதுர வடிவுல கடலுக்குள்ள இறக்குவாங்க. இந்த டிராப்ட்ல 200 இருக்கும். ஒரு கயிறுல 20 இருக்கணும். கயிறு பாத்தீங்கன்னா 20 நேர் வரிசையில கட்டி வச்சிருப்பாங்க. இந்த கயிறுகளுக்கு கீழே முடிச்சுகள் போட்டிருப்பாங்க. இந்த முடிச்சுகள் பாத்தீங்கன்னா வரிசையா போட்டிருப்பாங்க. ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா இதுல விதைப்பாசிய கட்டி விடுறதுக்காண்டி போட்டிருக்காங்க. ஒரு கயிறுல பாத்தீங்கன்னா 3 கிலோ விதைப்பாசி கட்டுவாங்களாம். அப்ப 20 ஒரு டிராப்ட் ஃபுல்லா எவ்வளவு வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 4 to 6 வரை பாசி வளரும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா 60 வேணும் அப்படின்னு சொல்றாங்க மீனவ பெண்கள். ஒரு டிராப்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 360 to 260 வரைக்கும் பாசி அறுவடை செய்யலாமா. அதுலயும் 60 விதைப்பாசி தனியா எடுத்து வச்சுப்பாங்களாம். 180 மட்டும்தான் அந்த பாசியத்தான் காய வச்சா அதுல இருந்து 18 குறைஞ்சிரும். இந்த 18 குறைஞ்சதுக்கு அப்புறம் 1 kilo ₹40 விற்பனை ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. மழைக்காலங்கள்ல அதுவும் பாத்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 தவிர்த்துட்டு மத்த 9 பாசி போடுவாங்க. இந்த பாசி பெப்சி நிறுவனத்தினால அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க மீனவ பெண்மணிகள். இந்த பாசி வளர்க்கறதுல கருத்து வேறுபாடுகளும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கடல்ல இயற்கையா கிடைக்கிற பாசிகள்லயும் சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறாங்க. பாசி சேகரிப்ப தொழிலாக செஞ்சு வந்த மீனவ பெண்மணிகள் அவங்களுக்கு இருக்கிற ஒரே மாத்து வழி இந்த விவசாயம் பண்றதுதான். அதாவது கடல் விவசாயம் பண்றதுதான் அவங்களுக்கு ஏத்த மாத்து வழி அப்படின்னு மீனவர்கள் சொல்றாங்க. குறிப்பா முன்னாடி எல்லாம் பாசி சேகரிக்கிறதுக்காண்டி கடலுக்குள்ள போகாம பாதுகாப்பா பாசி வளர்க்கறதை தான் அவங்க விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனவ பெண்மணிகள். இந்த கப்பா பாசி அந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கு. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டீன்னு சொல்லுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலுக்குள்ள உயிரினங்கள் மட்டும் இல்ல மக்களே, அந்த உயிரினங்களை சுமக்கிற பவளப்பாறைகளும் அரிதானதா இருக்குது. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இனிதா. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம எல்லாரும் பவளப்பாறைனா ஒரு கல் மாதிரி நினைச்சிருப்போம், ஆனா உண்மையிலேயே அது கல்லு கிடையாது, அது ஒரு உயிருள்ள விலங்கு அப்படின்னு சொல்றாங்க. சயின்டிபிக்கா சொன்னோம் அப்படின்னா பவளப்பாறைகள் வந்து பாத்தீங்கன்னா நிடோரியா அப்படின்னு ஒரு தொகுதியை சேர்ந்த சின்ன உயிரினங்கள்ல இருந்து சின்ன சின்ன பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்து அது தங்களை சுத்தி சுண்ணாம்பு கூட்டை உருவாக்கும். இந்த சுண்ணாம்பு கூட ஆயிரக்கணக்கான பாலிப்புகள் சேரும் போதுதான் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு பெரிய பவளப்பாறை உருவாகிறதுக்கு இந்த பாலிப் தான் காரணம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா இந்த பவளப்பாறைகள்லயும் ஒரு அதிசயம் இருக்குது, அதுதான் நீல பவளப்பாறை, அதாவது ப்ளூ கோரல் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. உலகத்துல இருக்கிற பெரும்பாலான பவளப்பாறைகளோட எலும்புக்கூடு வெள்ளை நிறத்துலதான் இருக்கும். ஆனா இந்த நீல பவளத்துக்கு மட்டும் உள்ள இருக்கிற எலும்புக்கூடு பாத்தீங்கன்னா இயற்கையாவே நீல நிறத்துல இருக்குமா. இதனாலதான் இது பவளங்கள்ல ஒன்னாவும் ஒரு பொக்கிஷமாகவும் பார்க்கப்படுது. இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய பெருங்கடல்லையும் பசிபிக் பெருங்கடல்லையும் அதோட சேர்ந்த வெப்பமண்டல கடல் பகுதிகளையும் மட்டும்தான் அதிகமா காணப்படும். நம்ம மன்னார் வளைகுடா பகுதிகளில் இந்த வகை பவளப்பாறைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் மன்னார் வளைகுடா கடல்சார் உயிரியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான இடமா இருக்குது நம்ம ராமேஸ்வரம் பகுதி. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, முதல்ல 6 முதல் 7 கோடி வருஷங்களுக்கு மேலா இந்த நீல பவளப்பாறை பெருசா மாறவே இல்லை. டைனோசர் பூமியில வாழ்ந்த காலத்துல இருந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியோட தோற்றத்துல இன்னைக்கும் கடலுக்குள்ள வாழுது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இத ஒரு உயிருள்ள புதைப்படிவம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா ஒரு காலத்துல உலகம் முழுக்க இருக்கிற நீல பவளப்பாறை எல்லாமே ஒரே இனம்தான் அப்படின்னு விஞ்ஞானிகள் நினைச்சாங்க. என்ன, வெளியில பாக்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு, பின்னாடி நவீன ஆய்வுகள் நடத்தப்பட்ட போதுதான் ஒரு சுவாரஸ்யமான உண்மையே தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிய ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் இந்த நீல பவளப்பாறை வந்து தனித்தனி இனங்களா இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் இப்படி தெரியலன்னா நம்ம மனிதர்கள் ஒருத்தவங்க ஒருத்தவங்க முகத்தை பார்த்து அடையாளம் கண்டுபிடிப்போம். ஆனா கடல்வாழ் உயிரினங்கள் பல நேரங்கள்ல அதோட வாசனையை வச்சுதான் அதுகளோட இனத்தை அடையாளம் கண்டுபிடிக்குங்களாம். அதனால நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி தெரியும். உயிரினங்கள் அதுக்குள்ள பல வித்தியாசங்களோடு இருக்கலாம். அதனாலதான் இன்னைக்கும் கடலுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்குது. ஒவ்வொரு முறை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்யும் போது புதிய தகவல் கிடைச்சுக்கிட்டே இருக்குது மக்களே. நீல பவளப்பாறை இந்த பூமியோட வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: பொதுமக்களின் கவனத்திற்கு, நமது ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மீனவர்களுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் பிற்பகல் 3:00 நடக்க இருப்பதால் மீனவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை கோரிக்கை மனுக்களாக கொடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5:00 நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு சமூகம், என் வயசு 70. சொந்த ஊரு தூத்துக்குடி மண்டபா. எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, பெரிய வயசாரி. அவர் வயசாரி ஒரு 20 பெண்களை கைக்கில போட்டு மரைக்காருக்கு கல் உடைக்கிறதுக்கு ஒரு கங்காணியா ஆளுகளை கூப்பிட்டு அப்படி இருந்தையும் ஒரு 20 வள்ளத்தையும் பிள்ளைகளையும் ஏத்திட்டு வந்துட்டாரு தாத்தா. வந்ததுல தான் நான் வந்தேன். இந்த பெண்கள் ஏத்திட்டு வந்தாங்கல்ல, அவங்க கூலிக்கு போய் தூக்கிட்டு வந்து போடுவாங்க வெளியில பரவட்டில. அதை நீ உங்களை மாதிரி வாலிய போயவழிய கல்லை அடுக்கி தாக்கு பண்ணுவாங்க. ஆனால் மரைக்கார் வந்து அந்த கல்லை வித்துருவார். நல்ல விலைக்கு வித்துருக்காரு அந்த காலத்தில். நல்லா தான் எங்கள் தாத்தா வச்சுருந்தார். நான் அந்த ஆளாக பார்த்து நானாக பார்த்து லவ் பண்ணவும் அப்போ தாத்தா சொன்னார், எனக்கு மதிப்பு இல்லாமக்கிட்டியே, நீ ஒரு புள்ளை தானா, என் மகன் விட்டு புள்ளன்னு சொல்லாத, நீ எனக்கு மதிப்பு இல்லாமல் ஆக்கிட்டேன் அப்படின்னு 2-3 அடி அடித்தார் தாத்தா. அப்போ அவர் சொல்லுவார், அடிக்காதே தாத்தா, ஏதோ நான் கடைசி வரையிலும் வச்சுக்கிறோம் தாத்தா அப்படின்றாரு. அதோடு விட்டுட்டாரு. அருணா கை தாத்து எனக்கு கயத்தை தாலியை கட்டிட்டார். மறு என்ன செய்வார், அந்த காலத்தில் அப்படி தானே செய்கிறாங்களா செஞ்சாங்களா, கல் உடைச்சாக்கா நம்மளுக்கு பொறுக்கு உடம்புல அப்படின்னு சொல்லி நான் வியாபாரத்தை மீனை வாங்கிட்டு வந்து அந்த கல்லூரத்தை பூரா 30 வீட்டுக்கும் போடுவேன். அப்படிமா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே இருந்து பரமக்குடி என்ன மானாமருதம் வரையிலையும் கொண்டு போவேன். எங்கள் வீட்டுக்காரவங்க உழைக்க போக மாட்டாங்க. ஏன் உழைப்பு தான், ஏன் சம்பாத்தியம்தான் என்னுடைய தேட்டு தான். மக்கள் பெற்றதும் நான் தான், மக்களை வளர்த்ததும் நான் தான், மக்களை இவ்வளவு தொலைக்கு கட்டி கொடுத்ததும் நான் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மனுஷனோட வாழ்க்கையில பிறப்பு எவ்வளவு நிச்சயமோ இறப்பும் அதே அளவுக்கு நிச்சயம். ஆனா ஒரு குடும்பத்துல எதிர்பாராத

பெறலாம் அப்படின்னா 18 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள இருக்கிற தமிழ்நாடு மீனவர் நலவாரியத்துல பதிவு செய்யப்பட்ட உறுப்பினரா இருக்கணும். உறுப்பினர் இறந்தா அவங்களோட குடும்பத்தினர், அதாவது பாத்தீங்கன்னா சட்டப்பூர்வ வாரிசுதாரர், இந்த உதவியை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இறப்பு இயற்கை மரணமா இருந்தாலும் விபத்து மரணமாக இருந்தாலும் திட்ட விதிகளுக்கு உட்பட்டு உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு உதவிகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இறுதி சடங்குக்கு 2500 ரூபாய் அரசு கொடுக்கறாங்க. இதுலயும் இயற்கை மரணம்னா 1500 ரூபாய் கொடுக்கறாங்க. இது ரெண்டும் சேர்ந்து கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னா, நலவாரிய உறுப்பினர் அடையாள அட்டையோட நகல், உறுப்பினர் பிறப்பு சான்றிதழ், சட்ட வாரிசு சான்றிதழ் தேவைப்படும் நிலையில வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்க நகல், வருமான துறை அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கேட்டா கூடுதலா ஆவணங்களும் கேட்பாங்க, அதன்படி நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, உறுப்பினர் இறந்த பின்னாடி அவங்களது குடும்பத்துல உள்ளவங்க யாராச்சும் தேவையான ஆவணங்களோடு விண்ணப்பத்தை நிரப்பி சம்பந்தப்பட்ட மீன்வளத்துறை இயக்குனர் அலுவலக அல்லது தமிழ்நாடு மீனவர் நலவாரிய அலுவலகத்துல சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆவணங்கள் எல்லாத்தையும் சரிபார்த்த பின்னாடிதான் தகுதி உள்ளவங்களுக்கு வங்கி கணக்குல உதவித்தொகை செலுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் இந்த உதவித்தொகை விவரங்கள் தெரியலைன்னா தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திறப்பு விழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: துக்கிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தாண்டா போடணும்.
6: நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
5: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
6: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுமாட்டா? நான் போடுன்றீங்களா? போதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. கடலோர மக்களின் சமையல் அறையில தலைமுறை தாண்டி வந்திருக்கிற ஒரு அற்புதமான உணவு இருக்குது. அதுதான் நம்ம நெத்திலி மஞ்சப்பால் ஊத்தி அவியல். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் நெய்தல் கைமணம் பகுதியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. நெத்திலி மஞ்சப்பால் ஊத்தி அவியல் ராமநாதபுரம், ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் அப்புறம் இந்த மாதிரி கடலோர பகுதிகளில் ரொம்ப பிரபலமான ஒரு பாரம்பரிய மீன் குழம்பு அப்படின்னா, இதுல எந்த மசாலா பொருட்களுமே சேர்க்காம தேங்காயும் சின்ன சின்ன மசாலா பொருட்களோட சமைக்கிறதால நெத்திலி மீனோட இயற்கையான டேஸ்ட் மாறாம அப்படியே இருக்கும். நெத்திலி மீன் ரொம்ப சின்னதா இருக்கிறதால இத போய் என்னத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு எரிச்சலா இருக்குதுன்னு கருவாட்டுக்கு காய போட்டுருவாங்க நம்ம பெரியவங்க. சில பேரு அந்த நெத்திலி மீன்லயே கொஞ்சம் பரு மீனா எடுத்து அதுலதான் மஞ்சப்பால் ஊத்தி அவியல் வைப்பாங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இது நெத்திலி மீன்ல மட்டும் இல்ல, எல்லா மீன்களையும் வைக்கலாம். நெத்திலி மீன்ல வச்சா டேஸ்ட் கூட அதிகமா இருக்கும். அதான் நம்ம ராமேஸ்வர மக்கள் நெத்திலியில மஞ்சப்பால் ஊத்தி வைப்பாங்க. சரி வாங்க அவியல் வைக்கலாம். நெத்திலி மீனை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. நெத்திலியில சுத்தம் பண்ண ஒண்ணுமே இல்ல. செதிலையும் தலையையும் எடுத்துட்டு வாழை அப்படியே போடணும். வாழை வெட்டிட்டோம்னா மீன் கொதிக்கும் போது உடஞ்சிரும், அதனால வாளோட வச்சிருங்க. அதுக்கு பின்னாடி தேங்காய திருவி அதுல பச்சை மிளகா நல்ல காரத்துக்கு சேர்த்துக்கணும். அது கூட பெரிய சீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில ஒரு தடவை அரைச்சதுக்கு பின்னாடி அதுக்கு கூட கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு மறுபடியும் அரைக்கணும். நல்லா மைக்கணக்க அரைச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த அரைச்ச தேங்காய் கூட தக்காளிய பிணைஞ்சு விட்டு ரெண்டு மல்லி இலையையும் அதுக்குள்ள அள்ளி போட்டு அப்படியே அடுப்புல மூடி வச்சு கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சு வர்றப்போ அவ்வளவு ஒரு வாசனையா இருக்கும். இப்பவே என்ன செய்யலாம் அப்படின்னா, வெறும் குழம்பையே ஊத்தி குடிக்கலாம் போல இருக்கும் மக்களே. நெத்திலி மீன் போட்டாதான் அவியல் அவியலாவே இருக்கும். அதுக்கப்புறம் மூடி வச்ச அந்த மூடிய திறந்து வச்சிடணும். ஏன் அப்படின்னா தேங்காய் பால் பொங்கிரும், நம்ம கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா பொங்கி வழிஞ்சிரும். அப்படி பொங்குச்சுன்னா டேஸ்ட் ஃபுல்லா போயிரும் மக்களே. அதனால பொங்க விடாம பாத்துக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நெத்திலி மீனை அவியலுக்குள்ள போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா வெந்தது தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொதி வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள கரண்டியை விட்டு கிளற வேணாம். கரண்டியை அடிக்கடி விட்டு கிளறணும் அப்படின்னா நெத்திலி ரெண்டா உடஞ்சிரும், முழு மீனா கிடக்காது. அதனால ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நல்லா மீன் வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப கொதிச்சுச்சு அப்படின்னா மீன் உடஞ்சு முள்ளு மட்டும்தான் குழம்புக்குள்ள இருக்கும். கொதிக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இந்த நேரத்துல சுடுசோறு போட்டு சாப்பிட்டா அட அட எப்படி இருக்கும் மக்களே. குறிப்பா இந்த மழை காலங்கள்லாம் வந்துருச்சுன்னா எங்க வீட்டுல மழை பெஞ்சுகிட்டே இருக்கும். சூடா சோறு போட்டு அதை ஊத்தி சாப்பிட்டா அமிர்தமா இருக்கும் மக்களே. நெத்திலி மீன் வாங்கினா அவியல மறந்துடாதீங்க. அடுத்து பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது. சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. பிளாஸ்டிக் கடல்ல சேர்வது குப்பை பிரச்சனை மட்டும் இல்ல, அது முழு கடல் சூழலையும் இறுதியில பூமியின் காலநிலையையும் பாதிக்கும் பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையா மாறுது. அத பத்தின விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கடல்ல பிளாஸ்டிக் ஏற்படுத்தும் விளைவுகள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கடல் உயிரினங்கள் பாதிக்கப்படுது, அதாவது ஆமைகள், திமிங்கலம், டால்பின்கள், அப்புறம் கடற்பறவைகள், மீன்கள், இது எல்லாமே பிளாஸ்டிக்க உணவா நினைச்சு விழுங்கிருது. இதனால அது வயிற்றுக்குள்ள போய் அது உடல் உறுப்புகள் சேதமடைஞ்சு உயிரிழக்குது. வலைகள்ல சிக்கி உயிரிழக்கிறது. குறிப்பா கைவிடப்பட்ட மீன்பிடிப்பு வலைகள், அதாவது பாத்தீங்கன்னா பேய் வலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோஸ்ட் நெட், பல ஆண்டுகள் கடல்ல மிதந்து கொண்டு மீன்கள், ஆமைகள், சுறாக்கள் இந்த மாதிரியான உயிரினங்களை சிக்க வைக்குது. மைக்ரோ பிளாஸ்டிக் உருவாகிறது. குறிப்பா பெரிய பிளாஸ்டிக் துண்டுகள் சூரிய ஒளி மற்றும் அலைகளால சின்ன சின்ன துகளா உடையுது. இது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. இத சின்ன சின்ன நுண்ணுயிரிகள், அதாவது பிளாங்டன் சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள்ல இருந்து பெரிய மீன்கள் வர உண்ணுது. இறுதியில அது மனிதனின் உணவு தட்டுக்கும் வந்துருது. பவளப்பாறைகள் பாதிக்கப்படுது. இந்த பிளாஸ்டிக்னால பவளப்பாறைகள் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுப்போம். பவளப்பாறைகள்ல ஒட்டுறதுனால பவளப்பாறைகள் நோய்கள் அதிகரிக்குது. இதனால பவளப்பாறைகள் அழிஞ்சு வெளிரி போய் காணப்படுது. இதுல இருக்கிற நுண்ணுயிரிகள், அதாவது நூற்றுக்கணக்கான உயிரினங்களோட வாழ்விடம் அழிஞ்சு மறைஞ்சும் போயிருது. இதனால பூமி எப்படி மாறுது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலநிலை மாற்றம் அதிகரிக்கிறதுனால பிளாஸ்டிக் தயாரிக்கிறது, எரிக்கிறது, அதிக அளவு பசுமை குடில் வாயு என்ன செய்யுது அப்படின்னா வளிமண்டலத்துல போய் இருத்திக்கிறது. உணவு சங்கிலி பாதிக்கப்படுது. குறிப்பா சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து பிளாஸ்டிக் உண்றப்போ அது வந்து பெரிய மீன்களும் உண்ணுது. அந்த மீன்களை மனிதரும் உண்றாங்க. இதனால பிளாஸ்டிக் துகள்கள் நச்சு பொருட்களா நம்மள உணவு சங்கிலியா மாத்துது. ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை நம்ம 5 நிமிஷம் தான் பயன்படுத்துறோம், ஆனா அது கடல்ல வந்து பாத்தீங்கன்னா 400-500 ஆண்டுகள் வரை இது மைக்ரோ பிளாஸ்டிக்கா மாறி எண்ணற்ற கடல் உயிரினங்களோட வாழ்க்கையை பாதிக்க முடியும். கடல் நமக்கு உணவு, மழை, உயிர் தருது. அந்த கடலை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR னு டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இன்னைக்கும் நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. தண்ணீர் ஊற்று பகுதியில பட்டிகளை வச்சு மீன் பிடிக்கிற பாரம்பரிய முறைய பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அழிஞ்சிட்டு வர்ற கிளைக்கான் மீனோட தனித்துவத்தை பத்தியும் புரிஞ்சுக்கிட்டோம். கடலை ஒரு வயலா நினைச்சு மீனவர்களும் மீனவ பெண்களும் சேர்ந்து கப்பா பைக்கஸ் அப்படின்ற ஒரு பாசி, அதாவது கடல் பாசி விவசாயம் எப்படி செய்யறாங்க, அதோட இன்றைய நிலைமை என்ன அப்படின்றத பத்தியும் பார்த்தோம். அது மட்டும் இல்ல மக்களே, அரிய வகை கடல் உயிரினங்களுக்கு உயிர் கொடுக்கிற, கோடிக்கணக்கான ஆண்டுகளா வாழ்ந்துட்டு இருக்கிற, கடலோட வரலாற்றை சுமந்துகிட்டு இருக்கிற அரிய வகை நீல பவளத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நெய்தல் கைமணம் பகுதியில நெத்திலி மீன் மஞ்சப்பால் அவியல் எப்படி செய்யறது அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். இறுதியா மனித வாழ்க்கையில் பிறப்பு எவ்வளவு நிச்சயமோ அதே அளவுக்கு இறப்பும் தவிர்க்க முடியாத உண்மை அப்படின்றதை எல்லாருமே துல்லியமா புரிஞ்சுக்கிட்டோம். அந்த துயரமான நேரத்துல ஒரு மீனவர் குடும்பத்துக்கு துணையா நிற்க தமிழ்நாடு மீனவர் நலவாரியத்தின் மூலம் செயல்படுத்தி வர்ற இறுதி சடங்கு உதவி திட்டம் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இயற்கையை பாதுகாத்தா இயற்கை நம்ம பாதுகாக்கும், கடலை நேசிச்சா கடல் நம்மை வாழ வைக்கும். அந்த கடலையும் கடல் வளங்களையும் கடலை நம்பி வாழ்ற மீனவர்களையும் மதிப்போம், பாதுகாப்போம். அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கடல் தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் இனிதா. கடல் ஓசை எஃப்எம் 90.4 பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருந்தேன்.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: பொதுமக்களின் கவனத்திற்கு, நமது ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மீனவர்களுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் பிற்பகல் 3 மணிக்கு நடக்க இருப்பதால் மீனவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை கோரிக்கை மனுக்களாக கொடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: ஓடியாடி கழிச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு கே ராவணன் எழுதின வீட்டு சிறையில் சிக்கிய பெண். அலைபாயுதே நிகழ்ச்சிய கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்க இருக்கோம். கதைக்குள்ள நுழையலாமா? அந்த பொண்ணுக்கு ஒரு 26 வயசு கிட்ட இருக்கும். கையில பச்சை குழந்தையோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட டோக்கன் வரவும் டாக்டரோட ரூமுக்கு அவங்க போயிட்டாங்க. சொல்லுங்கம்மா, என்ன பண்ணுது குழந்தைக்கு? இந்த பச்சை குழந்தைய தூக்கிட்டு நீங்க மட்டும் தனியாவா வந்தீங்க? கூட யாரும் வரலையா? டாக்டர், பக்கத்து வீட்டு அக்கா வந்திருக்காங்க, வெளியே இருக்காங்க. உள்ள வர சொல்லுங்கம்மா, சப்போர்ட் இருக்கட்டும், அப்புறமா வர சொல்றேன் டாக்டர் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாங்க. டாக்டருக்கு ரொம்ப திகைப்பா போச்சு. அவங்களையே ஆச்சரியமா பார்த்தாரு. அவர் அப்படி பாக்குறதுக்கான முக்கிய காரணமே அந்த குழந்தைக்கோ இல்ல அந்த பொண்ணுக்கோ உடம்பு முடியாத மாதிரியே இல்லை, நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஏன் உங்க முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்கன்னு தான் அவருக்கு புரியல. அந்த பொண்ணு தெளிவான முகத்தோட இருந்தாங்க. பளிச்சுன்னு வானவுதா கலர்ல ஒரு புடவையும் கட்டிருந்தாங்க, லிப்ஸ்டிக் கூட போட்டிருந்தாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறப்போ அதுக்கு தேவையே இல்லாத அளவு அவ்வளவு அலங்காரத்தோட வந்திருந்தாங்க. டாக்டருக்கே ஒரு கணம் சங்கடமா போச்சு. அவரே வாய் விட்டு கேட்டுட்டாரு, ஏமா ஹாஸ்பிட்டலுக்கு தானே வந்திருக்கீங்க? ஏன் சார்? இல்ல இப்படி மேக்கப்போட வந்திருக்கீங்களே, நான் அதை தப்பு சொல்லல, நீங்க தாராளமா மேக்கப் போடலாம். ஆனா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு முடியாம வரும்போது இப்படி அலங்காரம் பண்ணிட்டு வருவாங்களா என்ன அப்படின்னு அந்த டாக்டர் கேக்கும் போது அந்த பொண்ணோட கண்ணு ஒரு கணம் கலங்குச்சு. சார், உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்கலாமா? இது நான் தனிப்பட்ட முறையில கேக்குறேன் சார். நான் இக்கட்டான சூழல்ல மாட்டிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை சார். வீட்டு சிறையில நான் அடைஞ்சு கிடக்கேன். வீட்டை விட்டு வெளியில வரதுக்கு வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு. அதான் என் பையனுக்கு முடியலன்னு சொல்லி நானே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துட்டேன். அந்த காரணத்தினால மட்டும்தான் இப்ப நான் இங்க உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த சூழல்ல நீங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், இந்த ஒரு உதவியை மட்டும் எனக்கு பண்ணுங்க சார் அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. அப்படி அவங்க கஷ்டத்தோட கேட்கும் போது டாக்டர் மறுத்து பேசல. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையா இருந்திருக்கும், டாக்டர் அதுக்கப்புறம் என்ன சொல்லிருப்பாங்கன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து என்ன ஜெருங்க.

0: உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23/4 மகனம் தேவர் உதவி அவர்கள் உங்களுக்கு சமயமாகவும் இருக்கு, எங்களுக்கு அவங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம.
2: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களை
7: மீண்டும் நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
8: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: நேயர்கள் என்னச்சிருக்கீங்க? பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. நேயர்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. மா, முதல்ல அழுகிறத நிப்பாட்டுங்க. என்ன பிரச்சனையோ அதை சொல்லுங்க. எனக்கும் அடுத்தடுத்து பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா என்னால முடிஞ்ச உதவிய நான் கண்டிப்பா பண்ணுவேன். சார், எனக்கு அம்மா அப்பா கிடையாது சார். நான் ஒரு காப்பகத்துல தான் வளர்ந்தேன். BSc BEd வரை பண்ணிருக்கேன் சார். எனக்கு லவ் மேரேஜ் தான். என் வீட்டுக்காரர் என்னை நல்லா பாத்துக்கிறாரு. அதான் எனக்கு ஆறுதலா இருக்கே ஒழிய மற்ற எந்த பக்கமும் எனக்கு ஆறுதலும் பாசமும் கிடைக்கவே இல்லை சார். என் மாமியாருக்கு என்னை ஏத்துக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. எனக்கு கல்யாணம் ஆன 1 வருஷத்துலயே குழந்தை பிறந்துருச்சு. அவ்வளோதான் சார், அன்னையிலிருந்து நான் வீட்டு சிறையிலேயே அடைஞ்சு கிடக்க. எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம்தான் சார் ஆகியிருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் நான் வீட்டை விட்டு வெளியில போக முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் உன் இஷ்டப்படி இரு, உன் இஷ்டப்படி நீ எங்க வேணாலும் போ, சந்தோஷமா இருன்னு சொன்ன வீட்டுக்காரர் குழந்தை பிறந்ததும் என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு ஒத்துக்காம போயிட்டாரு. ஆனா என்ன நல்லா பாத்துப்பாரு. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் சாப்பாட்டுல எனக்கு சரியான கட்டுப்பாடு. பத்தியம் சாப்பிடணும், தலைய வாரக்கூடாது, நல்லா ட்ரெஸ் பண்ண கூடாது, குழந்தைக்கு பால் கொடுக்கற மாதிரியான ட்ரெஸ் போட்டுக்கணும், வெளியே போக கூடாது, இந்த மாதிரி ஏராளமான கெடுபடி எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன் சார். ஆனா வெளியில போக கூடாதுன்னு சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியல சார். குழந்தைக்கு முடியலன்னு சொன்னா பாட்டி வைத்தியம் பாத்துக்கலாம், எதுக்கு ஹாஸ்பிட்டல் போறேன்னு கேக்குறாங்க. நான் ஒத்துக்கவே இல்லை. விடாப்படியா சண்டை போட்டு எப்படியோ கிளம்பி வந்துட்டேன். நேத்து வரைக்கும் வீட்டுல சரியான சண்டை சார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு என் பிள்ளைய கூட்டிட்டு போவேன்னு சொல்லி ஒத்த கால நின்னேன். அப்ப கூட அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்களே பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம், நீ வீட்டுல இருன்னு சொன்னாங்க. நான் தான் குழந்தை பாலு கழுகுன்னு சொல்லி பக்கத்து வீட்டு அக்காவை கூட்டிட்டு இங்க வந்திருக்கேன்.

இன்னைக்குதான் சார் தலைவாரி முகத்துல பவுடர் போட்டு எனக்கு பிடிச்ச சேலையவே கட்டிருக்கேன். வீட்டை விட்டு வெளியிலே வந்திருக்கேன். இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி எதையும் பண்ணாம ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் சார். இப்ப வரைக்கும் அப்படித்தான் இருக்கேன். ஏதோ இன்னைக்கு மட்டும் வெளியில வந்திருக்கறனால கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஓரளவுக்கு மேல எதையுமே பொறுத்துக்க முடியல சார். எனக்கு இப்போதைக்கு உங்களை விட்டா யாரும் இல்ல சார். உங்களோட உதவி எனக்கு அவசியமா தேவைப்படுது. அதெல்லாம் சரிம்மா, ஆனா இது ஒரு டாக்டர் கிட்ட சொல்லி தீர்த்து வைக்கிற பிரச்சனையா என்ன? பெரியவங்களை பார்த்து பேசுங்க, வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொல்லி ஏதாச்சும் ஒரு தீர்வை கண்டுபிடிங்க. யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சார். அவங்க பக்கம்தான் நியாயம் இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பிரச்சனைகள் எனக்கு இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கண்ணீரும் கம்பளையுமா டாக்டர் பார்த்து சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் அந்த டாக்டருக்கு இருந்துச்சு. கதையில அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கோன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஆஹ்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட நேம் வந்து விக்னேஷ். நான் வந்து பாம்பன்ல திருக்காடி பகுதியில் இருக்கேன். நம்ம ஊர் சார்ந்து ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. நைன்த்து படிக்கும்போது நினைக்கிறேன், நைன்த்துல டென்த்து படிக்கும் போது ட்ரெயினில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். செவன்த்லேருந்து நைன்த்து டுவெல்த்து வரை நான் வந்து ஹாஸ்டலில் தங்கி படித்தேன், அதாவது மதுரையில் தங்கி படிச்சிருந்தேன். அப்போ வந்து நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறது அதிகம், அதனால் டேரெக்டாக கொண்டு போய் மதுரையில் இறக்கி விட்ருவாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வர்றதுக்கு. இப்போ உள்ள ட்ரெயினுக்கு வந்து முதல்ல வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அது ரொம்ப ஸ்லோவாக போகும், நடந்து போகிற ஸ்பீடுக்கு தான் போகணும்னு வச்சிங்களேன். அப்போ கொஞ்சம் பார்க்க எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துட்டு ரசிக்கிட்டு பாலத்தை பார்த்துக்கிட்டு பகலில் வந்தால் மீனை பார்க்கலாம், நைட்டு போனால் அந்த குளிர்ந்த காற்று இருக்கும், கொஞ்சம் போகிறதுக்கு ட்ராவலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வர கொஞ்சம் ஸ்பீடாக வரனால அந்த இதெல்லாம் ரசிக்க முடியல. நம்ம ஊரில் அப்போலாம் கம்மி தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் 10 ட்ரெயின் தான் இருக்கும். பாமல் நிற்கிறதுலாம் பேசஞ்சர் ட்ரெயின் மட்டும் நிற்கும், ஒரே ஒரு சென்னை ட்ரெயினிக்கும், அப்புறம் திருச்சி ட்ரெயின். நைட்டு 12 மணிக்கு ஒரு ட்ரெயின், காலையில 6 மணிக்கு ஒரு ட்ரெயின், மதியம் 12 மணிக்கு ட்ரெயின், சாயந்தரம் 6 மணிக்கு ட்ரெயின். மொத்தம் 4 ட்ரெயின் மதுரைக்கு. இப்போ அது இல்லை, இப்போ அதை எடுத்துட்டாங்க. ஒரு ட்ரிப் இப்படி தான் நாங்கள் வந்து நைட்டு 12 மணிக்கு அப்போ ட்ரெயின் இருந்துச்சு நைட்டு. அப்போ நாங்கள் ட்ராவல் பண்ண போகும்போது ட்ரெயின் வர்றதுக்குலாம் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணோன்னே என்ன பண்ண தெரியாமல் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து மண்டபம் போயிட்டோம். அப்போ வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும் பாலத்தில் போகிற, அது எங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சு. அந்த டைம் நாங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி மண்டபத்தில் போய் இறங்கி அங்கேயே டிக்கெட் எடுத்து அதுக்குள்ளே இந்த ட்ரெயின் வந்துருச்சு, கரெக்டாக இருந்துச்சு, பிடிச்சி நாங்கள் மதுரைக்கு போயிட்டோம். அது கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு எங்களுக்கு, அது வந்து எங்களால் மறக்கவே முடியாத சம்பவத்தை. இப்போ இருக்க ட்ரெயினில் அது கண்டிப்பாக பண்ண முடியாது, இப்போ வந்து ஸ்பீடாக கூட்டிட்டாங்க. அப்போ வந்து இந்த காற்று காரணமாக ஸ்லோவாக போவாங்க ட்ரெயின், இப்போ அந்த பிரச்சனை இல்லை, இப்போ ட்ரெயின் விட்டால் முடிஞ்சு. ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: அலைப்பாயுதை நிகழ்ச்சியில அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. ஏகப்பட்ட கண்டிஷன் சார், குழந்தைக்கு திருஷ்டி பற்றும் காத்து கருப்பு பற்றும்னு சொல்லி பயமுறுத்தி வீட்டிலேயே நான் அடைச்சு வச்சிருக்காங்க சார். நான் என்ன சார் பண்ணுவேன், வெளியுலகத்தை பார்க்கணும், சுதந்திரமா இருக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? எனக்கு பிடிச்ச கலர்ல சேலை கட்டணும்னு ஆசையா இருக்கும், அது கட்டினா கூட இப்ப நீ எங்க போறேன்னு இப்படி புது சேலை எடுத்து கட்டிட்டு இருக்க. குழந்தைக்கு பால் குடுக்கணும்ல, நைட்டி போட்டு உட்காரு, இந்த மாதிரி டிரெஸ் போட்டாதான் குழந்தைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அது மட்டும் இல்ல, தலைவாரினா கூட கொண்டை போடணும் இல்ல பின்னி போடணும்னு சொல்லுவாங்க. எனக்கு டிசைன் டிசைனா தலை கட்டணும்னு ஆசை, ஆனா அதெல்லாம் எங்க மாமியார் வீட்டுல எனக்கு கனவாவே போச்சு. மனசளவுல நான் உடஞ்ச போயிருக்கேன் சார், எனக்கு ஆறுதல் சொல்றது கூட யாரும் இல்லை. என் பிள்ளைக்கு முடியலன்னு பொய் சொல்லிதான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்கேன். அந்த விஷயமும் என் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான், அங்க ஒரு பெரிய சண்டையே நடக்கும். என் குழந்தைக்கு ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கும் தெரியும் சார். நல்லா பால் குடிப்பான், நல்லா யூரின் மோஷன்லாம் போவான், நல்லா தூங்குவான், விளையாடுவான், முகத்தை பார்த்தாலே அவ்வளோ நிம்மதியா எனக்கு இருக்கும். அவனோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம். ஆனா ஒரு அளவுக்கு மேல எங்க வீட்டுல என்ன எல்லாரும் ஒரு நிர்பந்தத்துக்குள்ள தள்ளும் போது என்னால அதை ஏத்துக்க முடியல சார். ஒரு தடுப்பூசி போடணும்னா கூட சுகாதார நிலையத்துக்கு போய் அங்க இருக்கிற நர்ஸ கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு போடுறாங்க. இதெல்லாம் சரியா சார்? வானத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசை சார், அது என்னால முடியல. என்ன புடிச்சு வச்சிருக்காங்க, என்ன என்ன பண்ணணும்னு சொல்றீங்க, நீங்களே சொல்லுங்க. கூட பிறக்காத ஒரு அண்ணனா நினைச்சு கேக்குறேன், ஆறுதலுக்கும் எனக்கு யாரும் இல்ல சார். என்னமா பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்ட, நான் வேணா உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசி பாக்கவா? அவர் இப்போ எதுவுமே கேட்க மாட்டார், நான் என்ன சொன்னாலும் அவரு கேட்க மாட்டார். இதுல நீங்க சொன்னா அவரு கேட்பாரா கேட்க மாட்டாரான்றதே சந்தேகமா இருக்கு. நான் முன்னாடியே கேட்ட மாதிரி நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. அந்த உதவி என்னன்னு நான் கடைசியில சொல்றேன், அதுக்கு முன்னாடி என் பையனை கொஞ்சம் செக் பண்றீங்களா? அவன் ஆரோக்கியமா இருக்கானான்னு எனக்கு பார்த்து சொல்லுங்க சார். வந்ததுக்கு பிரயோஜனமா அதாச்சும் நான் பண்ணிக்கிறேன். சரிம்மா, குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அந்த குழந்தைய வாங்கி அந்த குழந்தையோட எடை, நீளம், தலையோட சுற்றளவு அப்புறம் தலை முதல் பாதம் வரைக்கும் கவனமா பரிசோதிச்சார். அந்த குழந்தையோட அம்மா சொன்னது போலயே அந்த குழந்தை ஆரோக்கியமா நல்லமா இருந்துச்சு. அம்மா, குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்குமா, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்பதான் சார் நிம்மதியா இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட உதவி கேட்கிற நேரம் வந்துருச்சு சார். டாக்டர் ஃபீஸ் வாங்க வேணாம்னு சொல்ல போறாங்களா, இல்ல ஏதாச்சும் பொய் சொல்ல சொல்ல போறாங்களா, அப்படியும் இல்லைன்னா வேற என்ன சொல்ல போறாங்க அப்படின்னே அவர் யோசிச்சுட்டு இருந்தார். ஆனா அந்த பொண்ணு டாக்டர் கிட்ட கேட்ட உதவியே வேற. அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒலிபரப்பக்கூடிய கடலோசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. இந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நம்ம ராம்நாட்ல நம்ம மக்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் பண்றதுக்கு புதுசா தொடங்கப்பட்டிருக்கிறது தான் போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர். தலைமுடி அப்புறம் சருமம் சம்பந்தப்பட்ட எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் கம்மியான செலவுல தரமான தீர்வு தர இடம் தான் போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர். இந்த கடை ராம்நாடு பாரதி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல RR பிரியாணி கடை இருக்குல்ல, அந்த கடையோட 2வது மாடியில தான் இருக்கு. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ராஃபேஷியல் மாதிரியான அட்வான்ஸ்டு ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஒரே இடத்துல குறைஞ்ச விலையில பண்ணிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு யாராச்சும் நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த விஷயத்த தெரியப்படுத்துங்க. எத்தனையோ பேர் தலைமுடி பிரச்சனையோடையும் சரும பிரச்சனையோடையும் சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. சரியான வழி தங்களுக்கு கிடைச்சிடாதான்னு எத்தனையோ பேருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. அது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், சொந்தக்காரவங்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். தலைமுடி அப்புறம் சருமம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கு போங்கன்னு சொல்லுங்க. சார், நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? அலைபாயுதே நிகழ்ச்சிய அன்பான உள்ளங்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. உதிர் போட்டு பேசாதீங்கம்மா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்க. கூட பிறக்காத அண்ணன் வேற சொல்லிட்டீங்க, என்னால முடிஞ்ச உதவியே பண்றேன், ஆனா சீக்கிரமா சொல்லுங்க. அடுத்தடுத்து இன்னைக்கு பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி சார், இப்போ பக்கத்து வீட்டு அக்காவை நான் கூப்பிடுறேன். அவங்க முன்னாடி குழந்தைக்கு லேசா சளி பிடிச்சிருக்கு, மருந்து கொடுத்துட்டு அடுத்த வாரம் குழந்தைய திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரணும்னு மட்டும் சொல்லுங்க பிளீஸ் சார். உங்களுக்கு புண்ணியமா போகும் சார், அப்பதானே வெளி உலகத்தையே பார்க்க முடியும். என்னால இதுக்கு மேல வீட்டுல அடைஞ்சே கிடக்க முடியல சார். குழந்தைக்கு 1 வயசு ஆனாலும் நான் இப்படியே தான் இருக்கணும் போல. கேக்குறதுக்கு எனக்கு யாருமே இல்லைன்ற காரணத்தினால என்ன இப்படி நடத்துறாங்களா, இல்ல வேற எதுவும் காரணத்துக்காக என்ன இப்படி நடத்துறாங்களான்னு எனக்கு தெரியல சார். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீங்க உங்க பக்கத்து வீட்டு அக்காவை கூப்பிடுங்க, நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில அட்வைஸ் பண்ணியே ஆகணும். அத கேக்குறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் கேக்குறேன் சார், ஆனா முதல்ல அந்த அக்கா கிட்ட மட்டும் சொல்லுங்களேன். சரி, கூப்பிடுங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு போய் அவங்க பக்கத்து வீட்டு அக்காவையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. வணக்கம் சார், குழந்தைக்கு ரொம்ப முடியலையோ? குழந்தை நல்லா இருக்காமா? அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆரோக்கியமா இருக்கான் சார். என்ன சார், நான் உங்ககிட்ட அப்படியே சொல்ல சொன்னேன்? அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க, ரெண்டு பேரும் முதல்ல இங்க உட்காருங்க. என்னடி இங்க எதுவும் சண்டை நடந்துச்சா? நீ ஒண்ணு பேசுற, டாக்டர் ஒண்ணு பேசுறாரு, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டாக்டர் சொல்லுவாரு, நீ உட்காரு. என்கிட்ட எதுவும் அதுக்கு மேல பேசாதக்கா, டாக்டர் சொல்ற வரைக்கும் அமைதியாரு. நம்ம ஒண்ணு சொல்ல சொன்னா அவரு ஒண்ணு சொல்லி இங்க ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த பாக்குறாரு போலயே. என்ன சொல்றாரோ சொல்லட்டும், வேடிக்கை பாப்போம். உதவி கேட்டதுக்கு நல்ல அவமானம் வந்துருச்சு அப்படின்னு அந்த பொண்ணு மனசுக்குள்ளேயே படப்படான்னு யோசிச்சபடி உட்கார்ந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதை நிகழ்ச்சிய பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டு

0: மக்களின் நல்ல தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF க்கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
2: நம்ம கற்றுவிட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100 மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
3: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: கதையோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கிறது அலை பாயுதே நிகழ்ச்சியில. என்னம்மா மேல கோவம் வருதா? உன்னே ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு குழந்தைக்கு தாயா இருக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்க வளர்ந்த சூழல், உங்களோட கஷ்டம் எல்லாம் எனக்கு புரியுது. தனிமையில வளர்ற ஒரு பொண்ணுக்கு எக்கச்சக்கமான கஷ்டம் இருக்கும். அத நீங்க சொல்றத வச்சே என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது மேல காட்டுற அக்கறைனாலதான் உங்க வீட்டுல உள்ளவங்க உங்களை ஒரு இறுக்கமான சூழலுக்கு உட்படுத்துறாங்க. ஆனா அதை நீங்க சரியா புரிஞ்சுக்காம உங்களோட மனசுக்குள்ள டென்ஷனையும் பிரஷரையும் அதிகப்படுத்தினீங்கன்னு வைங்க, உங்களோட நலத்தை மட்டும் இல்ல உங்க குழந்தையோட நலத்தையும் பாதிக்கும். உங்களுக்கு கிடைக்காத சந்தோஷமான வாழ்க்கை உங்களோட பையனுக்கு கிடைக்கணுமா வேணாமா? அது எப்படி கிடைக்காம போகும்? அவனுக்கு கிடைக்கணும், கிடைச்சே ஆகணும். நான் பார்க்காத சந்தோஷமான இந்த உலகம், எனக்கு கிடைக்காத அரவணைப்பு, எனக்கு கிடைக்காத அக்கறை, இது எல்லாமே என் பையனுக்கு கிடைக்கணும். கரெக்ட். அப்படி கிடைக்கணும்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். பையனுக்கு ஒரு வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்க தாராளமா வெளியில போங்க. யாரும் உங்களை தடுக்க முடியாது. உண்மையை சொல்ல போனா உங்க வீட்டுக்காரே உங்களை புரிஞ்சுப்பாரு. உங்க மேல பாசம் காட்டுற நபருக்கு உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பி சுதந்திரமா இருக்க வைக்க தெரியாதா என்ன? அதெல்லாம் தெரியாம இல்ல, எல்லாமே தெரியும். அதையும் தாண்டி உங்க வீட்டுக்காரோட நம்பரை எனக்கு அனுப்புங்க, நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில பேசுறேன். ஒரு தாய் அவங்க குழந்தைக்கு பால் ஊட்டுறதா இருந்தாலும் சரி, அவங்க குழந்தைய குளிப்பாட்டுறதானாலும் சரி, அவங்க குழந்தை மோஷன் போனாலோ யூரின் போனாலோ அதை சுத்தப்படுத்தி விடுறதுனாலோ எல்லாமே அந்த வயசுல ரசிக்கக்கூடிய விஷயங்கள். அதை விட்டுட்டு எங்க மாமியார் என்ன இஷ்டத்துக்கு இருக்க விட மாட்டேங்கிறாங்க, ஒரு மாதிரி சிறைப்படுத்துறாங்கன்னு நீங்களே நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களோட எண்ணமே ஒழிய உங்களுக்கு நடக்கிற நிதர்சனம் இல்லை. நீங்க வேணா பாருங்க, உங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் இன்னைக்கு சாயந்தரம் பேசி பாருங்களேன். பையனுக்கு ஒரு வயசு ஆனதும் இன்னும் சுதந்திரமா இருக்க விடுவீங்களான்னு கேட்டு பாருங்க. அது எப்படி விடாம இருப்ப? பையனுக்கு தான் ஒரு வயசு ஆச்சு, நீ உன் இஷ்டத்துக்கு இரு, வேலைக்கு போ அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஆனா டாக்டர், இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைக்கு சரியா இருக்கும். எங்க வீட்டுல வந்து இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இல்லம்மா, நீங்க தான் சரியா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. மெடிக்கல் எத்திக்ஸ மீறி என்னால பொய் சொல்லலாம் முடியாது. அதனாலதான் நான் உண்மையை சொன்னேன் இந்த பொண்ணுகிட்ட. உங்க பக்கத்து வீட்டுக்கார அக்காவா இருந்தாலும் இவங்களுக்கும் மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை தாண்டி இதை கேட்டுட்டு போய் உங்க வீட்டுல அப்படியே இவங்க சொல்லுவாங்கன்னு எனக்கு படல. என்னம்மா, இந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆரோக்கியமா இருக்குன்னு இவங்க அத்தை கிட்ட போய் சொல்ல போறீங்களா? இல்ல சார், நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சார். இவதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டே ஏதோ பேசிட்டு இருக்கா. இங்க பாருடி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு வயசு இல்லனா 2 ஆகுற வரைக்கும் வையேன், அந்த குழந்தையோட தாய் அந்த குழந்தைக்காக ஒரு சில தியாகங்களை பண்ணித்தான் ஆகணும். அதை நான் இல்லன்னு மறுக்கவே இல்லை. ஆனா அதுக்கப்புறமும் உன் வாழ்க்கை அப்படியே இருக்கும்னு நீயா நினைச்சுக்காத. சுதந்திர பறவையா சந்தோஷமா இரு. என்கிட்டயே நீ புலம்பிருக்க. உங்க அத்தை உன்ன பத்திய சாப்பாடு சாப்பிட சொல்றாங்க, அப்புறம் குழந்தைய நல்லா பாத்துக்க சொல்றாங்க, அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸ போட வேணான்னு சொல்றாங்கன்னு நீ நிறைய சொல்லிருக்க. அதெல்லாம் உன் குழந்தையோட நல்லதுக்காக மட்டும் இல்ல, உன்னோட நல்லதுக்காகவும் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ சரியா? நான் உங்க வீட்டுல வந்து பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆரோக்கியமா இருக்கான்னு சொல்ல மாட்டேன். லேசா தடுமல் பிடிச்சிருக்குன்னு நீ சொல்ற மாதிரியே சொல்லிக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட தலையில மெல்ல கோதி விட்டாங்க அந்த பக்கத்து வீட்டு அக்கா. டாக்டரும் அந்த பக்கத்து வீட்டு அக்காவும் அந்த பொண்ணு கிட்ட தைரியம் கொடுக்கற மாதிரி பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்க மனசுல இருந்த பல இறுக்கங்கள் உடைஞ்சு போச்சு. தவறான புரிதலோட தவறான பல பிம்பங்களை அவங்க மனசுல அவங்க புகுத்தி வச்சிருக்கும் போது எது சரி எது தப்புன்னு அவங்க புரிஞ்சுக்காம இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணால தெளிவாவே யோசிக்க முடிஞ்சது. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மொத வேலையா அவங்க வீட்டுக்காரர பார்த்து அவங்க பையனுக்கு ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் தன்னை வேலைக்கு அனுப்பணும், தன்னை சுதந்திரமா இருக்க விடணும்னு கேட்டதுக்கு அவரு மறு வார்த்தை பேசல, தாராளமா போமா அப்படின்னு தான் சொன்னாரு. அன்னையிலிருந்து அந்த பொண்ணோட கஷ்ட காலம் பறந்து போச்சு. தன் குழந்தைக்கு ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் தன் பழையபடி வேலைக்கு போக முடியும், சந்தோஷமா இருக்க முடியும்ன்றத நினைச்சு அவங்க நிம்மதிப்பட்டு போனாங்க. அதை விட அவங்க அத்தை தமையில அக்கறையா தான் இருந்திருக்காங்கன்ற விஷயமே அந்த பொண்ணுக்கு அப்புறமா தான் புரிஞ்சு போச்சு. கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வர தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி.
2: பொதுமக்களின் கவனத்திற்கு, நமது ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில்

0: நாளை மீனவர்களுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் பிற்பகல் 3 மணிக்கு நடக்க இருப்பதால் மீனவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை கோரிக்கை மனுக்களாக கொடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்குத்தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பத்தி. மாமா மச்சான்,
1: எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: பொதுமக்களின் கவனத்திற்கு, நமது ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மீனவர்களுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் பிற்பகல் 3:00 நடக்க இருப்பதால் மீனவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை கோரிக்கை மனுக்களாக கொடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5:00 நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி FM 90.4.
4: கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்பா.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டே ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையர்தான் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி எஃப்எம் 90.4.
3: பொதுமக்களின் கவனத்திற்கு, நமது ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மீனவர்களுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் பிற்பகல் 3 மணிக்கு நடக்க இருப்பதால் மீனவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை கோரிக்கை மனுக்களாக கொடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சோசப்பு. மார்க்கெட்ல மீன் வியாபாரம் பாக்குறேன். வயசு 62. 35 வருஷத்துக்கு முன்னாடி கோட்டப்பட்டத்துல உள்ளூர் போட்டுல கடலுக்கு போயிருந்தேன். 3 பேர் தான் கடலுக்கு போவோம். 3 பேர் கடலுக்கு போனாக்கி அங்கிருந்து ஒரு போட்ல ரிப்பேர் ஆயிடுச்சு, கீர் வேலையாயிடுச்சு. அதோட எந்த இப்போ டெக்னாலஜி இதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடல் ரிப்பேராக போன உடனே ஒரு 6 நாளாக சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது, குடிக்கிறது தண்ணி இல்லையா, அந்தளவுக்கு இருந்தான். 2 பேரும் மயங்கிட்டாங்க. ஒருத்தர் மயங்கிட்டாரு, ஒருத்தர் அவர் கண்டிஷன் தப்பி போயிட்டாரு, இன்னொருத்தர் கொஞ்சம் பேசி நாங்கள் 2 பேர் இருக்கோம். நான் அணியத்தில் உட்காந்து ஏதாவது ஹெல்ப்பு கேட்கறதுக்காண்டி அங்கேருந்து காற்று வீசிக்கிட்டே அந்த துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு ஏதாவது கருப்பு தெரியுமா கருப்பு தெரியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். திரும்பி மறுவா ஒரு 3 நாள் கழித்து நண்டு வலை விடுறதுக்காண்டி ஒரு வண்ணம் ஓடிடுச்சு. வண்ணம் ஓடிட்டு எங்கே வளாஞ்சி பக்கத்துலேயே கொடியை நட்டிக்கிட்டு கொடியை தூக்கி போட்டு வலை விட்டாங்க. வலை விட்ட உடனே அவர் சொன்னார், எங்களால் இழுத்துட்டு போக முடியாது, நாங்கள் வந்து ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம். என்ன ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம், நீங்கள் வந்து இந்த கொடி பிடிக்கும் போது நீங்கள் எங்களோட வாங்க, வந்து எங்களோட கடலுக்கு போங்க, கடல் அந்த போட்டில் வந்தீங்கன்னா அந்த கொடியை பார்த்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி போட்டை இழுத்துட்டு வந்துடலாம். 2 பேரை போட்டுட்டு நான் மட்டும் என்னை இறக்கி விட்டு நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். அவர் கொஞ்சம் மயங்கிட்டார், இன்னொருத்தர் மயங்கிட்டார். தெளிவாக இருந்தோடனே என்னை மட்டும் கூட்டிகிட்டு சேதாவட்டத்துக்கு வந்துட்டேன். ப்ளஸ் உடனே எங்கள் ஓனரை போய் பார்த்தேன், அந்த போட்டு ஓனரை. அவர், ஏன்ப்பா அவர் 2 பேரையும் விட்டுட்டு நீ மனசு எப்படி வந்த, 2-3 பேரும் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பேசினார். அதோட என்ன பண்ணியிருந்தார், நீங்கள் ரெடி பண்ணுங்க, ஏதாவது சாப்பாடு அவர் அவங்கள வாங்கிட்டு போகணும், காலையில் 5 மணிக்கு தான் போவாங்க போட்டு வல்லம் வலை பிடிக்க, எப்படியும் 8-10 மணி அங்கே வலை பிடிக்கிற இடத்துக்கு. நான் அந்த ஓனரும் இன்னொருத்தர் வந்து அந்த போட்டில் வந்தோம். வந்து திரும்பி அந்த கொடியை பார்த்து போட்டை கெட்டி இழுத்துட்டு வந்தோம். 6 நாளாக கடலில் நடந்த அனுபவம் எனக்கு சரியான அனுபவம், பயங்கரமான அனுபவம். அது அவர் ஓனர் எங்களை ரொம்ப பேசினார், ஏன் நீங்கள் போட்டு போனால் போயிட்டு போகுது, ருக்மான் சொல்கிற ஒரு ஓனர் கோட்டப்பட்டணத்தில் அவர் ரொம்ப ஃபேமஸ் அப்போ, ஒரு 7-8 போட்டு போட்டிருந்தார். கஞ்சியை கரைத்து அவங்களுக்கு வாயில் ஊற்றி திரும்பி இழுத்துட்டு வந்தார். அது என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி. 6 நாள் கடந்தது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அத கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னே

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
2: 2.
3: மொபைலா மொபைலா? அந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
2: 2.
3: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
2: ஹலோ, இப்ப எதுக்கு 2 வேற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
5: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 to 2 வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி எஃப்எம் 90.4.
3: பொதுமக்களின் கவனத்திற்கு, நமது ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மீனவர்களுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் பிற்பகல் 3 மணிக்கு நடக்க இருப்பதால் மீனவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை கோரிக்கை மனுக்களாக கொடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: இன்று எங்க தம்பி மற்றும் சமுத்திரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாண்டியம்மாள். நான் ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்தது, சின்னப்பால கிராமம். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான். என் கணவரும் கடலுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. 6 வருஷத்துக்கு முன்னே வந்து என்னையை பற்றி சொல்லணும்னா, எனக்கு சின்னப்பாலுமே முழுசாக தெரியாது. எத்தனை வீடு இருக்குது, வீடு எங்கே இருக்குது, யார் பேர், எந்த விவரமே தெரியாது. நான் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே என் குழந்தைய நானும் அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னை ஒரு பாமன் ஊராட்சி மன்றத்தில் வந்து ஒரு வார்டு உறுப்பினராக ஊர்லேருந்து சுயேட்சையாகவே எடுத்து வச்சாங்க. அந்த நேரம் நிறைய அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், மக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன். என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுக்கணும்னு கண்டிப்பாக நினச்சேன். நிறைய பிஎம்ஏ வீடுகள் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 பேருக்கு வந்து 60 வருஷமாக அவங்க புறம்போக்கு இடத்துல தான் வீடு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த 10 பேருக்கு வந்து நான் பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் 24 லட்சம் ரூபாய்க்கு கடல் தண்ணி உள்ளே வராத அளவுக்கு ஒரு தடுப்பு சுவர் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கேன். இப்படி நிறைய வேலைகள் வந்து செஞ்சுருக்கேன். என்னால் முடிஞ்சது, எந்த ஆஃபீஸில் போய் எப்படி பேசணும், எப்படி போய் நம்ம மீனவர்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, நம்ம கிராமத்துக்கு என்னென்ன தேவைகளோ அதை போய் கலெக்டர் சந்திக்கிறது, மின்சாரத்தை பற்றி கேம்பில் போய் மின்வாரியத்தில் அவங்ககிட்ட பிரச்சனைகளை எடுத்துக்கொள்றது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த 5 வருஷம் முடிஞ்ச பின்னாடியும் நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கலை. எனக்கு வந்து முழு ஒத்துழைப்பு என் கிராமமும் கொடுக்குறாங்க. என் கிராமத்தலைவர் வந்து நான் என்ன சொல்லி கூப்பிட்டாலும் என் கூடவே வருவாங்க. அதேமாரி கிராமத்தில் என்ன நடந்தாலும் என்னை எங்கேயுமே என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாத்துக்குமே மனு எழுதி கொண்டுக்கிட்டு போவோம். அப்புறம் அதேமாதிரி இந்த பாசி எடுக்கிற பற்றி வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் என்னுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குன்னு தெரியல. என்னை தேடி நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு, ஆனால் எனக்கு பாசி எடுக்க தெரியாது. அப்போ பாசி எடுக்கிற பெண்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள ஷூட் பண்ணுவாங்க. பண்ணி அவர்கிட்ட பேட்டி கேட்பாங்க, எப்படி எடுக்கிறீ, இந்த தொழிலை பற்றி என்ன, இந்த தொழில் போகிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, இதுக்கு மாற்று தொழில் ஏதாவது வேணுமா, எங்களால் ஏதாவது உதவி தேவைப்படுதா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி வேலைகளும் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்து இவ்வளோ விஷயம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சவர்களுக்கு எஃப்எம் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்று எங்க தம்பி மற்றும் சமுத்திரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்று எங்க தம்பி மற்றும் சமுத்திரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்று எங்க தம்பி மற்றும் சமுத்திரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று எங்க தம்பி மற்றும் சமுத்திரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:02.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி எஃப்எம் 90.4.
3: பொதுமக்களின் கவனத்திற்கு, நமது ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மீனவர்களுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் பிற்பகல் 3 மணிக்கு நடக்க இருப்பதால் மீனவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை கோரிக்கை மனுக்களாக கொடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சித்திரவள்ளி, சின்னப்பாளத்திலிருந்து பேசுகிறேன். வயசு 50. கடலுக்கு ரெண்டு பேரும் மீனுக்கு தான் போவோம். ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கிடந்துட்டு வருவோம். ரெண்டு பேரும் வந்து இந்த மீனை கொடுத்துட்டு மறப்போறது. சின்ன போட்டுதான், நம்மளுக்கு பெருசு இல்லை. சின்ன போட்டனால இந்த தீவுக்குள்ளே போவோம். இப்படி தீவுக்கு போய் கடலில் போய் மீன் பிடிக்க போவோம், வருவோம். காற்று வந்துச்சுன்னா வர முடியாமல் நாங்கள் சங்காடி கிடந்தோம். ஒரு நேரத்தில் ரொம்ப கடல் காற்றும் பொங்கிக்கிட்டு அந்த நைட்டு பூரா இல்லை, வலையை பிடிச்சிட்டு ஓடிடும்டு பார்த்தா மீன் பட்டுருச்சு. மீனை கழிச்சிட்டு ஓடும்டு பார்க்க காற்று மழையும் வந்துருச்சு. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தோம், குந்தாலமுனைக்கு வந்தோம். வந்தோம் வர முடியலை, செத்துற முடியாது. இந்த நெசமாக கரை சேர முடியாது. சொல்லிட்டேன், பாயடிச்சு ஒடியாரம்போதே சொல்லிட்டேன், பாயை இழக்கிருங்க, பாயடிச்சு கொண்டா நான் தண்ணியில் பாய்ஞ்சு ஓடனிலாக்கு நான் பாய்ஞ்சிடுவேன் அப்படின்னு. அதோட பாயினா கிழிஞ்சிருச்சு. தாளை பார்த்து தன்னால் மர திருப்பியே தீவுக்க போயிட்டோம். அப்புறம் காற்றுக்குள்ள அந்த ஐயாவையும் ஆத்தாவையும் நேர்ந்து ஓ எப்படியோ தப்பி தவடி வந்துட்டோம். வந்து தான் இங்கே இருந்து கேட்கும்போது நீங்கள் வருவே வருவீன்னு இருந்தால் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்னா தப்பிச்சு குப்பிச்சு வந்து பிள்ளைகளை வளர்த்தோம், வாழ்மையாக்கணும். அப்படி இன்னொரு தரப்பு வரும்போது நைட்டில் வரும்போது காற்று இல்லாமல் கடந்துச்சு. நைட்டோட நைட்டு ஓடியாந்தோம். காற்று இல்லாமல் கடந்தது எப்படி தான் கிடம்புச்சுன்னு தெரியலை. ஓயிடுச்சு பாலத்துக்கு இழுத்துக்கிட்டு, நங்காரம் போட்டாலும் பிடிக்க முடியலை. மலைக்குள்ளே குத்த வச்சுட்டு இருக்கிறேன், தாங்க ஒன்றுமே செய்ய முடியலை. நம்ம பாலத்து முனைக்கு போயிட்டு அங்கேருந்து நைட்டோட நைட்டாக இறங்கி இழுத்துட்டு வந்தோம். அப்புறம் கம்பை வச்சு போட்டு பார்த்தோம், நான் அது பொட்டலாக இருக்கோம், அதிலிருந்து இழுத்துட்டு வந்தேன் நைட்டில். அப்படின்னா போய் பொழைச்சி தப்பிச்சு வந்திருக்கோம். எத்தனை புயல்லையே போய் போய் தப்பிச்சு வந்துட்டோம். இனிமேல் பொழைக்கிறது இனிமேல் கண்காணமாக தான் இருக்கிறோம். இனிமேல் வயசும் போயிருச்சுன்னா பொழப்பும் இருந்துச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவ நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்ளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வளர்வதுண்டு, நாட்டுக்கு நாடு பெறுவதுண்டு, நல்ல நல்ல திட்டங்களும் வருவதுண்டு. அது இல்லை என்றால் எதுவும் இல்லை, தொழிலில்லை முதலில்லை கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை செலவில்லை வழக்கும் இல்லை. அதனாயுள் கட்டி மெல்ல பார்க்கும் எட்டு

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி எஃப்எம் 90.4.
3: பொதுமக்களின் கவனத்திற்கு, நமது ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மீனவர்களுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் பிற்பகல் 3 மணிக்கு நடக்க இருப்பதால் மீனவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை கோரிக்கை மனுக்களாக கொடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை இந்த சக்கரம் சுற்றுகிற அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு கிண்ணத்தை

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து லட்சுமி.

0: சொல்லுவோம். அப்ப இப்ப வந்து பூமர்ச்சன் தீவு, அது ரெண்டு தீவுக்கும் ஊடால வரையிலேயே அந்த கடல் சீற்றம் வந்து அதிகமாயிருச்சு. அதிகமாக ஆக ரெண்டு கடலும் வந்து இந்த ஒரு வெள்ளத்துல தண்ணி எடுத்து வச்சோம்னா மூணு வத்தையுமே ஒன்னா அப்படி மூணு வத்தையும் ஒன்னா வரையிலே உள்ளக்க ஓடிடுச்சு. தாழ்ந்த உடனே என்ன பண்ணா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாமரத்தை பிடிச்சிக்கிட்டு தவிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம்னு சூழ்நிலையில அந்த ஆழ்கடல்ல நாங்க என்ன பண்ணுவோம், தத்தளிச்சு வரையிலேயே ஒரு வெள்ளம் வந்து ஒரு வத்தை மட்டும் அப்படியே தவந்து அப்படி தவந்து போயிடுச்சு. ஏன்னு சொன்னா எங்க அப்பா சொன்னாங்க, அந்த ஆங்கரை மட்டும் வெட்டி விட்டுட்டு ஆங்கர் கைத்து இந்த வத்தையில் நின்று பிடிப்பான்னு சொல்ல, எங்க முன்னாடி இருந்த அந்த கோயில் பூசாரி என்ன பண்ணினாங்க, ஆங்கர் வெட்டி விடுறதுக்கு பதிலாக வத்தையில் இருந்த ஆங்கர் கைத்தை வெட்டி விட்டுட்டாங்க, வத்தை நகன்றுச்சு. அதோட நான் எங்கள் அக்கா, எங்கள் அக்கா பையன் ஒன்றரை வயசு பையன் அவனைனா அதில் வச்சுக்கிட்டு அதில் நாங்கள் தப்பி போனதே வந்து மறுபிறவி தான். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து சொல்ல முடியாது. சொன்னான்னு சொன்னால் எனக்கு கடலிருந்து தண்ணி தான் வறுமை ஒழிச்சு வேற ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அதில் வந்து பாதிக்கப்பட்டது வந்து ஆறு பேர் இறந்துட்டாங்க, ஆறு பேர் இல்லை அஞ்சு பேர் இறந்துட்டாங்க, ஆறு பேர் வந்துட்டோம். அதில் வந்து அந்த அஞ்சு பேருமே நம்ம கடற்கரையிலேயே வந்து முந்தல் மனைன்னு இருக்குல்ல, அந்த முந்தல் மனையிலேயே வந்து பாமலையே ஒதுங்கிடுச்சு. என்னோட வயசு வந்து இப்போ வந்து 56 வயசு, அப்போ 10 வயசுனால் 46 வருஷம் ஆச்சு. எங்களோட கஷ்ட சூழ்நிலையினால அந்த தீவுக்கு போகிறது, பாசி எடுக்கிறது, இந்த மாதிரிக்க ஒரு சூழ்நிலையில தான் நாங்கள் அப்போ வறுமையில் வாடினோம். என்னோட கஷ்ட நஷ்டத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டவங்களுக்கு சின்னப்பாள கிராமத்தின் சார்பாக நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம்? அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நான் சொல்றதுக்கு எதுக்கா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீர்வேன்.
0: கூடாதுன்னா கூடாது,
1: போய் தான் தீர்வேன். என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட பேசுறேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுறேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: மக்களின் கவனத்திற்கு, நமது ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மீனவர்களுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் பிற்பகல் 3 மணிக்கு நடக்க இருப்பதால் மீனவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை கோரிக்கை மனுக்களாக கொடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஜோஸ்பின், வயசு 65. பிறந்த ஊர் மூக்கையூர். ஒரு 13 வயசு எனக்கு. அதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப சோதனைகள்லாம் ரொம்ப நடந்துச்சு. இதுக்கிடையில ஜாலியா நாங்க சுத்துறோம்னா சாயலூடி சினிமா தியேட்டர்ல போய் படம் பாக்குறது, என்ன புதுக்குடி எங்கெங்க இந்த விளையாடி பட்டாதுன்னு ஓடுதாப்பலாம் விளையாடி பட்டுதான். வெள்ளடிப்பாட்டுன்னு சொல்றது அது ஒரு இது, இந்த இப்படி இந்த போடுறாங்கல்ல மாரியம்மாவுக்கு முத்து பரப்புறாங்கல்ல, அவங்களாம் ஒருத்தன் திருநாக்கணும் போது நாங்கள் சின்ன பிள்ளைலாம் ஜாலியாக ஓடுறது. அப்புறம் கம்மா முத்துலகம்மான்றது ஒரு கம்மா, அதான் முக்கியம். அதில் பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்போம். இந்த இப்படி உள்ள சந்தேக காலங்கள்லாம் இல்லை, நல்லா விளையாடுறது. மூக்கையூரில் பக்கத்தில் ஆறு, அந்த ஆறிலிருந்து நல்ல இறால் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, நாங்கள் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாம் சேர்ந்து ஒத்தப்பன அங்கே காடு கரையில் இப்படி விளையாட போகிறது. இங்கிட்டு புதுக்கிணறுன்னு சொல்லி ஒரு தனி கிணறு நரிப்பையூர் பக்கத்தில், அங்கே கத்தாக்கா பழம் இது இந்த தர்பூசணி சொல்கிறீல்ல அதாங்க நல்லா கிடக்கும். போய் போகிற பறிக்கிறது, கல்லறையெல்லாம் விளையாடுவோம். நைட்லாம் கல்லறையில் படுத்துன்னு சொல்லுவோம். நம்ம மூக்கையூர்லாம் வந்து பயப்பட மாட்டோம். எல்லாம் இப்படி ஒரு ஜாலியாக நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். அப்படி ஒரு நல்லா ஜாலியாக தான் அம்மாச்சிக்கு ஒரு சிரிப்பு மகிழ்ச்சியாக தான் நான் வாழ்ந்தேன். திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் வந்து எங்கள் அப்பா இருந்துட்டாங்க, தம்பி மாதிரி இறந்துட்டானுங்க. அதோட மன நிம்மதி இல்லாமல் நாங்கள் இருந்துக்கணும். எங்கள் அம்மா சின்ன வயசில் விதவாகவும், நாங்கள் மூணு சின்ன சின்ன பிள்ளைங்க. அதோட எங்கள் பெரியப்பா மாதிரி வந்து கூட்டிகிட்டு இங்கே பாமன் வந்துட்டாங்க. வந்ததோடு இதுவரையிலும் அம்மா எனக்கு எவ்வளவோ ஜாலியாக இருந்த இடம் இன்றைக்கி அந்த ஞாபகம் வரும். அந்த அப்பா வாழ்ந்த இடம், நான் வாழ்ந்த இடம் பேருந்து தான் அம்மாச்சி இங்கே வந்தேன். இங்கே வந்துடுறேன் எனக்கு அங்கே போனாலும் நிம்மதி இருக்காது. ஊரை விட்டு வரும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு. நிம்மதியாலேருந்து இங்கே வந்துட்டு இப்போ ஒரு கல்யாணம் பேசலாம்னு தாத்தா தான் போவாங்க. இப்போ ஒரு ரெண்டு நேரம் போயிருக்கேன் அம்மாச்சி மூக்குறக்கு. இவ்வளோ பேசி என்னுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டதுக்கு நன்றி என்னையா. இந்த அளவுக்கு என் வேதனை துன்பத்தில் அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். என்ன
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்ளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.
2: மக்களின் கவனத்திற்கு, நமது ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மீனவர்களுக்கான குறைதீர்க்கும் கூட்டம் பிற்பகல் 3 மணிக்கு நடக்க இருப்பதால் மீனவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை கோரிக்கை மனுக்களாக கொடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 35 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேர் சமூகம், என் வயசு 70. சொந்த ஊர் தூத்துக்குடி மண்டபா. எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, பெரிய வைஸ்தாரி. அவர் வைஸ்தாரி ஒரு 20 பெண்களை கைக்கில போட்டு மரச்சாருக்கு கல் உடைக்கிறதுக்கு ஒரு கங்காணியா ஆளுகளை கூப்பிட்டு அப்படிங்கையும் ஒரு 20 வல்லத்தையும் பிள்ளைகளையும் ஏற்றிட்டு வந்துட்டார் தாத்தா. வந்ததில் தான் நான் வந்தேன். இந்த பெண்கள் ஏற்றிட்டு வந்தாங்கல்ல, அவங்க கூலிக்கு போய் தூக்கிட்டு வந்து போடுவாங்க வெளியில பிறவட்டில். அதை நீ உங்களை மாதிரி வாலிய பயலிய கல்லை அடுக்கி தாக்கு பண்ணுவாங்க. ஆனால் மரக்கார் வந்து அந்த கல்லை வித்துருவார். நல்ல விலைக்கு வித்துருக்காரு அந்த காலத்தில். நல்லா தான் எங்கள் தாத்தா வச்சுருந்தார். நான் அந்த ஆளாக பார்த்து நானாக பார்த்து பண்ணவும் அப்போ தாத்தா சொன்னார், எனக்கு மதிப்பு இல்லாமக்கிட்டியே, நீ ஒரு புள்ளை தானா, என் மகன் விட்டு புள்ளன்னு சொல்லாத, நீ எனக்கு மதிப்பு இல்லாமக்கிட்டேன் அப்படின்னு 2-3 அடி அடித்தார் தாத்தா. அப்போ அவர் சொல்லுவார், அடிக்காதே தாத்தா, ஏதோ நான் கடைசி வரையிலும் வச்சுக்கிறோம் தாத்தா அப்படின்றாரு. அதோடு விட்டுட்டாரு. அருணா கை தாத்து எனக்கு கயத்தை தாலியை கட்டிட்டார். முறை என்ன செய்வார், அந்த காலத்தில் அப்படி தானே செய்கிறாங்களா செஞ்சாங்களா, கல் உடைச்சாக்கா நம்மளுக்கு பொறுக்கு உடம்புல அப்படின்னு சொல்லி நான் வியாபாரத்தை மீனை வாங்கிட்டு வந்து அந்த கல்லூரத்தை பூரா 30 வீடுல 30 வீட்டுக்கும் போடுவேன். அப்படிமா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே இருந்து பரமக்குடி என்ன மானாமருதம் வரையிலையும் கொண்டு போவேன். எங்கள் வீட்டுக்காரவங்க உழைக்க போக மாட்டாங்க, ஏன் உழைப்பு தான் ஏன் சம்பாத்தியம்தான் என்னுடைய தேட்டு தான். மக்கள் பெற்றதும் நான் தான், மக்களை வளர்த்ததும் நான் தான், மக்களை இவ்வளவு தொலைக்கு கட்டி கொடுத்ததும் நான் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: துக்கிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தான்டா போடணும். இன்னாரா சொல்லிக்கிட்டு இருக்க தாளமா போடுற?
2: சொன்னதை கேட்டு தான் தாளம் போடுறேன்.
1: கண்ண வரைக்கும் கீது வாய் துடுக்கு,
2: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
1: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
2: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
1: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
2: தேரு வச்ச ஆத்தாவ மறப்பானா?
1: பம்பு பண்ணுன பொண்ணு
2: புடுவேன். நீ வளர்த்தத புடி, நான் என்ன பண்ணுவேன்?
1: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்க போடும்.
2: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாண்ட அது ராங்க பூடு மாட்டி. நான் பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்க போனதில்லை.

0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலையை பார்த்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.